0: இன்னிசை பாக்களால் இரியடி நாட ஒழித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையில் அருள்மாலை.
1: பக்குவப்படுத்தி பயன்படுத்திக் கொள்வது கடினம்தான், ஆனால் பழகிவிட்டால் அதுவே நிரந்தரம்.

0: பக்தி பாக்களால் மனம் கமழ அரங்கேறி கொண்டிருக்கிறது இன்றைய அருள்மாலை.
1: நெருக்காலி 5 மணி 42 நிமிடம்.

எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை, உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும்.

இனிய அலைவரிசையில் இன்று உதயம் தர காத்திருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, 6:30 அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல், 6:35 கரு தைலா சுக் சென்டரின் பூந்தலின் நேரம், 6:45 தமிழ் செய்தி இருக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பொமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரதிவி உமன்ஸ் இன்னவர்ஸின் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி

பணியின் மனதோடு ராகம், எட்டும் பதற்கு வைக்கிங் பனேசன் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக நிகழ்ச்சியில் எட்டைந்திற்கு புமக்ஸ் பனியன் ஜெட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் விளங்கும் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம், மௌனம் எப்போது பலன் தருகிறது, எப்போது பலவீனமாகிறது, விவாதமன்றமாக பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். இன்று காலை 10 மணிக்கு, முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படிப்பாளிகள், 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை, 12:30 ஜம் கேன்சர் சென்டரின் மாயவலை மேலவழி, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம். பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சல் நிறைந்தவை, 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலா கேட்கலாம், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 அதிரடியான கானங்களோடு தோல் தமாக்கா தோல், பிற்பகல் 3 மணிக்கு நேர்களின் விருப்பப் பாடல்களோடும் கவிதை தொகுப்புகளோடும் அறிஞரை காத்திருக்கிறது உயிரெழுத்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் கேரள மாநிலம் வண்டல்மேடு ஜமால் அவர்கள். 3:40 பாட்டும் பதமும், இன்று மாலை 4 மணிக்கு அனல் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வனத்தோரிக்கை, 4:30 புமக்ஸ் பனியன் ஜெட்டிகள் ராயர்களின் வனத்தோரிக்கை. இன்று கலக்கல் கேள்விகளோடு வரவிருக்கிறது இடைக்கால இன்னிசை கானங்களோடு. இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனேசன் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நவல் நேரம் ஆலயம் தொழும் நேரமாய், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மன்னர்கள், 6:10 புமக்ஸ் பனியன் ஜெட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றம் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தறிக்கை சென்னை அஞ்சலாக, 6:40 பண்ணையும் பசுமையும் காப்பி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் தென்மண்டல காப்பி வாரியத்தின் இனி இயக்குநர் முனைவர் கருத்தமணி அவர்கள். 7:00 நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு தங்கள் அன்புடன். இரவு 8:00 பள்ளி கல்லூரி மாணவர்களின் இனிய பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்று தரவிருக்கிறது பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை விளையாட்டுகளை. இரவு நேர இசைத்தென்றல் மீட்டு வருகிறது. 9:00 கொடைத்தென்றல், இன்றிரவு 10:00 நினைவே சுகம் என்று அன்போடு அழைக்கிறது திருநெல்வேலி மாவட்ட நேய உறவுகளை. 11:00 இசைச்சிறகு மீட்டு வருகிறது இரவு சிறகு. இவையாவும் இன்று அரங்கேறி காத்திருக்கும் நமது இனி நிகழ்ச்சிகள். இணைந்தீருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை உங்கள் கோடை பண்பலை நெருப்புள்ளி 5.

கோடை பண்பலில் இனி புலர்ந்துள்ள இனிய காலை பொழுதை வரவேற்க வருகிறது வசந்த விடியல். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து

குறைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் லாங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே,

0: ஆதவனின் அழகிய கருங்கள் அன்போடு வரவேற்கும் புதிய விடியல். பல வண்ணங்களோடு மலரும் கோடைக்கால மலர்களைப் போல புதிய வர்ணஜாலம் படைக்க நமக்காக மலர்ந்துள்ள இந்த இனிய பொழுதை இனிமையோடு பயணிப்போம் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலியின் இன்றைய வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக உலக பொதுமறை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு அச்சம் குரல் எண் 1063.

0: வறுமையின் துன்பத்தை பிச்சையெடுத்தே தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற கொடுமையை விட கொடுமையானது வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 1063, அதிகாரம் 20.
1: இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டது இல்.
0: வறுமையின் துன்பத்தை பிச்சையெடுத்தே தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற கொடுமையை விட கொடுமையானது வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 1063, அதிகாரம் 20.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.

நெருங்காலை 6:17 காலை பொழுதின் இனிய பயணமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கூடி பண்பலையின் வசந்த விடியலில்

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
6: வழங்கும் மனதோடு ராகம்.
1: இணைந்து வழங்குவோர்
7: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
11: ஆம் நீர்களே, இன்றைய மனதோடு ராகம் மண்போடு அழைக்கிறது தூரத்து சொந்தங்களை. தூரத்து சொந்தங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
12: என்னங்களுக்கு
1: 9 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை, வழங்கும் மனதோடு ராகம். இணைந்து வழங்குவோர்
7: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல் ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

இது உங்கள் கோடை பண்பலையின் வசந்த விடியல். கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி விஸ்வாமித்திர மகாலிங்கீஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம் என்று

வாருங்கள், முக்தி எனும் கரைசீறு திருநெல்வேலி விஜயாபதி விஸ்வாமித்திர மகாலிங்கீஸ்வரர் ஆலயம் போகலாம். ராமாயண காலத்தின் சிறப்பிச்சது நவகிரக பரிகார ஸ்தலம் கூடாம்குளம் அருகிலுள்ள விஜயாபதி என்னும் ஊரில் அகிலாண்டீஸ்வரி உடனுறை மகாலிங்க சுவாமி தரிசனம் தருகிறார். கோயிலின் தனித்துவமான சிறப்பு விஸ்வாமித்திரருக்கான தனி கோயில் தமிழகத்திலேயே இங்குதான் இருக்கிறது. விஸ்வாமித்திரர் இழந்த தன் சக்தியை மீட்டெடுக்க தேர்ந்தெடுத்த இடம்தான் விஜயாபதி. தலப்புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? ராம லக்ஷ்மணர் இருவரும் விஸ்வாமித்திரர் யாகத்திற்கு இடையூறு செய்த தாடகையையும் அரக்கர்களையும் கொஞ்சினர். அதனால் அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. அதை தீர்க்க யாகம் செய்ய இடம் தேடி தில்லைவன காடான சிதம்பரம் வந்து காளியை பிரதிஷ்டை செய்தார்கள். பரிகாரங்கள் கடலோரங்களில்தான் நடத்த வேண்டும் என்பது மரபு. அப்படி கடல் தேடி வந்த இடம் விஜயாபதி. இங்கும் தில்லைவனம் இருப்பதை பார்த்து காளியை பிரதிஷ்டை செய்து காவல் தெய்வமாக்கி ஹோமகுண்ட விநாயகர் விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமி அகிலாண்டீஸ்வரி விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தார். பின்பு யாகம் வளர்த்து பிரம்மஹத்தி தோஷம் போக்கினார். ஹோமம் முடிந்து கடலில் இருவரையும் நீராட செய்து தானும் சேர்ந்து அங்க பிரதட்சணம் செய்து இழந்த சக்தியை மீட்டு

0: வாருங்கள், ஆலயத்தை வளம் வரலாம். மூலவருக்கு எதிரில் சூரிய சந்திரரும் கோவிலின் நுழைவாயிலுக்கு வலப்பக்கத்தில் நவகிரகங்களும் அருள் செய்கிறார்கள். நவகிரக பீடத்தை எட்டி ஒரு சிறிய தீர்த்த கிணறு படிகட்டுகளோடு இருக்கிறது. கடற்கரை ஓரத்தில் இருந்தாலும் உப்பில்லாத தண்ணீர் உள்ள தீர்த்த கிணறு அதிசயம். ஆலயத்தின் நுழைவாயிலின் மேலே அம்மையும் அப்பனும் நடுவில் நின்று கொண்டிருக்க இரண்டு பக்கமும் விநாயகரும் முருகனும் நிற்கிறார்கள். அம்பிகை அகிலாண்டீஸ்வரி நின்று திருக்கோலத்தில் கருணை வெளியும் கண்களோடு தரிசனம் தருகிறாள். இந்த அம்பிகைதான் விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைக்க அருள் செய்தவள். அதனால் பலரும் பதவி கிடைக்க இங்கு ரகசியமாக வழிபட வருகிறார்கள். அம்பிகையின் கருவறை வாசலில் கங்கையும் யமுனையும் காவலுக்கு நிற்கிறார்கள். தெய்வசேனாபதி, சமீத முருகன், சண்டிகேஸ்வரர் சந்நிதிகள் பார்க்கலாம். இப்பகுதி பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகத்தின் முக்கிய துறைமுக நகரமாக இருந்திருக்கிறது. இலங்கைக்கு கடல் வாணிகம் செய்திருக்கிறார்கள். திருக்கோவிலில் பெயரை பதிவு செய்தால் குறைந்த செலவில் நவக்கலச யாகம் செய்யலாம். மாதந்தோறும் அனுஷம் நட்சத்திரத்தில் அபிஷேகம், புஷ்பாஞ்சலி, அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. எல்லா கோயில்களிலும் ஈசனுக்கு பின்னால் லிங்கோத்பவர் தானே இருப்பார். ஆனால் இங்கு மட்டும்தான் ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கு எதிரி விஸ்வாமித்திரர் ஒற்றை காலில் தவம் செய்து கொண்டிருக்கும் அற்புதம் பார்க்கலாம். பிரம்மாண்டமான விசாலமான பிரகாரங்கள், அழகான பரந்த வங்கக்கடல், அருகே ஓடும் ஆறு, ஆலயத்தை சுற்றி பலவிதமான மரங்கள் சூழ்ந்த குளிர்ச்சியான இயற்கை சூழல், எல்லாமே ஒரு வகையான ஆகர்ஷண உயிர்ப்பு சக்தியை உணர செய்யும் உண்மையை இங்கு உணரலாம். திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி விஸ்வாமித்திர மகாலிங்கேஸ்வரர் கோயிலை தரிசித்தோம் இன்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
4: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523.

0: திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு கோவிந்தாபுரம் கருமாரியம்மன் கருணாக கண்ணியம்மன் கோவில்களின் வருடாந்திர உற்சவ திருவிழாவில் இன்று அம்மனுக்கு தெப்ப உற்சவம். திருமங்கலம் பத்ரகாளி மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று அம்மன் புஷ்ப பல்லக்கில் நகர்வலம் வருதல். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழாவில் இன்று புஷ்ப பல்லக்கு. ராமநாதபுரம் திருவாடானை ஸ்நேகவல்லி அம்பாள் உடனுரை ஆதி ரத்னேஸ்வரர் கோவில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று வெள்ளி ரிஷப வாகனம். மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் வில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இனிப்பூந்தல் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு செல்லக்குட்டி வந்திருக்காங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன சொல்லலாம்?
1: ஆர்.எஸ்.நேகாஸ்ரீ சார்.
0: ஓ, நேகாஸ்ரீயா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நேகா?
1: சங்ககிரியில இருந்து வரேன் சார்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன் சார்.
0: அப்படியா? என்ன பார்த்த பயமா இருக்கா?
1: இல்லைங்க சார்.
0: அப்புறம் பையன் பேசுற மாதிரியே பேசுறீங்க.
1: சொல்லுங்க. சொல்லாமல் சொல்லும் அன்பு, சத்தமில்லா தியாகம் என் வாழ்க்கையின் முதல் ஆசிரியர் என் அப்பா. வெளியூரில் தங்கி உழைப்பவர் என் கணவருக்காக வியர்வை சிந்துபவர், சோர்வு வந்தாலும் சிரிப்பணிந்து புன்னகை சுமப்பவர். என் எதிர்காலம் பற்றி கனவு காண்கிறேன். அந்த கனவின் அடித்தளம் என் அப்பாவின் உழைப்பே. அந்த கனவின் அடித்தளம் என் அப்பாவின் உழைப்பே. என் கையில் புத்தகம் இருக்க அவர் கையில் சக்கரம் இருக்கும். ஆனால் இருவரின் பயணமும் ஒரே இலக்கை நோக்கித்தான். எனக்கு என் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவர் என் பெருமை, என் பலம், என் உலகம். வெயிலும் மழையும் பார்க்காமல் வழியிலே பயணம் செய்யும் என் அப்பாவின் வாழ்க்கை எனக்கு ஒரு பாடம். அப்பா ஒரு சொல்லல்ல என் வாழ்க்கை. காலை விடியும் முன் தொடங்கும் அப்பாவின் பயணம். வாழ்க்கை சாலையில் பல திருப்பங்கள் இருந்தாலும் என்னை சரியான வழியில் நடத்தும் ஓட்டுநர் என் அப்பா. அப்பா, நீங்கள் பேசாத கவிதை, ஆனால் எங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்கள் வரிகளால் தான் எழுதப்படுகிறது. நன்றி.
0: வாவ், ரொம்ப அழகா இருக்கே. உங்க அப்பா ரொம்ப பேசுவார் இல்ல எனக்கு சொன்னாங்க. நீங்க பேசாத அப்பா? அப்படியா?
1: தேங்க்ஸ் சார்.
0: இல்லையா, அப்பா நிறைய பேச மாட்டாங்களா?
1: பேசுவாங்க சார்.
0: சரி, அம்மாவுக்கு ஒரு சின்ன கவிதை சொல்லுங்களேன். நீங்க அம்மா பிள்ளை இல்ல, அப்பா
1: பிள்ளை சார்.
0: சரி சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன பண்றீங்க?
1: பெருமைக்குரிய
0: ஒரு அழகான பெண்ணா இருக்கு.

0: நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆட்சியாளர் ஆகிறதுக்கு கொடி பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: யூஜிசி அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ பிஎஸ்ஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ பிஎஸ்ஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865885300.
6: கொடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
11: வழங்கும் மனதோடு ராகம்.
12: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
13: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
14: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
15: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
16: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,
17: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
18: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
17: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
18: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
17: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
18: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
19: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
20: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
21: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள், திண்டுக்கல்.
22: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
19: தொடர்புக்கு 9524936156.
6: கொடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும்

0: கொடுக்கும் சுவை
1: வழங்கும் மனதோடு ராகம்.
2: இணைந்து வழங்குவோர்
3: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960148.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
8: பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலையோடு, தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
3: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னிஞ்சலாக.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் 1 ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்கா

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது.

0: பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித் குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல், யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1 க்கு 92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டாலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது உங்கள் கோடை பண்பலை 1.5.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
5: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
5: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கிய வசந்த விடியல்
6: ஏஞ்சல் நிகழ்ச்சியுடன் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். பல்லத்து

நிரப்பும் மழைநீர் போல் நம் உள்ளத்தை நிரப்பட்டும் நம் உயரிய நல் எண்ணங்கள் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலின் இன்றைய வசந்த விடியில். மீண்டும் புலரும் நாளை காலை 6 மணிக்கு நிகழ்ச்சியிருந்து விடைபெறுகிறேன். மெலன் ரமேஷ், நன்றினீர்களே. கோடை பண்பலில் இனி இதமான பாடலோடு இனியவிருக்கிறது சுகமான காலை.

கடலாய்மிலிருந்து மகிழ்விக்கும் சின்னஞ்சிறு பனித்துளிகள், அதன் கதிரொளிகளுடன் கீச்சிடும் புள்ளினங்களின் ரீங்கார ஒளியும், புன்னகை வாசம் வீசும் புன்னகை பூக்கள், இவை நிகழ்த்தும் ஓர் இசைக்கச்சேரி காலை நேர தென்றல். அதை மேலும் அழகிய புத்துணர்வசையோடு கொண்டாட புலர்கிறது கோடை பண்பலை நொறுபுழி ஐந்தின் சுகமான காலை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியான்.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள். விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி மற்றும் கடலாடி வட்டாரங்களில் கடந்த வருடம் மக்காச்சோள படைப்புழு தாக்குதல் காணப்பட்டது. இந்த வருடமும் படைப்புழு தாக்குதல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் வருமுன் தடுக்கும் நடவடிக்கையாக ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு கோடை உழவு செய்து மக்காச்சோள படைப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

சுகமான இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஒரு புழையின் சுகமான காலை. இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்து மகிழ்கிறது கோடை பண்பலை நொறுப்புள்ளி 5.

0: May 31st ப்ளூ மூன் டே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நிலா என்ன ப்ளூ கலர்லயா தெரியும்? இப்படி எல்லாம் நமக்கு சந்தேகம் வருது. இத அறிவியல் பூர்வமா தெளிவுபடுத்துறதுக்கு நம்மோட இணைகிறார்.
1: அனைவருக்கும் வணக்கம். பெங்களூரில் தலைமையிடமாக கொண்டுள்ள இந்திய வானியல் ஆய்வகத்தின் விஞ்ஞானியும் கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்தின் மக்கள் தொடர்பு பொறுப்பாளருமான முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக் பேசுகிறேன். வருகிற 31st மே மாதம் ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. அதனுடைய அறிவியல் பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலருக்கும் இந்த நிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ப்ளூ மூன்றதுனால மூன் வந்து ப்ளூ கலரில் இருக்குன்றது கிடையாது. மாறாக ஒரே கேலண்டர் மந்தில் 2 ஃபுல் மூன் வந்திருந்தால் இட்ஸ் கால்ட் அஸ் ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா, வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவாங்க. ஏதாவது எதிர்பாராத விதமாக ஒரு விருந்தாளி எப்பயோ ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவோம். ஸோ அதனோட மீனிங் இது தான். எப்பயாவது ஒரு முறை நம்மளுடைய கேலண்டர் மந்தில் ஒரு மாதத்துலேயே 2 ஃபுல் மூன் வந்தால் அதுக்கு பேர் ப்ளூ மூன்றது பேர். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, May 1st ஃபுல் மூன், இப்போ 31st ஃபுல் மூன் தான். இது கடைசியாக எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது. இப்போது 2026 மே மாதம் வருது. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷங்கள்லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே 2.7 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி, ஒரு 2.5 to 3 இயர்ஸ் கேப்பில் வந்து இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும்.
0: ஒரே மாதத்தில் 2 முழு நிலவு நாள் அதாவது பௌர்ணமி வருவதுதான் ப்ளூ மூன் டே என்று அழைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம்.

கொடைக்கானல் கோடை விழா 2026. கோடை விழாவில் இன்று காலை 10 மணிக்கு நவரச நாட்டியலாயா சுற்றுலாத்துறை சார்பாக, முற்பகல் 11 மணிக்கு ADS அகாடமி சுற்றுலாத்துறை சார்பாக, 12 மணிக்கு இதயா அகாடமி மேற்கத்திய நடனம் சுற்றுலாத்துறை சார்பாக, பிற்பகல் 3 மணிக்கு பானை உடைத்தல் போட்டி

6:21 இணைத்திருக்கிறோம். கோடை பண்பலையின் ஒரு புழுங்கின் சுகமான காலை. வீக் டேஸில் எல்லாரும் அலைஞ்சு திரிஞ்சு பரபரப்பாக வேலைக்கெல்லாம் போயிட்டு அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருந்திருப்பீங்க. அதுலேயும் இந்த 7 to 8 இந்த நேரம் எல்லாருக்கும் எப்போவுமே ரொம்ப ரொம்ப பரபரப்பான நேரம் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் இன்றைக்கி வீக்கெண்டு சொல்லவே வேணாங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஊர் சுத்தெல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் இங்கே போகலாம் அங்கே போகலான் இருப்பீங்க. நிறைய பேர் பிளான் மட்டுமே போட்டுட்ருப்பாங்கங்க, ஆனால் எங்கேயுமே போயிருக்கவே மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் என்ன பிளான் பண்ணாலும் எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போயிட்டு வந்துடலாம். ஒரு சிலர்லாம் அடடா ஸ்கூல் ஆரம்பிக்க போது நம்ம வீட்டிலேருந்து எங்கெல்லாம் நம்ம போனோமோ திரும்ப நம்ம வீட்டுக்கே போகணுமே அப்படின்னு வருத்தத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருப்பீங்க, ஒரு சிலர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்படி எங்கே போயிருந்தாலும் திரும்ப அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்த தேடி போகிற ஒரு கட்டாயத்தில் இப்போ எல்லோரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிலர் வந்து பரவாயில்லைங்க, நாங்கள் நல்லா ஊர் சுற்றுவோம், இன்றைய நாள் எனக்கான நாள், அதனால் நான் கண்டிப்பாக ஜாலியாக ஊர் சுற்றுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பிளான்லாம் போட்டிருப்பீங்க இல்லைங்களா. உங்கள் அனைவரின் பிளானும், அதாவது உங்கள் அனைவரோட பயணங்களும் சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துகிறது கோடை பண்பலை 1.5.

மாயங்கள் காட்டி ரசிக்க செய்ய காத்திருக்கும் இனிய நாளை புத்துணர்வசையோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை இன்னொரு புழுங்கும் சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை இன்னொரு புழுங்கும் மங்களன் முங்கல் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யோட தூரத்து சொந்தங்கள் வர இருக்குதுங்க மனதோடு ராகத்தில். இன்னைக்கு தூரத்து சொந்தங்கள் யார் யாரெல்லாம் அந்த தூரத்து சொந்தங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதி மாவட்ட நேயர்கள் அனைவரும் அழைக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க கூட அழைக்கலாம். அப்போ நாங்களாம் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆன் இயரில் கேட்டுட்டு இருக்க அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகத்தில் தூரத்து சொந்தங்களாக. மனதோடு ராகம் மட்டும் சொல்றீங்க, அப்ப வானவிலுக்கு நாங்கெல்லாம் எப்படிங்க பேசுறது அப்படின்னு கேக்குறீங்களா? காலை 9 மணிக்கு வர இருக்கக்கூடிய உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் வர இருக்குதுங்க. வானவில் இஞ்சி தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் மௌனம் எப்போது பலம் தருகிறது, எப்போது பலவீனம் தருகிறது அப்படிங்கிறது தான் கேட்குறீங்க. மௌனமாக இருக்கிறது பலமா பலவீனமா? அடாடா, இப்போ சொன்னால் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது இல்லையா? நல்லா 9 மணிக்கு கேட்டுக்கலாம்.

0: ஏஞ்சல் சம்மா கோல் கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: குடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
6: வழங்கும் மனதோடு ராகம்.
1: இணைந்து வழங்குவோர்
7: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
9: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
12: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.

0: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
0: என்னமண்ணா, ஊர் சுற்றும் வேலையெல்லாம் முடிந்ததா?
1: என்ன அமைச்சரே?
0: அது நகர்வளம் எல்லாம் சென்று வந்து விட்டீர்களா என்பதைத்தான் அப்படி கேட்டேன்.
1: என்னமண்ணா,
0: விடுமுறை காலத்தின் நிறை உத்தரவாயில் இருக்கிறோம். குட்டி இளவரசர்களை இம்முறையாவது நிறைய இடங்களுக்கு அழைத்து சென்றீர்களா?
1: அது அழைத்து சென்றேன் அமைச்சரே. செலவு குறைவான இடமாக தேர்வு செய்து அவ்வப்போது அழைத்து சென்று வந்தேன்.
0: அதுதானே. என்னமண்ணா, தூரமாக எங்கும் சென்று வரவில்லையா?
1: தூரமாக என்றால் அமைச்சரே, தூரமாக பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு பெருமை மிக்க கோவிலுக்கு சென்று வந்தோம் ஐயா.
0: உங்களை திருத்தவே முடியாது. சரி என்னமண்ணா, நாம் எல்லாம் ஒருமுறை கோவா சென்று வரலாமா?
1: கோவா? கோவா? ஆஹா, அந்த பழம் ருசியாக இருக்குமா அமைச்சரே?
0: என்ன, ருசியாக இருக்குமாவா? மண்ணா, சென்று வரலாமா என்று கேட்ட போதே அது ஒரு இடம் என்று உங்களுக்கு புரியவில்லையா?
1: ஓ, அப்படி சொல்லுகிறீர்களா அமைச்சரே? ஆம், கோவா கோவா கேள்விப்பட்டிருக்கிறேன் அமைச்சரே, கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: என்மனா, எப்போது பார்த்தாலும் உணவு பதார்த்தங்களை பற்றி மட்டும்தான் நினைத்துக் கொண்டே இருப்பீர்களா?
1: சரி சரி, விடுங்கள் அமைச்சரே, எப்போது பார்த்தாலும். சரி, என்ன அமைச்சரே, திடீர் என்று கோவா சென்று வரலாமா என்று கேட்கிறீர்கள்?
0: அதுவா மண்ணா, இன்று May 30 கோவா ஸ்டேட் ஹுட் டே, கோவா மாநில தினம்.
1: ஓஹோஹோ, அப்படி அமைச்சரே.
0: இந்த நாளில் கோவா மாநிலம் பற்றிய சின்ன சின்ன செய்திகளை சொல்லட்டுமாமண்ணா?
1: சொல்லுங்கள் சொல்லுங்கள் அமைச்சரே.
0: மண்ணா, இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலமான கோவாவின் தலைநகர் பனாஜி. அங்கே பேசக்கூடிய மொழிகள் கொங்கணி, மராத்தி அம்மண்ணா.
1: ஓஹோ,
0: புராதன காலங்களில் இந்த கோவா கோமஞ்சுலா, கோமகப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறதாம்.
1: ஓ, அப்படி அமைச்சரே.
0: 1498 வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கான கடல் வழிப்பாதையை கண்டறிந்த பிறகு போர்த்துகீசியர்கள் அதன் வழியாக கோவா வந்தடைந்திருக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கோவா போர்த்துகீசியர்களின் ஆதிக்கத்திலேயே இருந்திருக்கிறது மன்னா.
1: ஓஹோ,
0: பெரும் போராட்டத்திற்கு பிறகு, பெரும் வரலாற்றிற்கு பிறகு 1961 December 19 கோவா இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளையே கோவா லிபரேஷன் டே, அதாவது கோவா விடுதலை தினமாக நாம் கொண்டாடுகிறோம்.
1: ஓ, அப்படியா அமைச்சரே. சரி அமைச்சரே, அப்படியானால் கோவா மாநில தினம் என்று எதற்காக கொண்டாடுகிறோம்?
0: அதுவா மன்னா, 1987 இதே நாள், அதாவது May 30 தான் கோவா இந்தியாவின் 25th மாநிலமாக அறிவிக்கப்பட்டதாம். அதனால் இந்த நாளை கோவா மாநில தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம்.
1: சிறப்பு அமைச்சரே.
0: மேலும் மின்னணு வாக்குப்பதிவு முறையிலேயே முழு தேர்தலும் நடைபெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம் கோவா.
1: அப்படியா?
0: இந்தியாவில் அரசு அலுவலகங்களில் முதல் முறையாக மின்னஞ்சல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதும் இந்த கோவா மாநிலத்தில் தானாம். இந்தியாவில் அதிக காலம் காலனி ஆட்சி நடைபெற்றதும் இங்குதான். 1510 1961 வரை இங்கே காலனி ஆட்சி நடைபெற்றிருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் என்மண்ணா, கிட்டத்தட்ட 451
1: ஆண்டுகள் காலனி ஆட்சியா? அடே அப்பா.
0: மேலும் கோவாவில் இயற்கை எழில் கொஞ்சம் பல சுற்றுலா தலங்கள், புராதன சின்னங்கள், அழகிய கடற்கரைகள், தேவாலயங்கள் உள்ளிட்ட பல வரலாற்று சான்றுகள் இருக்கின்றனவாமண்ணா. கோவாவை பற்றியும் அங்கிருக்கும் சுற்றுலா தலங்களை பற்றியும் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அண்ணா.
1: பேசுவோம் பேசுவோம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக பேசுவோம் அமைச்சரே.
0: மொத்தத்தில் கோவா இந்தியாவின் பெருமைகளில் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை மன்னா.
1: அருமை அருமை, இந்த கோவா மாநில தினத்தில் கோவாவை பற்றிய சின்ன சின்ன செய்திகளை சிறப்பாக சொன்னீர் அமைச்சரே.
0: சரி மன்னா, சொல்லுங்கள், கோவாவிற்கு எப்போது புறப்படலாம்?
1: கோவாவிற்கு கோட்டேலி லீவில் புறப்படலாம் அமைச்சரே. இப்போது எங்கேயோ கோழி குழம்பு கொதிக்கிறது, வாசனை மூக்கை துளைக்கிறது, அதை நோக்கி புறப்படுவோம். வாருங்கள் வாருங்கள்.
0: என்ன,
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கொடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
7: உலகம் விரும்பும் சுவை
8: வழங்கும் மனதோடு ராகம்.
9: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9939604.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று மே 30 தணிக்கை துறையில் யாருக்கும் விட்டுக் கொடுக்காத அதிகாரியாகவும் அவரது தொழிலில் இரும்பு மனிதராகவும் திகழ்ந்தவர் ஸ்டாலின் சீனிவாசன். தேசத்திற்காக போராடி பலமுறை சிறை சென்றவர். சிறையிலிருந்து வெளிவந்தவர் இலக்கிய பத்திரிகை ஒன்றை தொடங்க திட்டமிட்டார். அதன் விளைவாக உருவான பத்திரிகை தான் மணிக்கொடி. TS சொக்கலிங்கம், வா ராமசாமி, சீனிவாசன் இவர்கள் மூவரும் இணைந்து 1933 செப்டம்பர் 17 தொடங்கிய இதழ்தான் மணிக்கொடி. இதனால் ஸ்டாலின் சீனிவாசன் மணிக்கொடி சீனிவாசன் என அழைக்கப்பட்டார். தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகையாளராக திகழ்ந்த மணிக்கொடி சீனிவாசனின் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1899. நவீன தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் சுந்தர ராமசாமி. இவர் நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர் என பல இலக்கியங்களில் ஆளுமை பெற்றவர். நாகர்கோவில் அருகே உள்ள தழுவிய மகாதேவர் கோவில் என்ற கிராமத்தில் பிறந்தவர். 1953 சாந்தி பத்திரிகையில் இவர் எழுதிய தண்ணீர் கதைக்கு முதல் பரிசு கிடைத்தது. பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர். குமரன் ஆசான் நினைவு விருது, இயல் விருது, கதா சூடாமணி விருது, 2001 வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். இவர் எழுதிய நாவல்களான ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள் மக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்றவை. பிறமொழி நூல்களையும் மொழிபெயர்த்து தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்த்த சுந்தர ராமசாமியின் பிறந்த நாள் இன்று, ஆண்டும் 1931. கிபி 1412 ஜனவரி 6 பிரான்ஸ் நாட்டில் உள்ள டாம்ரேபி என்ற இடத்தில் பிறந்தவராக நம்பப்படுபவர் ஜோன் ஆஃப் ஆர்க். இவர் பிரான்ஸ் நாட்டு வீராங்கனையும் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதருமாவார். பிரெஞ்சு படையினர் 100 போரின் போது பல முக்கிய வெற்றிகள் அடைய காரணமானவர். ஆயினும் பர்கண்டியர்களால் பிடிக்கப்பட்ட இவர் பிரான்சின் எதிரிகளாக இருந்த ஆங்கிலேயரிடம் விற்கப்பட்டார். ஆங்கில அரசு இவரை சூனியக்காரி எனவும் தப்பறை கொள்கையுடையவர் எனவும் குற்றம் சாட்டியது. ரோவன் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை பெரும்பான்மையாக கொண்ட நீதிமன்றத்தினால் உயிருடன் தீ வைக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். அந்நாளின்று, ஆண்டு 1431. வரலாற்று சிறப்புமிக்க மாநிலம் கோவா. பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம். இந்தியாவில் உள்ள மேற்கு கடற்கரை பகுதியான கொங்கனியில் அமைந்துள்ளது. பனாஜி இம்மாநிலத்தின் தலைநகரமாக திகழ்கிறது. வாஸ்கோடகாமா இங்குள்ள மிகப்பெரிய நகரமாகும். புகழ்வாய்ந்த கடற்கரைகள், இறை வழிபாட்டு தலங்கள், உலக புகழ்வாய்ந்த கட்டடக்கலைகள் கோவாவிற்கு ஒவ்வொரு வருடமும் அயல்நாடு மற்றும் உள்நாட்டு பயணிகளை கவருவதாக உள்ளன. கோவாவை கிரேக்கர்கள் 13 நெல்கிண்டா என குறிப்பிட்டுள்ளனர். கோவா இந்தியாவின் 25 மாநிலமாக உருவாக்கப்பட்ட நாளின்று, ஆண்டு 1987.
0: 1867
3: விமானத்தை கண்டுபிடித்த
0: ரைட் சகோதரர்களின் ஒருவரான
3: வில்பர் ரைட் நினைவு நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்
4: கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம்ஸ் காலை மற்றும்

வெற்றியும் தோல்வியும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். சுண்டுவிடும் தருணம் அது வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அதை அணுவணுவாய் ரசித்து வெற்றியின் முகத்தை புன்னகையுடன் வரவேற்கும் ஓர் இனிய நாளாக இந்நாளும் அமையும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நூறுபொழி ஐந்தின் சுகமான காலை. நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

தினம் கொடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜே நீயின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு, சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லாங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் முதிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை

0: துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆர்கேஜி நெய்,
7: ஆஹா செம்ம வாசனை.
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வழங்கும் மனதொடு ராகம்
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, எவ்வளவோ பரபரப்பான வேலைகளை நம்ம எல்லாரும் செஞ்சுட்டே இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஓய்வு, அதில் கிடைக்கக்கூடிய விடுமுறை நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த கோடை விடுமுறை நாட்களில் நம்ம குழந்தைகளோட குடும்பத்தோடு இணைந்து சொந்தங்களை, அதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களோட வீட்டுக்கு போகிறது, அவங்களோட சேர்ந்து சுற்றுலா போகிறது, எல்லோரும் ஒன்றா உணவு சமைக்கிறது, உணவு உண்றது, புது புது இடங்களை பார்க்குறதுன்னு விடுமுறையை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த நாட்கள் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இதே போல் ஒவ்வொரு வாரமும் தூரத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட தூரத்து சொந்தங்களை சந்திக்கும் மகிழ்வை பெறக்கூடிய இனிய நேரமாய் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 அரங்கீர காத்திருக்கிறது மனதுடராகம். இன்றைய மனதுடராகம் நிகழ்ச்சியில வழக்கமான மாவட்ட நேர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்கக்கூடிய தூரத்து சொந்தங்கள் நிகழ்ச்சியில் இணையலாம். உங்களுக்கு பிடித்த இனிய பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்கு அறிமுகம் தரும் தூரத்து சொந்தம் 24 24 24 சகோதரிகள் 24 24 29 மற்ற அனைத்து தூரத்து சொந்தங்களும் 24 24

0: 4 290 333 என்ற எண்களிலும் இணையலாம். மணிப்பிற்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு இனி காத்திருக்கிறேன். மெலன் ரமேஷ். தூரத்திலிருந்து இப்ப பண்பலை வழியாக பக்கத்துல வரக்கூடிய நம்ம தூரத்து சொந்தம் யாரு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் இருவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: எப்படி இருக்கீங்க ஐயா?
1: நல்லா இருக்கேன்.
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. உங்களோட அங்க உள்ள காலநிலை இப்போ எப்படி இருக்கு?
1: அதாவது 2-3 நாளாட்டம் இங்க காரம் மழை பெய்துட்டே தான் இருக்கு. குளுகுளு ஏசியில இருக்கோம்.
0: குளுகுளு ஏசியில இருக்கீங்க? ஆஹா, இலவசமா அப்படிதானே? இங்கேயும் அப்படிதான் இருக்கு. அதே போல யாரா இருக்கலாம், இலவச ஏசி வேணுமோ அங்க வந்து எல்லாம் பண்ணலாம், அந்த இடத்தை தேடி போகலாம் அப்படிதானே? கண்டிப்பா நிச்சயமா வரும். நீங்க சொல்லுங்க, ரொம்ப நாளா நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு இடம் இருக்கா?
1: இருக்குன்னா ஏழை சொல்லாம் பார்த்தாச்சு, ஆனா சென்னை பட்டணத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை.
0: அப்படிங்களா? சரி சரி.
1: ஆமா ஆமா, அது நிறைவேறும்னு
0: நம்புறேன். போயிட்டு வந்துடலாம். சென்னை பட்டணத்துக்கு போயிட்டு வந்துடலாமா?
1: ஆமா, போயிட்டு வந்துடலாம்.
0: சரிங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதாவது காதலிக்க நேரம் இல்லை புதிய படம். அதுல என்ன இழுக்குதடி என்கிற பாடல் வேண்டும்.
0: கேட்டுலாம், நன்றிங்க. What?

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
8: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
7: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.

0: ஆர்கேஜி நெய்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
3: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
2: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
5: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
10: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
11: அட்மிஷன் ஓபன்.
10: தொடர்புக்கு 9500252728.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
12: ஆர்கேஜி நெய்.
13: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
14: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
13: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
15: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதுடு ராகம்.
12: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்விஎஸ் காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
2: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
3: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
2: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ்

0: எஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
4: நான் வந்து வாழ்க்கையில என்னை வளர்த்துக்கிறதுக்கு நான் ஏற்படுத்திக்கிட்ட ஒரே ஒரு தாரக மந்திரம் என்ன, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. அது என்ன இன்னும் கொஞ்சம் முன்னேறு? இப்ப நான் என்ன இருக்கிறனோ அதை விட என்ன ஒரு ஸ்டெப் நான் முன்னுக்கு வந்தா போறோம். நான் என்னவா இருக்கிறனோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கணும். ஏ ஸ்டெப் அஹெட், இன்னும் கொஞ்சம் முன்னேறு அப்படிங்கிற ஒரு சின்ன கொள்கை வச்சிருக்கிறதால நான் வாழ்க்கையில அப்படியே தொடர்ந்து மேல வந்து இன்னைக்கு உலக நாடுகள் பல பறந்துட்டேன், என் புத்தகங்கள் வந்திருக்கு. ஆனா நான் முன்னுக்கு வருவதற்கு நான் கையாண்ட ஒரே தாரக மந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்னேறு. அது என்ன இன்னும் கொஞ்சம் முன்னேறு? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, உன்னால படுத்து தான் கிடக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்தா ஒரே ரிக்வஸ்ட் என்ன, ஏஞ்சோக்கார், நீ வேற ஒன்றும் பண்ண வேணாம். உன்னை யாரும் பரதநாட்டியம் ஆட சொல்லல, படுத்துதான் கிடைக்க முடியும்னு சொல்லிட்டாங்களா, எந்திரிச்சு உட்காரு, ட்ரை பண்ணு. சார் இப்ப என்னால உட்கார முடியுது அப்படின்னா, நில்லு சார், பரவாயில்ல சார், இப்போ எனக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு, நட. சார் இப்ப நடக்க முடியுது சார் என்னால, ஓடு. பரவாயில்ல சார் என்னால ஓட முடியுது, குதிச்சு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. வேற ஒண்ணும் கிடையாது, நீ என்ன இருக்கிறியோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப் வா. ஏன்னா புஸ்தகம் படிக்கிறவங்க கூட சொல்ற பாருங்களேன், புஸ்தகத்தை எடுத்த உடனே 300 பக்கமா, இது எப்ப படிக்கிறது அப்பா, நம்மால படிக்க முடியாது, ஜென்மத்துக்கும் வச்சிருவோம். வாணாங்க 2 பக்கம் படிங்க, நான் எவ்வளவு படிக்க போறேன், இன்னைக்கு 2 பக்கம் படிச்சுட்டு நான் அதோட வச்சிடுறேன், நான் 3 பக்கம் படிச்சுட்டு வச்சிடுறேன்னு ஒரு முடிவு பண்ணுங்க. நீங்க ஒரு ஆரஞ்சியை திங்கணும்னா அப்படியே நாம என்ன அந்த சிம்பன்சி மாதிரி அப்படியே உள்ள விட முடியும்? ஒரு ஆரஞ்சு சாப்பிடுறேன்னா சொலையா உரிச்சு ஒரு சொலை, 2 சொலை, 3 சொலை தானே சாப்பிட முடியும். அது மாதிரி மனுஷன் ஒரு சாப்டர் தான் ஒரு நாளைக்கு படிக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் முன்னேற முடியும். ஒரு ஸ்டெப் அகடா போ. இந்த ஒரு சூத்திரத்தை வாழ்க்கையில புடிச்சுக்காங்க, நான் என்ன இருக்கிறனோ அதுவே வெட்டி முறிச்சாச்சுன்ற முடிவுக்கு வராதிங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கிற தாரக மந்திரத்தை உங்க மனசுல எழுதிட்டீங்கன்னா உங்க வெற்றிய கடவுளால் கூட தடுக்க முடியாது. பல பேருக்கு ஒரு ஒரு விதமான என்ன சொல்றது, அது திருப்தின்னு பேர் இல்லைங்க, ஒரு விதமான வெறுப்பு வந்துடும். பாதும் போதும், இதுக்கு மேல பண்ணி என்ன தப்பு, இல்ல இன்னும் வேற அதுவும் இதுவும் இல்ல. ரொம்ப முக்கியமா யாருன்னு கேட்டா நம்ம சகோதரிகள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணி வச்சு கணவனுக்கு பரிமாறுவாங்க. இதில் என்னன்னு கேட்டால், பரிமாறும் போது நமக்கு ஒரு 30-40 வயசுல எல்லாம் ஏதாவது ஒரு குறை இருந்தால் டக்குன்னு சொல்லிடுவோம். என்ன அது, வாயில் வைக்க விளங்களேன், உப்பு ஜாஸ்தியாக அள்ளி போட்டு ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். கணவன்லாம் லேசாக குறை சொல்லுவான். இப்போ மனைவி அதை எப்படி எடுத்துக்கணும், உண்மையிலேயே கெட்டிக்கார மனைவி தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். கெட்டிக்கார மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியுங்களா, ஏங்க என்ன நல்லா இல்லை, உப்பு கம்மியாக இருக்கா, சூடு ஜாஸ்தியாக இருக்கா, மசாலா இன்னும் கொஞ்சம் அரைச்சிருக்கலாமா, அதில் மிளகாய் கூட போட்டிருக்கலாமா, இல்லாட்டி மிளகு போட்டிருந்தா நல்லா இருக்குமா, பட்டைக்கிராம்பு போட்டிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, ஏலக்காய் போட்டிருந்தா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா, இல்லாட்டி அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், புதினா கீரையை கொஞ்சம் வதக்கி போட்டிருந்தா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குமானா, ஒரு 50 கேள்வி விடுங்களேன், அப்படி ஒன்றும் இல்லை 2 இல்லை ஒரு 50 கேள்வி அப்படி விடுங்களேன். அவன் பதறி போய் சொல்வான், இதுவே நல்லாயிருக்கு. ஏன் தெரியுங்களா, இப்போ சொல்லிட்டு போகிறோம் சூத்திரம், நம்மவர்களுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா யாராவது குறை சொன்னால் சந்தோஷப்படும். ஏன், இவன் குறை சொல்கிறானே இதை ரெக்டிஃபை பண்ணிட்டா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கிறதுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னா, இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நம்மை பாராட்டுகிறவர்களை விட குறை சொல்லுகிறவர்களை சரியாக கவனித்தால் தான் நாம் மேலும் மேலும் வளர முடியும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு

0: சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: என்னண்ணா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க,
4: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
3: அட, May 29 இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டாமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணுங்க.
2: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8207-8233.
5: ஆஹா, செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
9: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
11: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
13: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
14: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
15: அட்மிஷன் ஓபன்.
14: தொடர்புக்கு 9500252728.

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
3: எட்டு மணி 25 நிமிடம். தூரத்து சொந்தங்களுக்காக இன்றைய மனதோடு ராகம். இப்போ யாரு எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க?
8: நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம். உங்க பேர் சொல்லுங்க.
8: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தூத்து செதுக்கு சிவசுப்பிரமணியன்.
3: சிவசுப்பிரமணியன், நிறைய இடங்கள் சுத்தி இருக்கு சுற்றுலா தலங்களா? பூம்புகார் இருக்கு, காரைக்கால் பக்கத்துலதான் இருக்கு, தரங்கம்பாடி இருக்கு, எல்லா இடமும் சுத்தி இருக்கு.
8: அப்படிதானே?
3: இதுவரைக்கும் அதிகமா நீங்க போன இடங்கள் இது? திரும்ப திரும்ப போனாலும், அந்த இடத்துக்கு போனாலும், ஐயோ திரும்பியும் போகணும் அப்படின்னு தோணக்கூடிய இடமா உங்களுக்கு இருந்தது இது?
8: வேளாங்கண்ணி ஆலயம்,
3: இந்த இடங்கள்

0: மாதிரி வந்து.
1: போறப்ப இந்த இடங்களுக்கு வந்து உங்களுடைய பயணங்கள் எப்படி, பேருந்துல போனா உங்களுக்கு பிடிக்குமா இல்ல ரயில்ல, இந்த எதுல போனா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு வந்து ரயில்ல போனாதான் நல்ல இன்பமா இருக்கும். அது வந்து நம்ம இயற்கை காட்சியெல்லாம் கண்டு ரசிச்சுட்டு போகலாம்.
1: அப்படியே பச்சை பசுமையா இருக்கும்.
0: ரயில்ல போனாதான் மேடம் நல்லா இருக்கும்.
1: ரொம்ப இனிமையா இருக்கும் பயணமே.
0: பயணமே இனிமையா இருக்கும். இப்ப லாங் டூர்லாம் போறோம்ல, அது ரயில்ல போனாதான் மேடம் கொஞ்சம் நல்லா இருக்கும். பஸ்ல போனா உடம்பு எல்லாம் வலிக்கும்.
1: அந்த ஜன்னல் ஓர இருக்கையா பாத்துட்டு அப்படியே வெளியே பாத்துட்டே போறதுல அதுல ஒரு இன்பம் அப்படிதானே? சரிங்க சரிங்க. என்ன பாடல் வீடு இன்னைக்கு நிகழ்ச்சியில?
0: இன்னைக்கு வந்து பாடம் சார்லி சாப்ளின். அதுல இந்த சின்ன மச்சான்ங்கிற பாடல்
1: உங்களுக்காக வருது, கேக்கலாங்க. நன்றிங்க.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை நுறுபுழி ஐந்தில். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆர்கேஜி நெய்,
5: ஆஹா செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்
1: வழங்கிய மனதோடு ராகம்
2: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
6: கோடைப்பன் விலை 1.5 இப்போது கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: இசைப்பாடு மண்பலி. இது உங்கள் கோடி பண்பலி நுறுப்பலி ஐந்து தந்து கொண்டிருக்கும் மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக 8:33 நிமிடத்துல பண்பலியோட இணையக்கூடிய நீயர் வாங்க பேசலாம்.
1: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா.
0: பாத்திமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். எப்படி இருக்கு கோத்தகிரி?
1: காலையில காலையில வெயில் அடிக்குது, மத்தியானத்துக்கு மேல மோடமா இருக்கு.
0: மழை வருதா?
1: நைட்டு இடி மின்னலா இருந்துச்சு, லேசா மழை.
0: ஆஹா, காலையில மதியம் இரவு மாறி மாறி. நீங்க எதிர்பார்க்கிறப்ப இந்த காலநிலை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க வந்து எதை வந்து விரும்புவீங்க? வெயிலா, மழையா, இல்ல மேகமூட்டமா, எது?
1: வெயில் நல்லா இருக்குங்க, குளிருக்கு.
0: இன்னும் கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கலாமே அப்படின்னு நினைச்சிருப்பீங்களா?
1: நல்லாவே இருக்கும்.
0: இந்த துணியெல்லாம் வேற துவைச்சோம், அதெல்லாம் கொஞ்சம் காய போட்டு எடுக்கணும், அதுக்கு வெயில் அடிச்சா நல்லா இருக்கும்னு. அப்படியா? சரி சரி சரி, நீங்க சொல்லுங்க. இப்போ சமீபத்துல இந்த சுற்றுலா தலங்களுக்காவது நீங்க போனீங்களா?
1: எனக்கு கன்னியாகுமரி போக ஆசை.
0: போக ஆசை?
1: போயிருக்கேன், அடிக்கடி போகணும் ஆசை.
0: திரும்பியும் போகணும்ப்பா, போய் திரும்ப திரும்ப பார்த்துட்டு வரணும். கன்னியாகுமரிக்கு இயற்கை எழில பாத்துட்டு வாங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: விதேசம்ல இருந்து பாப்கார்ன் பாய்.
0: கேட்டிலாங்க.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: திருச்சி சாரதா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
5: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்
7: அட்மிஷன் ஓபன்
6: தொடர்புக்கு 9500252728
8: பாட்டி என்ன குடிக்கிறீங்க
9: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா
8: இது எதுக்கு
9: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்
8: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு
10: முயற்சியில் கவனம் வை முடியும் வரை முயற்சி செய் சாதாரண மாணவர்களை அல்ல சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் கவுன்சிலிங் கோட் 2608
11: விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு
12: என்றும் தரவே நிஜம் பாக்கு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
5: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்
7: அட்மிஷன் ஓபன்
6: தொடர்புக்கு 9500252728
8: மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் தூரத்த சொந்தங்களோட இனிய பங்களிப்பில் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கூட இப்போ யார் பேச போகிறாங்க, எங்கேருந்து கேட்கலாம்? வணக்கம்.
9: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிமையான காலை வணக்கம் கூறி தூரத்து சொந்தமாக நிகழ்ச்சியோட இனியும் நான் மயிலாடுதுறையிலேருந்து கார்த்தி பேசுகிறேன் மேடம்.
8: மயிலாடுதுறை 2வது மாயவரம்.
9: ஆமாம் மேடம்.
8: கார்த்தி எப்படி இருக்கீங்க? கார்த்தி
9: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள்லாம் எப்படிங்க?
8: நலமாக இருக்கும் கார்த்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கார்த்தி?
9: உட்கார்ந்தோட
8: எப்படி இருந்துச்சு அந்த நிமிடம் உங்களுக்கு?

0: முதல் நாள்
1: முதல் நாள் வந்து கொஞ்சம் படபடப்பா தான் மேம் இருந்துச்சு, போக போக பழகிடுச்சு மேடம்.
0: சரி, யாராவது நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இவங்கள மாதிரியே நம்மளுடைய வேலையும் இருக்கணும், நம்மளும் இதே மாதிரி நிதானமாக சரியான பாதையில் நல்லா வந்து பயணம் செய்யணும், பயணம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமாம் மேடம்.
0: யார் உங்களுக்கு வந்து, நீங்கள் உங்களை பார்த்து இந்த மாதிரியே நம்மளும் வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களே, அப்படி நினச்சிருக்கீங்களா?
1: எங்க ஊர்ல பக்கத்துல ஒரு அண்ணா இருக்காங்க மேடம், அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் நான் வண்டி ஓட்ட பழகிட்டேன் மேடம். மறுபடியும் அவங்க மூலமாவே நல்லா
0: கத்துக்கிட்டேன்.
1: அதுக்கப்புறம் அவங்க போலவே நல்லா வண்டி ஓட்டணும் போனோட்டு அதுல இருந்தா மேம் இந்த வண்டி ஓட்டுற வேலைக்கு வந்தேன்.
0: சரிங்க சரிங்க, உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். சரி காத்து, என்ன பாடல் கேட்கலாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு தலைவன் தலைவி படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருங்க மேடம்.
0: இதோ வருது கேட்கலாம். நன்றி காத்து.

0: Viking Bunions and Briefs. எட்டு மணி 46 நிமிடத்துல பண்பொழியோடு கரம் சேர்க்கும் தூரத்து சந்தம் வாங்க. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். கேரளா இடுக்கி மாவட்டம் வண்டன்மேடு ஜமால்.
0: ஜமாலையா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். நீங்கள் நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: நலமா இருக்கும். எப்படி இருக்கு கேரளா?
1: கேரளா நல்லா வெயில் அடிக்குது, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கூலிங்கோட இருக்குது.
0: அது இரண்டும் இணைந்து இருக்கிறப்ப எப்படி இருக்கும்?
1: ஒரு இதமான சூழலா இருக்குது.
0: நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த சுற்றுலா தலம், இங்க போகணும்னு நினைச்சதுனா எந்த இடம் சொல்வீங்க?
1: நான் வந்து சிங்கப்பூர், மலேசியா, மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா எனக்கு இப்ப போகணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறது அந்தமானுக்கு போகணும்னு ஒரு ஆர்வமா இருக்கு.
0: தீவு, ஆமா, அந்த இடங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு.
1: எனக்கு அந்த கடல் சூழ்ந்த இடங்கள்ல பாக்குறதுக்கு விருப்பமா இருக்கு. அது மாதிரி போகையில கப்பல்ல போயிட்டு வரையில பிளைட்ல வரணும்னு ஒரு எண்ணம்.
0: கப்பல் பயணம் நீர்ல அப்படியே அழகா, எப்படி அந்த கடல் நீர் போது மிதந்து அதுல நம்ம எப்படி கப்பல்ல போறோம் அப்படின்றத பாக்குறதே ஒரு அதுக்காகவே போகணும் போல, அப்படித்தானுங்கய்யா?
1: ஆமா, அந்த கடல்ல அந்த பயணம் பண்றது எப்படி இருக்குன்னு ஒரு தடவை அனுபவிக்கணும் இருக்கு.
0: சரிங்க சரிங்க, உங்களுடைய ஆசை சீக்கிரமா நிறைவேறணும் கூட பண்பலை.

17+ யுஜி கோர்சஸ், 9+ பிஜி கோர்சஸ், 5+ பிஹெச்டி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்
8: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
9: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
10: நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம தான் இந்த உலகத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான், சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும், அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டால் போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில் போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். இவன் உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில் போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்தான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பையை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கிறாங்க. சில பேர் மூட்டையாக கட்டி தலையில் சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சுருக்கிற பையை இவன் பையை விட பெருசாக இருந்தது. இவன் பை தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது. இப்போ அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான். கடவுளே

0: ஏ இப்போ உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது. அதனால் வேற பைய எதையும் மாற்ற வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோடு திரும்பி வீட்டுக்கு போனால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அவன். எல்லோரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது. எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சுகத்தில் தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம். அந்த சமயத்தில் இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பைய நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சிது, மணி அடிச்சுது, கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இவனும் அப்படியே நிற்கிறான். இவன் மெதுவாக பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட கேட்டானா, ஏன் நீங்கள் பைய கையிலேயே வச்சுருக்கிறீங்க, செவுத்தில் மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லைப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சுருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சுருக்குறோம். நம்ம கவலைகளை பற்றி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனால் மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் பழைய நண்பர்களோடு வாழறது தான் மேல் அப்படின்னு ஆனான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு ஊரில் ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்திலேருந்து கடவுள் குரல் கேட்குது. இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்கே இருக்கிற ஜனங்கள்லேயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள். உடனே வரிசையாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. எல்லார் கையிலையும் பை இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். கடவுள் அவங்ககிட்ட போனார். ஏன்ப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னானா அவன். எங்கே அதெல்லான்னு கேட்டிருக்கார் கடவுள். பின்னாடி லாரியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னானா அவன்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளி ஐந்தில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: நிமிடம் நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம கூட பாடசாலையிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி, மயிலாடுதுறையிலிருந்து சிவசுப்பிரமணியன் கார்த்தி, கோத்தகிரிலிருந்து ஃபாத்திமா, வண்டல்மேட்லேருந்து ஜமால், இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பேசினாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற காத்திருந்த அனைவருக்கும் கூடி பன்மலையின் சார்பாக வாழ்த்துக்கள். உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும், அழகான எண்ணங்களோடு அன்பாய் பயணிப்போம் அவனியில் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கூடி பன்மலையின் இன்றைய மனதொடராகும். மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தூரத்து சொந்தங்களுக்காக. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மெர்லின் ரமேஷ். நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடைப்பண்பலில் இனி உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸின் வானவில். மௌனம் எப்போது பலன் தருகிறது, எப்போது பலவீனமாகிறது என்ற வண்ணத்தில் நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லாயங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: வழங்கும் வானவில்
1: இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர்
8: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்,
9: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
8: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.

0: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. வானளவு உயர்ந்த எண்ணங்கள், அதில் வண்ணம் தீட்டி மகிழ்விக்கும் சிந்தனையின் வண்ணக்கதிர்கள், அவை வீசும் ஒவ்வொரு திசையும் பல பிம்பங்களை உருவாக்கி மகிழ்விக்கும். அவ்வழகிய பிம்பங்களின் மற்றும் ஒரு வண்ணமாக கோடை பன்மலை 100.5 வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் மௌனம் எப்போது பலன் தருகிறது, எப்போது பலவீனமாகிறது சொல்ல வரலாம். அன்பு உறவுகளே, இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 333 உன் இணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜாண்டி பிரிட்டோ.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

0: பல வெற்றிகளுக்கு, பல நாடுகளின் வெற்றிகளுக்கு, பல்வேறு அரசுகளின் அஸ்திவாரங்களுக்கு அவர்கள் சரியான இடங்களில் சரியான நேரத்தில் சரியான முறைதனில் மௌனம் சந்தித்துதான் காரணம். மௌனம் சாதித்ததுதான் காரணம். மௌனம் வீட்டிலும் பணித்தளங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்திருக்கிறது. ஆனால் இந்த மௌனம் எப்போது பலன் அளிக்கிறது, எப்போது பலவீனமாகிறது? எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவர்கள், அதிலும் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பவர்கள், தேவையான இடத்தில் தேவையற்றதை பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள்? ஆனால் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டாலும் பல நன்மைகளை இழந்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது. நமது பக்கம் நியாயம் இல்லை என்கிற பொழுது அந்த இடத்தில் எதுவும் பேசாமல் தீர்ப்புக்காக காத்திருந்து அமைதியாக இருந்து விடுவது மிக மிக நல்லது. இந்த நிலையில் உங்கள் வாழ்வில் மௌனம் எப்போது பலன் தந்திருக்கிறது, எப்போது பலவீனம் ஆகியிருக்கிறது சொல்லலாமே இப்போது மௌனம் கலைந்து. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார். மும்பைல இருந்து நடராஜன் சார்.
0: சொல்லுங்க நடராஜன்.
1: சார், மௌனம் வந்து எப்போது பலன் தர்றதுங்கிறது முக்கிய சூழல்களை சொல்லலாம். கோபத்தை கட்டுப்படுத்துறது இல்ல, கடும் கோபத்துல நம்ம பேசும்போது நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து உறவுகளை பாதிக்கும். அந்த நேரத்துல மௌனம் காப்பது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவும் சார்.
0: உறவுகளை பாதிக்கும் என்கிற பொழுது மௌனம் சாதிப்பது நல்லது. யார் இப்பொழுது? வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். ஐயா நலமாயா?
0: நலமா இருக்கிறோம் குணசேகரன், சொல்லுங்க.
2: நன்றியா. ஐயா, மௌனம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். மௌனம் சில இடங்கள்ல இருந்து மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறதுயா. இப்ப நாம தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்யும் போதுயா, அந்த தவறை வந்து பிறர் நம்ம சுத்தி காட்டுறோம், நம்மள வந்து அப்ப வந்து நம்ம மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல நாம மௌனமா இருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா மன்னிப்பு கிடைக்கும்.
0: அருமையா சொன்னாரு. அந்த இடத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்கிற பொழுது நாம் மௌனம் சாதிப்பதுதான் நமக்கு நல்லது. யார் இப்பொழுது?
3: வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிட்ட ஐயனர். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும் அம்மா, சொல்லுங்க
3: சார். மௌனம் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது நம்ம மௌனம் வந்து நம்ம பலவீனத்தை தெரியுது. நம்ம யாராவது ஒரு ஒப்பிட்டு பேசும்போது அப்ப பலத்தை தெரியுது.
0: அவன் அப்படி சொன்னானே, நீங்க அதை கேட்டீங்களா? என்னையும் மட்டும் கேக்குறீங்க, அவன் பேசுறது மட்டும் நியாயமா அப்படின்னு. நமது தவறுகளுக்கு நாம் நீதிபதியாகவும் பிறர் தவறுகளுக்கு நாம் வக்கீலாக மாறும் பொழுது மௌனம் சாதித்து சத்தம் போட்டு பேசி என்ன பலன் இருக்கிறது?

மௌனம் அருமையான தீர்வு பல விடயங்களுக்கு. அந்த மௌனத்தின் மறுமொழியான அமைதி உருவமில்லாத பெருமையான ஆயுதம். உலகில்

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜென்

0: ஃபவுண்டேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
5: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
8: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
9: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
11: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
12: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
11: கவுன்சிலிங் கோட் 1010. பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
13: நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்
14: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
13: தொடர்புக்கு 9500252728.
15: கோடி பண்பலை, நூறு பிளைந்தில், உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
16: அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
16: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
15: மேலும் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
13: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்
14: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
13: தொடர்புக்கு 9500252728.
17: இசையரசன் 100.5 சொல்லும் நேரம், 9:16. நாம் இணைந்திருக்கிறோம் வானவியில். யார் இப்பொழுது வருக? வணக்கம்
18: ஐயா. வணக்கம்,
17: சொல்லுங்கள்.
18: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறீங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
17: சொல்லுங்கள் உலகநாதன் ஐயா.
18: இன்னைக்கு வந்து மௌனம் பலன் தருகிறதா பலவீனமாகிறதான்னு கேட்டுக்கீங்க. அருமையான தலைப்புங்க. அதாவது ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் சொல்லலாம்னு இருக்கிறீங்க.
17: சொல்லுங்க.
18: அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நண்பர்கிட்ட ஒரு 50,000 பணம் வாங்கியிருந்தேன்.
17: சரி.
18: ஒரு 3 மாசத்துக்கு தர்றதா சொல்லியிருந்தேன்.
17: சரி.
18: அது 6 மாசம் ஆச்சு, அப்புறம் 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. அப்புறம் வந்து பண்ணிட்டார் நண்பரு. ரொம்ப வேகமா வந்துட்டு என்னதான் நினைச்சுட்டு இருக்கோம், ஆட்டோ போட்டு டாய் டோய்னு குளிச்சாருங்க. நான் அப்ப வந்து என்னன்னா, நம்ம வந்து காலதாமதப்படுத்தினது தவறுங்கிறதுக்காக நான் அமைதியா இருந்துட்டேன்.
17: அதான் நல்லது.
18: அப்புறம் அவர் ரொம்ப தூரம் பேசிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, சரி இவ்வளவு பேசினு நம்ம நம்பர் எதுவுமே பேசல, சரிப்பா எனக்கு அடுத்த மாசம் பார்த்து தவணைய குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சாமி, அதான் நல்லா இருக்குன்னு போயிட்டாரு. அந்த மௌனமாக இருந்ததுனால எவ்வளவு ஒரு பலன் தருங்கிறது இப்ப நினைச்சு பார்த்தேன்.
17: அருமையா சொன்னீங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல

0: அதான் நமது பக்கம் தவறு இருக்கும் பொழுது, நியாயம் இல்லை என்கிற பொழுது நாம் மௌனம் சாதிப்பது தான் எதிராளிக்கு ஒரு இரக்க குணத்தை உருவாக்கும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? சொல்லுங்கள்.
1: ராஜாராமன் பேசுறேங்க, யமுனேஸ்வரத்துல இருந்து.
0: சொல்லுங்கள் ராஜாராமன்.
1: அதாவது மௌனம் பலம் பலவீனம் எங்க பாத்தீங்கன்னாங்கய்யா, சமூகத்தில் நடக்கின்ற ஒரு அவலங்கள் எதிர்த்து கேட்காத பொழுது பலம் வீணம் அடைகிறது.
0: சரி,
1: உறவுகள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கின்ற தன்மை வருகின்ற பொழுது மௌனம் சாதிப்பாத்தீங்கன்னா பலம் அடைகிறது. இன்னொரு தன்மை எது பாத்தீங்கன்னா, ஞானம் பெறுகின்ற பொழுது மௌனம் பாத்தீங்கன்னா பலம் அடைகிறது. திருப்புகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வருதுங்க, அருணகிரியார் பாடுறாரு, செம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான் முருகன்,
0: சரி
1: இரவான் இரவான் சும்மா இரு சொல்லாரு என்று அம்மா பொருள் விளங்கிட்டேன்னு சொல்றாரு. அப்ப இறைவன் மூலம் ஞானம் பெறுகின்ற பொழுதுதான் தன்னுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொண்டு பேச்சை குறைத்துக் கொண்டு மௌனமாக இருந்தால் ஞானங்களை அடையலாம் என்று தெரிவித்தேன்.
0: அதான் உண்மை. அதாவது எங்கே ஞானிகளுக்கு மௌனம் சரிதான், யோகிகளுக்கு மௌனம் சரிதான், குடும்பத்தில் வாழக்கூடியவர்கள் பணித்தளத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கெல்லாம் மௌனம் சாதித்து என்ன சாதிக்கப் போகிறார்கள்? இருந்தாலும் அங்கே பேச வேண்டிய நேரம் இருக்கிறதா வேலை இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். யார் இப்பொழுது? வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: சொல்லுங்கள், யார்?
2: ஈரோடு வெட்டுக்காட்டுவல் தங்கவேலு.
0: சொல்லுங்கள் தங்கவேலு.
2: ஐயா, மௌனம் சில இடங்கள்ல பலகீனமாவும் இருக்குது பலமாவும். இப்ப காளி குடமும் தழும்பாது,
0: நிறைகுடமும்
2: தழும்பாது.
0: அருமை அருமை.
2: என்னங்க சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவர் நிறை குடமா இருக்கிறாரு அதனாலதான் பேச மாட்டேங்கிறாருன்னு. உண்மையிலே அவர் காளி குடமா தான் இருக்கிறாரு, அதனாலதான் நிறைய இடங்கள்ல மௌனம் சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பேச வேண்டிய இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி ஆகட்டும் இதாகட்டும், பேச வேண்டிய இடத்துல நீங்க கரெக்டா பேசணும். எல்லாத்துக்கும் அமைதியாக என்ன நினைப்பாங்க, அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது? இவர் எல்லாம் கற்றுன்னு இருக்க முடியாது. இவர் காளி குடமா இருக்கிறாரு அதனால மௌனம் காக்கிறாரு.
0: ஆக வந்து நாம் பேச வேண்டிய இடத்தில் ஒரு குழுவாக இருக்கிற ஒரு சங்கமாக இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுத்து நீங்கள் நமக்காக போய் பரிந்து பேசுங்கன்னு சொல்லும்போது அவர் அங்கே பேசினால்தான் அந்த சங்கம் வாழும்.

0: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
0: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: என்னண்ணா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க?
3: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
2: அட, மே 29ல இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டோமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணுங்க.
0: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8207-8233.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
5: கான நீரோடை உங்கள் கோடை பண்பலை 100.5 விவாத அரங்கத்தில் யார் இப்பொழுது வருக?
6: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
6: கரூர்ல இருந்து நாசர் பேசுறேங்க. நல்லா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறோம் நாசர். வணக்கம், சொல்லுங்க
6: சார். மௌனம்ங்கிறது மிகப்பெரிய பலங்க சார் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா மௌனத்துக்கு வந்து பதில் வந்து வெற்றின்னு கொடுத்துருக்கிறேன் சார் நான்.
5: அருமை.
6: மௌனமா இருந்து என்னை வந்து ரொம்ப கேவலமா பேசினவங்களுக்கு நான் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தேன் சார். இருந்து வெற்றிங்கிற இதுல வந்து அவங்களை வாயில அடைச்ச மாதிரி படிச்சிருக்கேன் சார்.
5: ஜெயிச்சிருக்கீங்க.
6: ஆமா, பேசிக்கோங்க சார்.
5: அதாவது அஹிம்சா வழி, அமைதி வழியில் போனதுனாலதான் அண்ணல் காந்தி வழியில் நாம் வெற்றி பெற்றோம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
7: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி.
5: சொல்லுங்கள்.
7: நான் வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: சொல்லுங்கள் சந்திரசேகர்.
7: ஐயா, மௌனம் ரெண்டு இடத்துல ரொம்ப பலமா இருக்கு நமக்கு. ஒருவர் சண்டை போடும் பொழுது அந்த இடத்துல நம்ம மௌனமாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் பொழுது நமக்கு குற்ற உணர்வு இருக்காது. ஐயோ வார்த்தைகளை விட்டுட்டோமே அப்படின்ட்டு அந்த இடத்துல மௌனம் வார்த்தைகள் விடாம இருக்கிறது பலம். அதே மாதிரி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா ஆக்டிவ் லிசனரா நம்ம இருக்கும் பொழுது அந்த இடத்துல மௌனமா நம்ம இருந்தோம்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். அதன் பிறகு நம்ம பேசுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும்.
5: அருமையா சொன்னாங்க. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. வார்த்தைகளால் நீயே தேவையில்லாமல் வார்த்தைகளை கொடுத்து சொல்லிழுக்கப்பட்டு அந்த வார்த்தைகளை மாதிரி சோகாப்பர். அதுக்கப்புறம் வாழ்க்கையை சுகமா மாறிடும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
8: நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
5: ஆ சொல்லுங்கள் சரவணன் சார்.
8: சார், நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளும் சலுகைகளும் கண் முன்னே பறிக்கப்படும் பொழுது காக்கப்படும் மௌனம் பலவீனம் அடைகிறது.
5: அருமை.
8: நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை கடந்து செல்லும் போது மௌனம் பலம் அடைகிறது. இதை விட சார் மிகப்பெரிய பலம்

0: கிச்சன் கேபினட்ல இருந்து வரும் சத்தத்தை காது கொடுத்து கேட்காமல் இருக்கும் மௌனமே மிகப்பெரிய பலம், ஆரோக்கியமானதும் கூட.
1: அது ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படையும் கூட. உரிமைகளை சத்தம் போட்டு பேசி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களில் வந்து தங்கள் உரிமைக்காக போராட்டம், எத்தனை எத்தனை போராட்டம். அன்று மௌனம் சாதிக்கவில்லை, அதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் விடுதலை வேள்வியில் அமைதி காத்து மௌனம் சாதித்து வெற்றி பெற்ற மகான்களும் இருக்கிறார்கள். வெற்றி பெற்றதால் இன்று நாம் மிகப்பெரிய சுதந்திர சுவாச காற்றை சுத்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இப்பொழுது இணைப்பீர்?
2: அன்பு தம்பிக்கு அன்பான காலை வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்புல இருந்து பழனியாய் பேசுறேன் தம்பி.
1: சொல்லுங்கள் அக்கா.
2: அதாவது மௌனம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அத வந்து எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில மௌனம் காக்கணும் நமக்குல ஒரு வரையறுக்கணும். நம்ம குடும்பத்துல நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வரும்போது ஒரு மௌனம் காக்குறதுல தப்பே கிடையாது. அந்த சண்டை பெருசாகாம அது சுமூகமாகி சந்தோஷமா ஆயிரும். அது மாதிரி சில இடத்துகள்ல வெளியில வந்து நம்ம குற்றச்சாட்டு சிலர் வந்து நம்மள வேணும்னே திணிக்கும் போது அந்த அளவுக்குல நம்ம பேசத்தான் வேணும். நம்ம தரப்பு நியாயங்களை எடுத்து கூறணும். நம்ம அந்த அளவுக்குல மௌனம் காத்தோம்னா அந்த அது பூரா நம்ம மேல அது உண்மையாயிரும்.
1: அருமையா சொன்ன. நம்ம நம்ம அக்கவுல நியாயம் இருந்தும் நம்ம அமைதி காத்தோம்னா அவங்க சொல்றது உண்மையாய் போயிடும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். எங்கே கோபத்தை காட்ட வேண்டும் அங்கு கோபத்தை காட்ட வேண்டும், எங்கே கோபத்தை அடக்க வேண்டுமோ அங்கே கோபத்தை அடக்கி வைக்க வேண்டும்.
3: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: வழங்கிய வானவில்
1: இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: மேலும் இணைந்து வழங்கியோர்
8: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்,
9: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
8: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.
1: கோடை பண்பலை 100.5. இனி நாம் ரசிக்க சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
11: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: இசை சக்கரவர்த்தி 100.5 இணைவதியார் இப்பொழுது வருக.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: சமயபுரம் சர்வேஸ்வரி.
0: ஆ சொல்லுங்கள் சகோதரி.
1: அதாவது மௌனமா இருக்கலாம் ஐயா.
0: ம்,
1: அதாவது மௌனம் வந்து ஒரு விபத்து நடக்குது, அந்த இடத்துல நம்ம மௌனமா இருந்து யோசனை பண்ணி அது விபத்து யாருது எப்படி எல்லாம் பார்த்துதான் நம்ம அதுக்கப்புறம் அதாவது

0: அதாவது எதிர்பாராமல் நடப்பதற்கு பேர் தான் விபத்து. அந்த இடத்துல போய் சண்டை போட்டுக்கிட்டு நீ தான் உன் பக்கம் தான் தவறு என் பக்கம் தான் அந்த தவறு இல்லை என்று வாதிடுவது தேவையற்றது யார் இப்பொழுது?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வாழ்க வளமுடன் வளர கோடையப்பம், கரூர் மாவட்டம் நெரூர் தாமோரன். ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க
1: ஐயா. மௌனம், வீட்டுல வீட்டுக்கு அம்மாட்ட மௌனமா இருக்கிறதாங்க குடும்பத்துக்கே நல்லதுங்க ஐயா.
0: வாழ்க்கைக்கே நல்லது,
1: வாழ்க்கைக்கே நல்லது. அதே மாதிரிங்க மௌனத்துல வந்து இன்னொன்னுங்க அனுப்பினீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம உண்மையை சொல்லணும், அந்த இடத்துல அவர் உண்மையை சொன்னாத்தே தப்பிப்பாங்க இடத்துல நம்ம வந்து மௌனம் காத்தோம்னா அது தப்பா போயிருங்க ஐயா.
0: சரி சரி சரி சரி. நம்ம பக்கம் உண்மை இருக்கும்பொழுது அதை சொல்வதில் தவறு இல்லை, ஆனால் சொல்லக்கூடிய முறை இருக்கிறது. யார் இப்பொழுது வருக?
2: காந்தி பிரிட்டோ அவர்களுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் நினைவு சேலம் வேம்பிடிதாளத்தில் நடவானுங்கய்யா.
0: சொல்லுங்க ஐயா.
2: அதான் மௌனம் இரண்டு வகைப்படுங்கய்யா. மௌனம் சம்மதத்தையும் தரும், சமாதானத்தையும் தரும். அது வீட்டுக்குள்ளையும் சரி வெளியும் சரி.
0: அருமை அருமை.
2: ஆனா ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிகாரியா நாம இருக்கும்போது நம்ம கீழே வேலை செய்யறவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை சரியான பதில சரியான நேரத்துல கொடுக்கணும். நீங்க வந்து கேட்ட கேள்விக்கு இந்த பதில், வந்து இந்த மாதிரியான கேள்வி கேட்கக்கூடாது, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிங்கிற அதை வழிநடத்தக்கூடிய பண்பு வந்து தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு இருக்குதுங்கய்யா.
0: கண்டிப்பா தலைமை பொறுப்பு வந்து எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அப்படியே ஆஃபீஸில் நுழைஞ்ச உடனே நம்ம கீழே வேலை செய்ய எல்லாரையுமே அந்த வானொலி சட்டியில் போட்ட கடுகு மாதிரி வெடிக்கக்கூடாது. புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அமைதியாக சரியான நேரத்தில் அது பேசி தீர்க்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். அதான் தலைவனாக இருப்பது மிக மிக கஷ்டம், ஆனால் லீடராக இருப்பது, அதாவது வழிகாட்டுபவர், அதுதான் தலைமைக்கு அருமை. யார் இப்பொழுது வருக?
2: ஐயா வணக்கம் ஐயா. அன்புமணிங்க ஐயா.
0: சொல்லுங்கள் அன்புமணி.
2: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கிறோம் சொல்லுங்க.
2: அதாவது நண்பர்கள் மத்தியில, உறவினர்கள் மத்தியில, குடும்பத்துல நம்ம மௌனமா இருக்கலாமுங்க, அந்த உறவுகள் மேம்படும்.
0: சரி.
2: ஆனா வெளியில வந்து கல்லடியா சொல்லடியா வரும்போது நம்ம பொறுமையா இருந்தோம்னா நம்மள குற்றவாளி கூண்டுல ஏத்திடுவாங்க.
0: அருமை.
2: அந்த இடத்துல நம்ம பேசிட்டு ஆகணும்.
0: ஆக வந்து நண்பர்கள்ட்ட, தோழமைகள்கிட்ட, வீட்டில் ஓகே, மற்ற இடங்கள்ல நம்மளை பேசிட்டே இருக்காங்க சொல்லுவாங்க. கிராமப்பருந்து சொல்லுவாங்க, கொட்டை கொட்டை குனிகிறவனு முட்டால், ஏன்னா கொட்டிக்கிட்டே இருக்கணும் முட்டால்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
5: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
6: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
5: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?

0: இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
2: திருச்சி சாரதாஸ்.
3: நூறு புள்ளி ஐந்தின் வானவெளியில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்கள்.
4: நான் ராம்நாத்ல இருந்து ரிஃபாயா பேசுறேன்.
3: சொல்லுங்கள் ரிஃபாயா.
4: நம்ம நேசிக்கிறவங்க ஏதாவது தவறு பண்றாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தண்டனை வந்து மௌனமா தான் இருக்கும். அது நமக்கு பலம் தான். அவங்கள சரி கட்டி கொண்டுட்டு வந்துடும். இப்போ சமுதாயத்துல நம்மளுக்கு விரும்பியோ விரும்பாமலோ கெடுதல் செய்யறாங்கல்ல, தீண்டுறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம வாய் மூடிட்டு மௌனமா இருக்க கூடாது. அது நமக்கு பலவீனத்தை தான் கொடுக்கும். எதிர்க்கணும் நம்ம.
3: அதாவது சொல்லுக சொல்லில் பயனுடைய அந்த சொல் எங்கே பயன் தருமோ அங்கே சொல்ல வேண்டும். அந்த நேசிக்க கூடியவங்க நமக்கு எதிராக ஏதாவது செய்து விட்டால் மௌனம் சாதிப்பது நல்லது என்று சொன்னார்கள் சகோதரி. நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு எதிராக செயல்பட்டால் நாம் அதை வந்து பொறுத்து கொள்வதுதான் நியாயம் இருக்கிறது. யார் இப்பொழுது?
5: அண்ணா வணக்கம்.
3: வணக்கம்.
5: சொன்னாங்க
3: ரத்தம் சூடாக இருக்குங்கிற ஒரே காரணத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எதிராளி பாவம் அவனுக்கு பக்கம் உள்ள நியாயத்தை கேட்கக்கூட சில நிமிடங்கள் ஒதுக்குவதில்லை என்கிற பொழுது நமது பிந்தைய காலம் மிகவும் மோசமாக இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட அந்த 25 வயசில் அப்படி மௌனம் சாதித்து தேவையான மட்டுமே பேசி வாழ்ந்தால் 45-50 வயசுக்கு மேலே மிக அமைதியான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அழகான வாழ்க்கையை வாழலாம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? சொல்லுங்கள். ஐயா சொல்லுங்க. ஐயா
6: ஐயா உலகம் ஆயிரம் நீதிபதினு சொல்ற மாதிரி
3: அருமை.
6: நம்ம செய்யக்கூடிய தவறு சரி எதுங்கிறத நம்ம மனசாட்சிங்கிற அந்த நீதிபதிக்கு தெரியும். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம செய்யக்கூடிய தவறு தான் அப்படின்னு
3: தெரிஞ்சுக்கிட்டா
6: அங்க மௌனத்தை கடைபிடிச்சு அந்த மன்னிப்பு தப்பே இல்லைங்கய்யா. ஆனா அந்த பலவீனம் சொல்றீங்க பாருங்க, நம்ம கண்முன்னே இது நடக்கக்கூடிய ஒரு பல தவறான குற்ற செயல்களை, இப்ப குழந்தைகள் எல்லாம் பாலியல் பலாக்காரங்கிறதுலாம் வந்து கண்டிப்பா நடக்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அது போன்ற சந்தர்ப்பங்களை நாம வந்து அதாவது கட்டி கேட்காம இருந்து வச்சிருங்க, அது சமூகத்தையே பலவீனப்படுத்தி விட இது மிகவும் குற்றமானது. நாம அந்த இடத்துல குற்றவாளியா இருக்கிறங்கிறத என்னோட கருத்தை சொல்றேன்.
3: அருமையா சொன்னாங்க. அப்படி அமைதியா போயிருது. ரோட்ல யாரும் அடிபட்டு கிடந்தோம்னா யாராவது போலீஸுக்கு போன் பண்ணுங்கப்பா, 108 போன் பண்ணுங்கப்பா, இல்ல என்னை விசாரிப்பாங்க, நான் பதில் சொன்னோம், நான் சாட்சியா போயிருக்கேன், ஏன் பயப்படுறீங்க, உங்கள் பக்கம் தவறு இல்லையே

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.

0: நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
4: சங்கீத சாம்ராஜ்யம் உங்கள் கோடை பண்பலை 100.5 விவாத அரங்கத்தில் யார் இப்பொழுது வருக?
5: வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்கள்.
5: சத்தியமங்கலம் சட்டம்பாளையத்திலிருந்து கோகில பழனிசாமி
4: சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க.
5: ஐயா, மௌனம் வந்து எல்லா இடங்கள்லயும் கை கொடுக்காதுங்க. மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருக்கணுங்க, பேச வேண்டிய இடத்துல பேசி தீத்துறணுங்க. நாம பேச வேண்டிய இடத்துல மௌனமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத அவதூறு படைகள்ல நம்ம மேல வரும்.
4: இவன் எதுவும் பேச மாட்டேன், அப்ப இவனை பேசியும் புண்ணியம் இல்லைன்னு கிளம்பி போயிருவாங்க இல்லையா?
5: இருக்க இடத்துல மௌனமா வந்து நம்ம எது நம்ம பிடிக்கலையே அதை பேசிடணுங்க.
4: பேச வேண்டிய இடத்துல பேசி ஆக வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
6: காலை இனிய வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமலா நலம் நலமறி ஆவல்.
4: சொல்லுங்கள் அம்மா.
6: மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருந்தா சார், நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசித்தாகணும்.
4: சரி,
6: இப்ப கல்யாண வீட்டுல போயிட்டு நம்ம ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு பேசாம இருந்தோம்னா மௌனமா இருந்தோம்னா சரியா இருக்குங்களா?
4: அது எப்படி?
6: நம்மள ஒருத்தர் கண்டபடி திட்டாரு சொன்னா நம்ம மௌனமா வர முடியுமா? அதனால மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருக்கும், பேச வேண்டிய இடத்துல.
4: ஒருத்தர் நம்மளை திட்டுறாருன்னா நம்ம பக்கம் தவறு இருந்தால் அமைதியாக போயிடணும். ஆனால் தவறே இல்லாமல் திட்டினா நம்ம சும்மா இருக்கக்கூடாது. யார் இப்பொழுது? வணக்கம்.
7: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள் சார்.
4: சொல்லுங்கள்.
7: மதுரை ஜவஹர்புரத்துலேருந்து உங்கள் வந்து சொன்ன சார்.
4: சொல்லுங்கள் ஆண்டனி.
7: சார், ஒருத்தர் பெரிய ஆயுதம் எதுவும் தெரியுமாங்க சார்? பெரிய ஒரு ஆயுதம், மனிதர்களுக்குள்ள ஒரு பெரிய ஆயுதம். பொறுமை தான் பெரிய ஆயுதம்.
4: பொறுமை, அருமை.
7: பொறுமை தான் பெரிய ஆயுதம். அதாவது தொங்கி எழுவாங்க, அதாவது அந்த இடத்துல பொறுமையா இருந்துட்டா அத பலவீனம் வந்து பலவீன பலமா மாறிடும்.
4: கிராமத்துல அருமையான பழமொழி இருக்கிறது, நெல்லை கொட்டினா பொறுக்கி எடுத்துடலாம், நெய்ய கொட்டினா எப்படியே பொறுக்கி எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. இந்த வார்த்தைகள் அதான் இருக்கு, எப்படி பயன்படுகிறது? இது வந்து விண்ணிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு போன்றது. அது போய் ஒரு மாதிரி போயிட்டா பிரச்சனை இல்லை, அது நேராக போய் ஒரு இதயத்தை தைத்தால் அந்த இதயம் படக்கூடிய வேதனை யோசிக்க வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
8: வணக்கம்.
4: வணக்கம்.
8: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சிமுத்து.
4: ஆ சொல்லுங்கள் பேச்சிமுத்து.
8: அதாவது சார், குடும்ப உறவுகளிலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ ஏதாவது பிரச்சனை வரும்போது முன்கோபப்படாம மௌனமா இருந்து பேசி தீர்த்துக்கிட்டா அப்ப வந்து மௌனம் வந்து பலன் தருகிறது சார். அதே சமயத்துல வந்து நம்ம செய்யாத தவறுக்கு நமக்கு தண்டனை கிடைக்கும் போது அமைதியாவே இருந்தா, அதாவது இந்த வாக்குவாதம் பண்ண ஆர்குமெண்ட் பண்ணாம அமைதியாக இருந்தா அந்த மௌனம் வந்து நமக்கு பலவீனமாகிறது. அதுக்கு அது அது மட்டும் இல்லைங்க சார், அது இயலாமையினுடைய வெளிப்பாடா. பேச வேண்டிய இடத்துல பேசிட்டாங்க சார். ஆகும்
4: இரண்டு விஷயங்களை பேசி முத்து சுட்டி காண்பித்தார். முன் கோபம், எதுக்கு, என்ன விஷயம், ஏன் தெரியாமலே கோபப்படுறது. இன்னொன்று, இப்படி கோபப்படுவது நமது இயலாமையின் வெளிப்பாடு. நாம் பெரிய ஆள், என்னை தவிர யாருமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அந்த கர்வத்தினுடைய வெளிப்பாடு. இது ஒரு மாற்றம் வர வேண்டும். அதற்கு அடிப்படை தேவை மௌனம். யார் இப்பொழுது?
9: வணக்கங்க ஐயா. திருப்பூர் மாவட்டம் முடுமலை வட்டம் பெதப்பம்பட்டியிலிருந்து அமிர்தம் ரமேஷ் பேசுறேங்க ஐயா. நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிறோம்மா, சொல்லுங்க.
9: மௌனம் பலம் பலவீனம் கேட்டிருக்கீங்க ஐயா. நம் கருத்து மதிப்பில்லாத இடத்தில் மௌனம் பலம்.
4: அருமை.
9: அறிவார்ந்தோர் பேசும்போது இடை மறித்தல் என்று கேட்பது. முதுகுக்கு பின் வரும் உரையாடல்களின் போது நாம் மௌனம் காப்பது சிறப்பு.
4: அருமை.
9: அதிக வெறுப்பு கோபம் மகிழ்ச்சியான தருணங்களில் மௌனம் பலம் தரும். தற்பெருமை பேசுபவர்களிடமும் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, நம்மை புடம் போடும் எதுக்கும் உலகையே வெல்லும் சக்தி. பேசாமல் இருப்பது தோல்வி இல்லை, அது அமைதி அறிவு ஆழம் கொண்ட வலிமை. மௌனம் பலம் எங்கு பலவீனம் எங்கு என்பதை உணர்ந்து நடந்தால் நலம் பயக்கும். நன்றிங்க.
4: அருமை. பலம் எங்கே பலவீனம் எங்கு உணர்ந்து செயல்பட்டால் நலம் பயக்கும். அருமையா சொன்னாங்க சகோதரி அமிர்தம். யார் இப்பொழுது இணைப்பில் வரலாமே? வருக.
10: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சொல்லுங்கள்.
10: காலை வணக்கங்க. குள்ளக்காப்பாளை சித்ரா மாணிக்கம் பேசுறேன்.
4: ஆ சொல்லுங்கள் அம்மா.
10: நான் ரெண்டு விதமா சொல்லலாம் இருக்கேன்.
4: ஆ
10: எப்படி பலம் சொல்லிட்டு இருக்கிறோம் பலம் அப்படின்னு சொல்லிட்டீங்க.

0: நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், மௌனமா பேச வேண்டிய இடத்துல பேசித்தான் தீர்க்கணும். நம்ம மோசம், நம்ம நல்லவங்க கெட்டவங்கள ரொம்ப வாயாடின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாம அந்த இடத்துல பேசி தீர்த்துறணும். மௌனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுதான், அதுக்கு வேண்டி ரொம்பவே பேச வச்சு நாங்க பாத்துட்டு இருக்க கூடாது.
1: அருமையா சொன்னாங்க, வாயாடியாகவும் இருக்கக்கூடாது, வாயை மூடிக்கொண்டும் இருக்கக்கூடாது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
7: உங்கள் உள்ளம் கவர்ந்த கோடை பண்பலை 100.5 வானவெளியில் யார் இப்பொழுது?
8: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கதல் வச்சு செய்யும் மதுரை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியும் அன்பு அறிவிப்பாளர் திருட்டு அவர்களை வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
7: சொல்லுங்கள் ஐயா.
8: அதாவது மௌனம் வந்து பலன்தருகிறது. இப்ப குடும்பத்துல சண்டை வந்துச்சுன்னா கணவன் பேசும்போது மனைவி மௌனமாவும், மனைவி திட்டும் போது கணவன் மௌனமா இருந்துட்டா பிரச்சனைகள் இருந்து சுமூக உறவு ஏற்படும். அதனால அது பலன்தான்.
7: ஆனா பல வீடுகளில் மனைவிகள் பேசுவதை நிறுத்துவதே இல்லையே, அதுதான் பிரச்சனை அடிப்படையாக இருக்கிறது. யார் இப்பொழுது?
9: காலை வணக்கம் சார், கரூர்ல இருந்து சுதாங்க சார்.
7: சொல்லுங்கள் அம்மா.
9: மௌனம் வந்து சிறந்ததுதாங்க சார், ஆனா அது இடத்தை பொறுத்து இருக்குங்க சார். ஒரு அனாவசியமான பல பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வேணா நம்ம மௌனமா இருக்கலாம். ஏன்னா நம்ம மேல ஒரு அவச்சொல்லோ இல்ல ஏதோ ஒரு பழி போடும் போது அந்த இடத்துல நம்ம மௌனமா இருந்தோம்னா அதை நம்ம சம்மதத்துக்கு அறிகுறியா போயிடுங்க. அதனால நம்ம எந்த இடத்துக்கு வந்து அவமானப்படக்கூட முடியாது சூழ்நிலை நம்ம பேசலாம், அது தப்பு கிடையாது. சண்டையில இருந்து ஒரு பிரச்சனைல இருந்து விலகறதுக்கு மௌனமா போயிட்டோம்னா அது அதிகமா ஆகாம போகும். அதுதான்
7: எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும். அதைத்தான் அப்பொழுதே சொன்னார்கள், இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும். யார் இப்பொழுது? வணக்கம்
10: ஐயா. தேனி மாவட்டம் குள்ளப்பாண்டிலிருந்து ஐயப்பன் பேசுறேங்கய்யா.
7: சொல்லுங்கள் ஐயப்பன்.
10: அதாவதுங்கய்யா, பல பல பல்லண்டே சொல்ல வந்திருக்கீங்கய்யா, இருக்குது. அந்த படம் ரஜினி முருகன் திரைப்படம் பாத்துருப்பீங்க, அதுல எல்லாமே என்ன சொல்றாங்க, பைசலுக்கு பேசி முடிக்கிறதுக்கு ஆளை கூட்டு வந்திருப்பாங்க. அப்போ மூணு பேர் உட்காந்து வாய் பொத்திட்டே இருப்பாங்க, பாயிண்ட் வரட்டுவாங்க.
7: சரி,
10: அப்ப சொல்லுவாப்புல இப்ப பஞ்சாயத்து முடிய போது பாயிண்ட் வரட்டுவாங்க.
7: ஆமா,
10: அந்த கொடுத்த பணத்துக்காச்சும் பேசுங்கப்பா. சூரிய நாங்க நகைச்சு சொல்லுவாப்புல, அது என்ன பேச நேரத்தில் கண்டிப்பா பேச ஆகணும்னு சொல்லுவாரு. தம்பி, ஏதாவது விசில் மட்டும் அடிச்சுட்டு பாத்து பாத்துக்கிறோம் லாஸ்ட்ல.
7: அந்த மாதிரிதான் பிரச்சனை வரும்பொழுது எந்த நேரத்துல நம்ம எப்ப பேசும் என்பதே, அது சில இடங்கள்ல புரிந்து கொள்ளாமலேயே பல விஷயங்கள் அப்படி காணாமல் போய்விடுகிறது. யார் இப்பொழுது? வணக்கம்.
11: அவர்களுக்கு வணக்கம்.
7: சொல்லுங்கள்.
11: ஈரோடு மாவட்டம் பெருந்திரைவாடத்துல இருந்து சிவகாமி பரமசிவம் பேசுறேங்க ஐயா.
7: சொல்லுங்கள் அம்மா.
11: ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
7: வாழ்த்துக்கள். சொல்லுங்க.
11: நன்றிங்க ஐயா. உடல்நிலை சரியில்லாத இருக்கும் பொழுது மௌனம் காக்க வேண்டும். காரணம் எப்படின்னாங்கன்னா

0: நமக்கு உடல்நிலை சரியில்லாத இருக்கும் பொழுது நம்ம விவாதம் பண்ணனா கோபம் தான் வரும். கோபம் வரும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால உடல்நிலை சரியில்லாத இருக்கும் போது மௌனமா இருக்கிறது ரொம்ப நல்லது.
1: அது நல்லா சொல்கிறாங்க. இந்த உடல் நிலை என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா ஒரு பழைய படம் நன்றாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சிறு வயதில் கோபம் உண்டானது ஒன்றாய் கலந்து உலாவிய குடும்பம் ரெண்டானது ஒரு பாட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா எஸ் சி சுப்பியா நடிச்சிருப்பார். இப்போ பாருங்க, பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த கோபம், அல்சர் வருவதற்கு காரணம் இந்த கோபம் தான், மன உளைச்சல் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே இந்த கோபம் தான் காரணமாக இருக்கிறது. கோபப்பட்டு ஆக வேண்டுமா? யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
2: ஐயா காலை வணக்கம்.
1: சொல்லுங்கள், யார்?
2: நான் ஈரோடு சூரமண்டி இளங்கோ.
1: ஆ சொல்லுங்கள் இளங்கோ.
2: ஐயா பலவீனம் எந்த இடத்துல இப்ப நான் போன் பண்ணிட்டேன், நம்ம பேசாம அப்படி மௌனம் பார்த்தமா பலவீனம் ஆயிரும்ல?
1: ஆமா ஆமா.
2: என்ன கருத்துக்க சொல்றோமோ சொல்லாத இடத்துல சொல்லணும். இப்ப சொன்னாதான் அந்த இடத்துல பலம் வரும்.
1: ஆமா.
2: அதே மாதிரிதான் இப்ப நம்ம நம்மளை பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, நம்ம கூட வரவங்க அமைதியா இருந்தா மௌனமா வரதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேச்சு எடுப்படாது. அதுல வாய் அதாவது வாய் பேசணும், பேசினாதான் இவ நல்லா இருப்பா அப்படி பேப்பின்னு ரெண்டு பேர்த்து சொன்னாதான் அவங்களை நம்மளை பத்தி புரியும். அதே மாதிரி காதல் காதல் இடத்துல மௌனமா இருந்துட்டு அந்த இடத்துல வேலையாவாது. யாராவது ஒருத்தர் வாய் திறந்தாதான் அந்த இடத்துல வந்து சம்மதம் தெரிவிக்க முடியும்.
1: மௌனம் சம்மதம் எந்த இடத்துல மௌனம் சம்மதம் ஆகுகிறது? யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. சிவகாசிந்தா அமுதா.
1: சொல்லுங்கள் அம்மா.
3: வீட்டுல பெரியவங்க ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, நம்ம மேல தப்பே இருந்தா கூட அந்த இடத்துல பெரியவங்க பேசுறப்போ சரி சரின்னு அமைதியா போயிடணும் ஐயா. அதுவே வெளியில சமுதாயத்துல தெரியாத தப்புக்கு ஒரு தண்டனை வருதுன்னா அமைதியா இருக்க கூடாது ஐயா. அதனால இங்க அமைதியா இருக்கணும், அங்க அமைதியா இருக்க கூடாது. மௌனம் வந்து இங்க வேணும், அங்க வேண்டாம்.
1: எங்கே நம்ம வந்து அந்த இரு முனையும் தீட்டப்பட்ட கத்தி போல ஆக பொறுமை, அமைதி, மௌனம் இதெல்லாம் ஒரே ஒரு தான். இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்கே பயன்படுத்த வேண்டும், எப்போது எங்கே நாம் பேச வேண்டுமோ அப்போது நாம் பலமுறை பேசாமல் விட்டு விடுகிறோம். ஆனால் தேவையில்லாத இடங்கள் தேவையில்லாமல் பேசி நம்மை நாமே காயப்படுத்தி கொள்கிறோம். பெரியவர்கள், அறிஞர்கள், சான்றோர் பெருமக்கள் கூடியிருக்கும் ஒரு சபையில் நமக்கு அங்கு வேலை என்பதே இல்லாத போது அங்கே அவசியம் இல்லாமல் மூக்கை நுழைத்து தேவையற்றதை பேசினால் நமது வார்த்தைகளாலே நாம் சிக்கிக்கொள்வோம், நம்மை நாமே காயப்படுத்தி கொள்வோம், நமது தரத்தை நாமே குறைத்து கொள்வோம். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு சிக்கல் என்று வரும்பொழுது, ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது, நாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கும் பொழுது சரியாக பேசினால் நாம் வெற்றி பெறுகிறோம். நமது ஆலோசனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நமது பக்கம் நியாயம் என்று ஒன்று இருக்கும் பொழுது நமது தரப்பு வாதங்களை எடுத்து சொல்ல தயங்கக்கூடாது. அந்த இடங்களில் அமைதியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு விடயத்தில் சரியான நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் பேச வேண்டியதை மட்டும் பேசியும் பேசக்கூடாததை தவிர்த்தும் நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது காரணமே உலக அளவில் அமைதி என்ற ஒன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் தான் பல நாடுகளுக்கு எனக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், எல்லை பிரச்சனைகள், பல துன்பங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை என்ற ஒன்றை ஏற்படுத்தி தீர்த்து வைக்கத்தான் இந்த ஐக்கிய நாடு சபை ஏற்படுத்தப்பட்டது. உலகின் மிகப்பெரிய சமுத்திரம் பசிபிக் மகா சமுத்திரம். பசிபிக் என்றாலே தமிழில் அமைதி என்று அர்த்தம். அவ்வளோ பெரிய பெருங்கடலே அமைதியாக இருக்கும்போது நாம் அமைதியாக இருக்கக்கூடாதா? அமைதிக்காக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே மௌனம் நமக்கு எப்போது எங்கே பலன் அளிக்கும், எப்போது பலவீனமாகிறது என்பதை சமயோஜித புத்தி கொண்டு செயல்பட்டு நலவாழ்வு வாழ வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
3: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.
4: மௌனத்தின் உணர்வாக இதயத்தின் மொழி வீசி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியிடந்து விடைபெறுகிறார் ஜாண்டி பிரிட்டோ. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் சரவணன், அனீஷ், கணினியாக்கம் வி சக்திகுமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி சங்கர் கணேஷ். இனிரும் கொடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள் நினைவலைகள் வானொலிகளில் வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒடிசாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கியது. பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி நடைபெற்ற விஸ்வரூப தரிசனத்தை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3 நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
1: வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும், குணம் இருக்கும், பழக்க வழக்கம் இருக்கும். நம்ம எத்தனையோ பேர் கூட பழகுவோம், பேசுவோம், எத்தனையோ பேர் நம்மளுக்கு நண்பர்களா கூட இருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? நம்மளை மாத்திக்க முடியுமா? அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளை மாத்திக்கணும்னா எத்தனை தடவை நம்மளை நம்ம மாத்திக்க முடியும்? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நாம இருக்கிறது தானே நமக்கான சந்தோஷமா இருக்க முடியும். அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்ச மாதிரிலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மள மாத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நம்மளோட சந்தோஷத்தை நிலைநிறுத்தி வாழ்ந்தாவே இனிமையா வாழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். இன்னைக்கு பஞ்சதந்திர கதைகளை கேட்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பன்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
7: ஒரு ஊர்ல 4 நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த 4 பேருக்கும் வேலை எதுவுமே கிடைக்காததுனால ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்களாம். ஒரு நாள் வெளியூர் போய் ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. போற வழியில ஒரு முனிவரை பார்த்து வணங்கி தங்களோட சிரமமான நிலையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட முனிவர் ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் ஒவ்வொரு துணி முடிச்ச வச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கிருந்து இமயமலை நோக்கி போங்க. போகும்போது யாருடைய முடிச்சு எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்துல நிறைய புதையல் கிடைக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் சொல்லி அனுப்பியிருக்காரு. அதை கேட்டு அந்த 4 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. கொஞ்ச தூரம் போனோடனேயும் அந்த நண்பர்கள் 4 பேர்ல ஒருத்தனோட தலையில வச்சிருந்த முடிச்சு கீழே விழுந்துருச்சு. அந்த இடத்த தோண்டி பார்த்தான், அங்க தாமிர புதையல் கிடைச்சிருக்கு. அதை பார்த்த மற்ற 3 பேரும், இந்த தாமிரம் சாதாரண மதிப்புடையது, நம்மளோட நிலைமைக்கெல்லாம் இதெல்லாம் பத்தாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்திருக்காங்க. ஆனா புதையல் கிடைச்சவனும் இந்த தாமரமே போதும்னு எடுத்துட்டு போய் திரும்பிட்டான். அதுக்கப்புறம் எத்தனை பேர் நடந்தாங்க? 3 பேர் நடந்தாங்களா? அதுல ஒருத்தனோட துணி முடிச்சு கொஞ்ச தூரம் போனதுமே விழுந்துருச்சு. அந்த இடத்த தோண்டி பார்த்துருக்காங்க, அங்க வெள்ளி இருந்திருக்கு. இதுவே போதும், ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு திரும்பிடலாம் அப்படின்னு வெள்ளி புதையல் கிடைச்சவன் சொல்லியிருக்கான். ஆனா மற்ற 2 பேரும் அதுக்கு ஒத்துக்கல. இன்னும் கொஞ்ச தூரம் போனா இதை விட சிறந்த புதையல் கிடைக்கும்ல அப்படின்னு தொடர்ந்து நடந்திருக்காங்க. 2வது ஆளு வெள்ளி புதையல் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். அடுத்து கொஞ்ச தூரம் போனதும் 3வது நண்பனோட தலை முடிச்சும் கீழே விழுந்துருச்சு. அந்த இடத்த தோண்டி பார்த்திருக்கான், என்ன கிடைச்சிச்சு? தங்க புதையல் கிடைச்சிருக்கு. ஏய், 2 பேரும் இதை எடுத்துட்டு திரும்பிடுவோண்டா அப்படின்னு தங்க புதையல் கிடைச்சவன் சொல்லியிருக்கான். அதுக்கு 4வது ஆளு, இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம், இதை

0: பெரிய புதையல் கிடைக்கும்ல அப்படின்னு தொடர்ந்து நடந்திருக்கான். அந்த தங்க புதையல் கிடைச்சவன் அந்த நாலாவது ஆளை பார்த்து, சரி நீ திரும்பி வர்ற வரைக்கும் நான் உனக்காக இங்கேயே காத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த நாலாவது ஆளும் சரின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இணைந்து இருங்கள் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்கலாம்.
1: யார் சொல்வார்?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9 5 2 3 9.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9 5 2 4 9 3 6 1 5. கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
6: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் தன்கோ.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
8: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். 4 நண்பர்கள் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அவங்க வேலை தேடி போகும்போது ஒரு முனிவரை பார்த்து ஏதாவது ஆசிர்வாதம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த முனிவர் ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் ஒரு துணி முடிச்ச வச்சுட்டு, இந்த துணி முடிச்சு எங்க விழுகுதோ அங்க அவங்களுக்கு ஏத்த புதையல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. முதல் நண்பனுக்கு தாமிரம், 2 நண்பனுக்கு வெள்ளி, 3 நண்பனுக்கு தங்கம்னு கிடைச்சிருக்கு. ஆனா 4 நண்பன் இன்னும் வேற ஏதாவது பெருசா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து போயிருக்கான். அப்போ அவனுக்காக 3வதா தங்கம் பெற்றவன் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கான். அடுத்து என்ன நடந்துச்சு கேக்கலாமா? அந்த 4வது ஆளு புதையில தேடிட்டு போகும்போது வர்ற வழியில ஒரு வழிபோக்கன் வந்திருக்கான். அவனோட தலையில ஒரு சக்கரம் சுத்தி இருக்கு. அத பார்த்த இந்த 4வது நண்பன், ஐயா, உங்க தலையில இந்த சக்கரம் ஏன் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அவ்வளோதான், அடுத்த நொடியே அந்த மனுஷன் தலையில சுத்தின சக்கரம் அவனை விட்டு நழுவி 4வது நண்பனோட தலைய சுத்தி சுழல தொடங்கிடுச்சு. அதனால அதிர்ச்சி அடைஞ்சு நடுங்கிட்டான். என்ன காரணத்தினால இது என் தலையில ஏறி சுத்துது அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த வழிபோக்கன், முன்னாடி குபேரனுடைய சாபத்தினால இந்த சக்கரம் என் தலையில சுத்திட்டு இருந்துச்சு, யாராவது ஒருத்தன் என்கிட்டக்க இது ஏன் சுத்துது அப்படின்னு கேட்டா என்ன விட்டுட்டு கேட்டவன் தலையில ஏறி சுத்தும் அப்படின்னு சாபம் விதித்திருந்தான். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த சாபம் எப்ப தீரும் அப்படின்னு கேட்டிருக்கான். நான்

நான்காவது நண்பன். எப்போ சாபம் தீரும்லாம் தெரியாது. குபேரனுடைய செல்வங்களை திருடிட்டு போக வர்றவங்களுக்கு இந்த சக்கரம் இங்க சுத்திக்கிட்டு இருக்கும். நானும் வகை தெரியாம ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இங்க வந்தப்போ இந்த சக்கரம் என் தலைய சுத்தி சுழல தொடங்கிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தாகமும் எடுக்காது பசியும் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். தங்க புதையல் பெற்ற மூன்றாவது நண்பன், என்னடா ரொம்ப நேரம் ஆயும் தன்னோட நான்காவது நண்பனை காணாமே அப்படின்னு அவனை தேடிட்டு வந்தான். தன் நண்பனோட தலையில சுழல்ற சக்கரத்தை பார்த்து இது என்னன்னு கேட்டான். நண்பா, என் பேராசைக்கு கிடைச்ச பரிசு இந்த துன்பம் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அழுதுருக்கான். தன் நண்பனுக்கு பல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிட்டு விதியை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு நினைச்சவனா தன்னோட நண்பனோட இந்த நிலைக்கு வருத்தப்படுறது தவிர வேற எதுவும் செய்ய முடியாத நிலையில தங்க புதையல் கிடைச்சு அதுவே போதும்னு நினைச்ச மூணாவது நண்பன் ஊர் திரும்பினான். பேராசை பெருநஷ்டம், இதுதானே இந்த கதை சொல்ற நீதி. இணைந்தே இருங்கள், இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகள் கேட்கலாம்.

கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த கதை, வலையை இழந்த வேடன். ஒரு நதிக்கரை ஓரத்துல இருந்த ஒரு மரத்துல ஒரு புற அரசன் வாழ்ந்துட்டு வந்தானா. அங்க ஒரு வேடன் வந்திருக்கான். அவன் ஒரு வலைய விரிச்சிருக்கான். அது மேல தீனியும் போட்டு வச்சிருக்கான். அப்புறம் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டான். அப்போ புறா கூட்டம் ஒண்ணு சாப்பாடு தேடி அங்க வந்திருக்கு. கீழே வலைக்கு மேல இருக்கிற உணவுப் பொருட்களை நம்பி இறங்குறது ஆபத்துல முடியும் அப்படின்னு புறா அரசன் அறிவுரை சொல்லியிருக்கு. ஆனா மற்ற புறாக்கள் இதை கேட்காம இறங்கி வலையில அகப்பட்டுக்குச்சுங்க. இத பார்த்த புறா அரசன் எல்லா புறாக்களும் சிக்கிட்டு சாகும் போது தான் மட்டும் உயிர் பிழைச்சிருக்கிறது நல்லதில்ல அப்படின்னு நினைச்சிட்டு அதுவும் வலையில போய் விழுந்து அகப்பட்டுக்கிருச்சு. அப்போ அதோட மனசுல ஒரு

கொடுமையான எண்ணம் தோணியிருக்கு. வேடன்ட்ட அகப்படாம தப்பிக்கணும்னா எல்லாரும் இந்த வலைய தூக்கிக்கிட்டு ஒன்னா பறந்து வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே எல்லா புறாக்களும் சரின்னு சொல்லி சேர்ந்து பறந்துருக்குங்க. இதை பார்த்த வேடன் பதறி போய் அதுகளுக்கு பின்னாலேயே ஓடி இருக்கான். புறாக்கள் காடு மலையெல்லாம் பறந்து போனதுனால அவனால ரொம்ப தூரம் ஓட முடியல. களைப்படைஞ்சு வலையையும் இழந்துட்டு வீடு திரும்பியிருக்கான். புறா அரசன் தன் கூட்டத்தோட தன்னோட எலி நண்பனோட குகைக்கு பக்கத்துல இறங்கியிருக்க. புறா அரசன் எலியோட பேசி தங்களுக்கு நேர்ந்த விஷயத்த சொல்லி எலிய தன்னோட கூரிய பற்களால வலைய அறுத்தெறிய சொல்லியிருக்கு. எலி புறா அரசனோட குணத்தை கண்டு மகிழ்ந்து வலைய தன்னோட கூர்மையான பற்களால அறுத்தெறிஞ்சு புறாக்களை எல்லாம் விடுவிச்சிருக்கு. விடுபட்ட புறாக்கள் எலிக்கு நன்றி கூறி ஆனந்தமா பறந்து போச்சுங்களாம். கதை சொல்ற நீதி என்ன? பெரியவங்க அறிவுரை சொன்னா கேட்கணும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: உங்கள் பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம், கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை அன்னமும் ஆந்தையும். அன்னப்பறவை ஒண்ணு அந்த ஏரியில உல்லாசமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சான். அதுக்கு யமனா ஆந்த ஒண்ணு அந்த ஏரிக்கு வந்து சேர்ந்திருக்கு. மக்கள் நடமாட்டமே இல்லாத இந்த காட்டுக்கு நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்டிருக்கு அன்னப்பறவை.
1: உங்களை மாதிரி பலசாலி வேற எங்கேயும் கிடைக்கவே இல்லை. அதனால உங்க நட்பை பெறதுக்கு நான் ஆசைப்படுறேன். நல்ல உங்களோட சேர்ந்திருக்கிறது பெருமைக்குரிய விஷயம் தானே
0: அப்படின்னு சொல்லியிருக்கு ஆந்த. அப்படியா, மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கு அண்ணம். ரெண்டு பேரும் அன்பா உரையாடி பொழுத போக்கியிருக்காங்க.
1: ஒரு நாள், நான் என் சொந்த இடத்துக்கு போக விரும்புறேன். என் மேல உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா ஒரு தடவை என் வீட்டுக்கு விருந்தினரா நீ அவசியம் வரணும்
0: அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்ற ஆந்தை புறப்பட்டு பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அன்னப்பறவை ஆந்தையை பற்றி நினைச்சிருக்கு. ரொம்ப நாளா இங்கேயே வாழ்ந்து எனக்கும் வயசாயிடுச்சு. வேற எந்த இடமும் எனக்கு தெரியாது. வெளியேவும் போனதில்ல. ஒரு தடவை ஆந்த கிட்ட போயிட்டு வந்தாதான் என்ன அப்படின்னு நினைச்சிருக்கு. மறுநாளே புறப்பட்டு போயிருக்கு. ஆந்த இருக்கிற குளக்கரையில அதை தேடி பார்த்திருக்கு. ஆனா அங்க ஆந்தைய காணாம். அங்கேயும் இங்கேயும் தேடி இருக்கு. சுத்தும் முத்தும் பார்த்திருக்கு. கடைசியில அந்த ஆந்தை ஒரு மோசமான மரப்பொந்தில் இருக்கிறத பார்த்திருக்கு. ஆந்தைக்குதான் காலையில கண்ணு தெரியாதே. நண்பா வெளியே வாயே, நான் உன்னோட நண்பன் அன்னப்பறவை வந்திருக்கேன் அப்படின்னு அழைச்சிருக்கு.
1: நான் பகல்ல வெளியே வர்றதில்ல, ராத்திரி சந்திப்போம்
0: அப்படின்னு சொல்லியிருக்கு ஆந்தை. என்ன செய்யறது, வேற வழி இல்லாம அன்னப்பறவை அங்கேயே காத்து கிடந்திருக்க. நல்லா இருட்டினதுக்கு அப்புறம்தான் ஆந்தை வெளியே வந்திருக்கு. அன்னப்பறவையோட அளவளாவி இருக்கு. ஆந்தை பேசினதெல்லாம் ஊன்னு கேட்டுட்டே அன்னப்பறவை பிரயாணம் செஞ்ச கலப்புல அப்படியே தூங்கி போயிடுச்சு. அப்போ அந்த ஏரிக்கரையில ஒரு மக்கள் கூட்டம் முகாமிட்டு இருந்திருக்கு. பல பலன்னு பொழுது விடிஞ்சிருச்சு. பொழுது விடியறதுக்கு அறிகுறியா சங்க எடுத்து ஊதியிருக்காங்க அந்த கூட்டத்தோட தலைவன்.

எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க. இந்த சங்கு சத்தத்தை கேட்ட ஆந்த பயந்து போய் நடுநடுங்கி கூச்சல் போட்டுட்டே மரப்பொந்துக்குள்ள போய் புகுந்துக்கிருச்சு. ஆனா அன்னப்பறவைக்கோ நல்ல தூக்கம், அசையாம அப்படியே படுத்து கிடந்திருக்கு. ஆந்தையோட அலறல அபசகுணமா நினைச்ச அந்த கூட்டத்தோட தலைவன் உடனே அந்த அலறல் சத்தம் வந்த பக்கம் பார்த்து ஒரு அம்பை எஞ்சிருக்கான். அந்த அம்பு அன்னப்பறவைய குத்தி கொன்னுடுச்சு. அன்னப்பறவை பாவம் இறந்து போயிடுச்சு. கதை சொல்ற நீதி என்ன? நமக்கான நண்பர்கள் சரியானவங்க யாருன்னு தேடி பழகுனாதான் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டு போக முடியும்.

கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். கேட்டுட்டு இருக்கோம் கங்கை கரையோட கரடு முரடான கற்பாறைகள் மேல அலைகள் மோதுற அழக எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குமா. இந்த ஒலியே ஒரு விதமான இன்பத்தை கொடுக்குமா. அதுல மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாண்டுகிட்டே இருக்குமா. இந்த மாதிரியான எழில் மிகுந்த கங்கை கரையில ஆசிரமம் ஒன்னு இருந்தது. அதுல நிறைய முனிவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களா, நிறைய கலைகளை கத்துக்கிட்டவங்களா இருந்தாங்களாம். எளிய வாழ்க்கை தான் வாழ்ந்தாலும் ரொம்ப தூய வாழ்க்கை வாழ்ந்தாங்களாம். புனித கங்கையோட நீரை பருகி எப்பையும் ஏதாவது ஆராய்ச்சியில ஈடுபட்டு காலத்தை கழிச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த ஆசிரமத்துக்கு தலைவரா ஒரு முனிவர் இருந்திருக்காரு. அவர் ஒரு நாள் கங்கையில நீராடிட்டு தன்னோட ஆசிரமத்துக்கு திரும்பி இருக்காரு. அப்போ ஆகாயத்துல ஒரு பருந்து பெண் சுண்டலி ஒன்ன தன்னோட அலகால பிடிச்சுக்கிட்டு பறந்து போயிட்டு இருந்துச்சான். அந்த சுண்டலி காலையும் வாலையும் ஆட்டி துடிச்சு பருந்தோட அலகுல இருந்து நழுவி அந்த முனிவரோட தலை மேல பொத்துன்னு விழுந்துருச்சான். வாழை துடிக்கிற அந்த சுண்டலிய பார்த்ததும் அவருக்கு அது மேல ரொம்ப பரிவும் பாசமும் வந்திருக்கு. உடனே அதை தன்னோட கையில எடுத்து அங்கிருந்த

ஒரு இலை மேல வச்சிருக்காரு. அப்புறம் மறுபடியும் கங்கை கரையில போய் நீராடிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெண் சுண்டலிய தன்னோட தவ வலிமையால ஒரு மானிட பெண் குழந்தையா மாற்றி இருக்காரு அந்த முனிவர். பின்னாடி குழந்தை இல்லாத தன்னோட மனைவி கிட்ட அந்த பெண் குழந்தைய போய் ஒப்படைச்சிருக்காரு. இந்தா, இந்த குழந்தையை பெற்றுக்கொள், இதை உன் சொந்த குழந்தையாக பாவித்து அன்புடன் வளர்த்துவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பெண் குழந்தைய நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த பெண் குழந்தைக்கும் திருமண வயசு வந்துருச்சு. ஒரு நாள் முனிவர்கிட்ட,

அன்புடன் வளர்த்துவா அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பெண் குழந்தைய நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த பெண் குழந்தைக்கும் திருமண வயசு வந்துருச்சு. ஒரு நாள் முனிவர்கிட்ட, நம் மகளுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, திருமண பருவமும் வந்துவிட்டது, இனியும் சும்மா இருப்பது சரியல்ல, சீக்கிரம் அவளுக்கு தகுந்த வரனாக பார்த்து மனம் முடித்து வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட மனைவி. ஆமாம், நீ சொல்வது சரிதான். தகுந்த பையனாக பார்த்து என் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பது தந்தையின் கடமையாகும். உனக்கு விருப்பம் என்றால் சொல். இப்பொழுதே சூரியனை கொண்டு வருகிறேன், நம் மகளை அவனுக்கே திருமணம் செய்து வைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முனிவர். ஓ, அப்படியே செய்யலாமே, அது எனக்கு சம்மதம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முனிவரோட மனைவி. உடனே முனிவர் அதுக்கான மந்திரங்களை சொல்ல சூரியன் அவங்க முன்னாடி தோன்றி இருக்காங்க. முனிவரே, என்னை அழைத்ததன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆஹா, வரவேண்டும் வரவேண்டும், ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் தங்களை அழைத்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இவள்தான் என் மகள். அழகானவள், அறிவானவள். இவளை உமக்கு மனம் முடித்து வைக்கலாம் என்று விரும்புகிறேன். தங்களுக்கு சம்மதமா அப்படின்னு முனிவர் கேட்டிருக்காரு. சம்மதம்தான் அப்படின்னு சூரியன் சொல்ல பக்கத்துல இருந்த தன்னோட மகளை பார்த்து, மகளே, இவரை தெரிகிறதா? மூன்று உலகங்களுக்கும் நாள்தோறும் தவறாமல் ஒளியை தரும் சூரிய பகவான், இவரை திருமணம் செய்து கொள்ள உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தையே, எனக்கு விருப்பம்தான். என்றாலும் இவருடைய அதீதமான வெப்பத்தை என்னால் தாங்க முடியுமா? முடியாதே. அதனால் இவரை விட மேலான ஒருவரை பாருங்களேன், அவரை நான் மணக்கிறேன் அப்படின்னு தன்னோட மனசுல இருந்த உண்மையான விஷயத்த வெளிப்படையா தெரிவிச்சிட்டாங்க அந்த மகள். இது கேட்ட முனிவர், சூரியனே, என் மகள் இப்படி சொல்கிறாளே என்று என்ன வேண்டாம், அண்ணலே, உம்மை விட மேலானவர்கள் எவரேனும் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் யோசிச்ச சூரிய பகவான், சில சமயம் என் ஒளியை மேகம் தடுப்பதுண்டு, அதனால் வேண்டுமானால் மேகத்தை என்னை விட மேலானதாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூரிய பகவான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இணைந்த இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்டுட்டு இருக்கோம்.

0: ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: எளிய மகளா மாத்தின ஒரு முனிவர் தன்னோட மகளுக்கு திருமண பருவம் வந்ததும் மாப்பிள்ள தேடிட்டு இருக்காரு. அப்போ சூரிய பகவானை கேட்டதுக்கு, சூரிய பகவான் ரொம்ப வெப்பம் மிகுந்தவரா இருப்பாரு, அதனால அவரை விட மேலானவரை எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கு, இந்த முனிவர் சூரியனோட சிபாரிசின் பேர்ல மேக பகவான கேட்டிருக்காரு. உடனே மேகத்தை வரவழைத்த முனிவர், இதோ அதிக சக்தி வாய்ந்த மேகத்துக்கு உன்னை திருமணம் செய்து கொடுக்க எண்ணுகிறேன், உனக்கு சம்மதமா அப்படின்னு தன்னோட மகளை கேட்டிருக்காரு.
4: தந்தையே, இவர் ஒரே இருட்டாக இருக்கிறாரே, மற்றும் இவரிடம் எப்பொழுதும் ஈரப்பசை இருந்து கொண்டே இருக்கும், அதனால் இவரை விட மேலான ஒருவரை பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கா.
3: அப்படியா, சரி மேக புருஷனே, உன்னை விட மேலானவர் யார் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு முனிவர். ஓ, இருக்கிறாரே, என்னை விட பலம் வாய்ந்தது காற்று என்று சொல்லலாம், அது சில சமயம் என்னையே ஓட ஓட விரட்டும் அப்படின்னு மேக பகவான் சொல்லியிருக்காங்க.
4: அப்படியா, சரி
3: அப்படின்னு சொல்லி உடனே காற்ற வரவழைச்சிருக்காரு முனிவர். காற்று வந்ததும், மகளே, இவர்தான் காற்று, மிகவும் சக்தி வாய்ந்தவர், இவரை உனக்கு பிடித்திருக்கிறதா சொல் அப்படின்னு கேட்டிருக்காரு.
4: தந்தையே, இந்த காற்றுக்கு தீர்மானமான நிரந்தர புத்தி கிடையாதே, இவரால் உறுதியாக நிலைத்திருக்கவும் முடியாதே, அதனால் இவரை காட்டிலும் தகுதி வாய்ந்தவரை தேர்ந்தெடுக்கலாமா
3: அப்படின்னு கேட்டா அந்த மக. உடனே முனிவர் காற்ற பார்த்து,
4: உன்னை விட வலிமை உள்ளவர்கள் உள்ளனரா
3: அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓ, இருக்கிறார்களே, உறுதிப்பாடு மலைகளுக்கு அதிகம், என்றால் கூட அந்த மலைகளை அசைக்க முடியாது அப்படின்னு காற்று பதில் சொல்லியிருக்கு. உடனே முனிவர் மலைய வரவழைச்சிருக்காரு. மக கிட்டக்க மலைய காட்டி, சம்மதமா இவரை மணந்து கொள்ள அப்படின்னு கேட்டிருக்காரு.
4: தந்தையே, சொல்கிறேன் என்று தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள், மலையின் உள்ளம் மிகவும் கடினமானது என்று உங்களுக்கு தெரியாதா? இதுபோல் கடின சித்தம் கொண்டவரை மணந்து கொள்வது எனக்கு என்ன பயனை தந்துவிடும் சொல்லுங்கள்
3: அப்படின்னு கேட்டிருக்கா மக. தன்னோட மகள் இப்படி சொன்னதும் அவரால அதை மறுத்து பேச முடியல. உடனே மலைய பார்த்து,
4: உன்னை விட வலிமை உள்ளவரும் இவ்வுலகில் உண்டோ
3: அப்படின்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் யோசிச்ச மலையரசன், ஏன் எலிகளை சொல்லலாமே, அவை என்னையே குடைந்து வழிகள் செய்து கொள்ளுமே அப்படின்னு சொல்லிருக்காரு மலையரசன். உடனே முனிவர் சுண்டலி ஒன்ன வர வச்சிருக்காரு.
4: இதோ பார் மகளே, இந்த சுண்டலியை மணந்து கொள்ள உனக்கு சம்மதமா
3: அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த சுண்டலிய பார்த்ததும் அந்த பெண் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சிருக்கா. ஏதோ அவளுக்குள்ள ஒரு உணர்வு வந்திருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு எலியில இருந்து தானே மனுஷன் ஆயிருக்கு, அதனால அந்த ஆனந்தத்துக்கு அளவு இருக்குமா என்ன? உடனே முனிவர் கிட்ட,
4: தந்தையே எனக்கு சம்மதம் தான், இதை விட சிறந்த தேர்வு இருக்கவே முடியாது, ஆனால் ஒரு வேண்டுகோள், தாங்கள் என்னை ஒரு பெண் சுண்டலியாக மாற்றி இந்த ஆண் எலிக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள், நாங்கள் இருவரும் இல்லற தர்மத்தை கடைபிடித்து ஒழுங்காக வாழ்கிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்கா.
3: எப்படியோ தன்னோட மகள் திருப்தி அடைஞ்சது அவருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. உடனே தன்னோட மகளை பழையபடி ஒரு பெண் சுண்டலியா மாத்தினாரு. அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் செஞ்சு வச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் தன்கோ.
4: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் நாம் இதுவரை கதை சொல்ல போறோம், பஞ்சதந்திர கதைகள் கேட்டோம். வரும் வாரம் நிகழ்வுகளின் நினைவுகள் என்ன திறக்காதிருக்கிறது, காத்திருப்போம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகளோடு விடை பெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

நிறைவுக்கு வருகிறது நிகழ்வுகளின் நினைவுகள். மீண்டும் மீட்டலாம் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. சுற்றுலா பயணிகளை சந்திக்க வருகிறது லேக் எஃப்எம். ஏரிச்சாலையிலிருந்து முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பச்சிளங்குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 3 வரை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரம் அருகே முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சென்னை அலுவலகம் சார்பில் நாளை மறுநாள் முதல் 30 வரை சிறப்பு தொழில் கடன் விழா நடைபெறவுள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார் ஜகடே தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3 இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இனி நாம் ரசிக்க லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. மகிழ்ச்சியில் மனம் நிறைக்க செய்யும் முற்பகல் வேலை, பூக்களின் மனம் வீச செய்யும் உற்சாகமான நேரம், அதை அன்பு உறவுகளுடன் மேலும் உற்சாகப்படுத்தி கொண்ட அடிமகளை கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் லேக் எஃப்எம். அன்பு உறவுகளான சுற்றுலா சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார்கள் பெனாசர் யோகானந்துடன் மெர்லின் ரமேஷ்.
1: வணக்கம் நேர்களே, இது கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். கொடைக்கானல் பிரையன் பூங்கால 11வது நாளாக 63வது மலர் கண்காட்சி நடந்துட்டு இருக்குங்க. காலநிலை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, வெயில் சுல்லுன்னு அடிக்குதுங்க. பள்ளி வந்து June 1 அப்படின்றத தள்ளி வச்சு கொஞ்சம் June 4 அப்படின்ற அறிவிச்சிருக்கிறதுனால, நம்ம பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. நம்ம எங்க நிக்கிறோம்னா கொடைக்கானல் பிரையன் பூங்கால நீண்ட புல்வெளி இருக்கு, அங்க நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. இந்த தடவை முதல் முறையா கோடை பண்பலை 100.5 உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்ற ஒரு பதாகையோட நம்ம எஃப்எம் அரங்கு அமைச்சிருக்குங்க. அரங்கு எண் 28 எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஓடோடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி ஸ்டாண்டு கூட இருக்குங்க, நீங்களும் அறிவிப்பாளர் ஆகலாம் அப்படி போஸ் கொடுத்து புகைப்படம் எல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப்லாம் வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க எங்க வரணும்னா கொடைக்கானல் பிரையன் பூங்கா வரணும். நிறைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு பக்கமா நடக்குதுங்க. சுற்றுலாத்துறை சார்பாக நிறைய இன்னிசை நிகழ்ச்சிகள் அந்த பக்கம் நடக்குது. சத்தம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இந்த அரங்கு முன்னாடி நிக்கிறோம். நீங்களும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, கோடை பண்பலை 100.5 உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம பேசுற அழக ரசிச்சுட்டு சார் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு நிக்கிறாரு. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: என் பேர் ரோஜ்.
1: கொடைக்கானல் வந்தாலே முக்கால்வாசி பேர் இங்க சாப்பிடுறது வந்து பிரெட் ஆம்லேட், மிளகா பஜ்ஜி. அப்படியே குளிருக்கு எதம்மா சுட சுட எப்படி இருந்துச்சு இங்க வந்து மகளிர் சுய உதவி குழு தயாரிப்புல?
2: ஓகே மேம், நல்லா இருந்துச்சு மேம். எங்க வீட்டுல காபி குடிச்சாங்க, மிளகா பச்சி சாப்பிட்டாங்க, எல்லாமே நல்லா டேஸ்டியா இருக்கு. இட்ஸ் குட்.
1: எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: நாங்க ஃபேமிலியோட 4 வந்திருக்கோம்.
1: எத்தனை நாள் பிளான் இது?
2: நாங்க ஆக்சுவலி 2 பிளானா வந்தோங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேல அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம்.
1: கவலையா இருக்கா இல்ல வந்து ஜாலியா? நான்
2: இது ஒரு ஜாலி தாங்க, ஒரு ரெஸ்ட் தாங்க, ஒரு வீக்கெண்டு, ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட்.
1: எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ஓய்வு இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன?
2: என்னங்க இப்படி ஓய்வு இல்லாம எவ்வளவு சிறப்பு? இந்த வீக்கெண்ட்ல இப்படி வந்து ஒரு 3-2 வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணணும், மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோமோ அது கொஞ்சம் ஃப்ரெஷ் மூமெண்ட்ல ஒர்க் பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி டூர் வந்து கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த மலையை பிடிக்க இப்படி ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு? ஆனா வந்து கொடைக்கானல் மலையை பிடிக்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சந்தோஷ்.
1: சந்தோஷ், சந்தோஷமா பேச வேண்டாமா? சந்தோஷ்,
3: சந்தோஷமா தாங்க இருக்கேன்.
1: எனக்கு உங்க பேரு கேட்டவுடனே நிறைய பேருக்கு நினைவுக்கு வரும், சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே? அப்படி நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்களா உங்களை?
3: வாரத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவாங்க.
1: வாரத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: சென்னையில ஒர்க் பண்றேன்.
1: என்ன வேலை பாக்குறீங்க?
3: ஐடில.
1: ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா இல்ல நல்லா இருக்கா?
3: ஸ்ட்ரெஸ்ஸா தாங்க இருக்கேன்.
1: உண்மையை ஒத்துக்கிட்டாரு தம்பி. சரிங்க, மகிழ்ச்சி. என்ன பாட்டு வேணும்?
3: நீங்க எந்த இளையராஜா பாட்டாலும் போட்டோம்.
1: அவங்க பாருங்க, டஸ்ட் புஷன் இல்லாம நல்ல பாட்டா கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 380.

0: ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: கொடைப்பண்பலை 100.5 லேக் எஃப்எம். கொடைக்கானல் பிரையன் பூங்கால 11வது நாளாக 63வது மலர் கண்காட்சி சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளிகள் திறக்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பாத்தீங்கன்னா நேயர்கள் வருகை அதிகமாயிருக்கு. நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு பிரையன் பூங்கால. நேற்றெல்லாம் பாத்தீங்கன்னா நாய் கண்காட்சி நடந்துச்சுங்க. நிறைய வகையான நாய்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பிச்சாங்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். இங்க காலநிலை சுல்லுன்னு ஒரு வெயில் பயங்கரமா இருக்கு. இருந்தாலும் அதை ரசிச்சுட்டே நிறைய பேர் புகைப்படங்கள் எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கோடை பண்பலை 100.5 அந்த செல்ஃபி ஸ்டாண்டிலையும் உட்காந்து புகைப்படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வணக்கம் மேடம், அப்படிதானே? உங்க பேர் சொல்லுங்க.
3: சுகன்யா ஃப்ரம் திருச்சி.
2: திருச்சியில என்ன பண்றீங்க?
3: நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்.
2: ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஐடில
3: வேலை.
2: அப்பப்ப சமைக்கிறது உண்டா?
3: ஃபுல் டைம் சமைக்கிறது தான் ஜாப்.
2: இதுதான் வர்க் ஃப்ரம் ஹோமா?
3: இல்ல இல்ல, ஐடில வர்க் பண்றேன், பிளஸ் பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்காக அங்க வர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கு.
2: சரிங்க. ஜாலியா இருக்கா வர்க் ஃப்ரம் ஹோம்? இல்ல ஸ்ட்ரெஸ்.
3: ஓகே, குழந்தைங்களை நம்மளால மானிட்டர் பண்ண முடியுது இல்லையா, அதுதானே இப்ப நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா தேவைப்படுது.
2: சரிங்க, அதுக்காக மகிழ்ச்சி. சரிங்க, எப்படி இருக்கு கொடைக்கானல்?
3: நேற்று கிளைமேட் சூப்பரா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் ஹாட்டா இருக்கு.
2: நேற்றே வந்துட்டீங்களா?
3: வந்துட்டோம் மேம். நாங்க
2: இப்பதான் மலர் கண்காட்சிக்கு முதல் தடவையா வர்றீங்களா?
3: நாங்க ஆக்சுவலா வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்திருக்கோம் நாங்க இங்க. ஒவ்வொரு வருஷமா வரும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு இது.
2: இங்க இருக்க வடிவங்கள் எல்லாம் பாத்தீங்களா?
3: ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பெஸ்டா பண்ணிருக்காங்க.
2: நீங்க வருகை தருவீங்க அப்படின்றதுனாலதான் வெயில் அடிக்குதோ? ரொம்ப அழகா சிரிக்க வேற செய்றீங்க. உங்களை சுத்தி சுத்தி புகைப்படம் எடுக்கிறாரு. என் மனைவி பேசுற அழக பாரு அப்படின்னு சொல்லிட்டு
3: பேசிக்கிட்டேதான் இருப்பேன்.
2: வீட்டுல எப்படி எடுப்பாரா?
3: எடுப்பாரு.
2: அவரை பத்தி கோபமா பேசுற
3: மேரேஜ், அதனால வந்து கொஞ்சம் அதிகமா தான்
2: அதிகமா அஃபெக்ஷனா இருக்காங்க. சரிங்க சார், சொல்லுங்க. லவ் மேரேஜ்னா அதிகமா வந்து அஃபெக்ஷனா இருக்க முடியுமா?
4: ஆமா மேடம், கண்டிப்பா. ஏன்னா 10 வருட காதல் அது, அதுக்கப்புறம் கை குடி இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25 வருஷம் மேல நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக போயிட்டு இருக்கு. குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ இதோட ஒரு ஒரு இன்பமான ஃபேமிலியாக இருக்கும்போது சந்தோஷம் தானே. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடைக்கானல்ங்கிற ஒரு இனிமையான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கு. ஏன்னா எங்களுடைய திருமணம் முடிஞ்ச முதல் நாங்கள் ஹனிமூன் வந்தது கொடைக்கானல் தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளோட வர்றது ரொம்ப ஒரு
2: எத்தனை குழந்தைங்க?
4: 2 குழந்தைகள்.
2: ஆமாங்க. இத்தனை வருஷத்துல சூப்பராக போகுது ஃபேமிலி லைஃப்னு சொல்றப்பே மகிழ்ச்சியா இருக்கு.
4: ஆமாம், ஒவ்வொரு நாளுமே இது மாதிரி ஒவ்வொரு நாளும் புது லைஃபாக தான் நமக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா வந்து காதல் திருமணங்களில் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் நாங்கள் வந்து புதுமையாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாயபிளான ஒரு லைஃப் தான் போயிட்டு இருக்கு வரைக்கும்.
2: உங்க புது மனைவிக்காக என்ன பாடல் கேட்கலாம்?
4: தளபதி படத்துல இருந்து எனி சாங்.
2: சரிங்க, உங்களுக்காக

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: Jenny's Institute of Hotel Management.
2: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
1: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
2: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
2: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9966552399.
6: என்னண்ணா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க?
7: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
6: அட, May 29 இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டாமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணுங்க.
3: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8220782333.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
9: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63rd மலர் கண்காட்சி 11th நாளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல வெயில்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துகிட்டே இருக்காங்க. லீவு வந்து இன்னும் 4 எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இப்போ இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: பேபி.
4: எங்க இருந்து வந்து?
5: சேலம்.
4: சேலம். சேலத்துல என்ன பண்றீங்க பேபி?
5: மளிகை கடை.
4: மளிகை கடை வச்சிருக்கீங்க. என்ன சோகம், எதுவும் வாங்கி குடுக்கலையா?
5: இல்ல, எல்லாமே வாங்கி இருக்கோம்.
4: நீங்க குடுப்பீங்க மளிகை கடையில? உங்களுக்கு எதுவும்
5: நாங்க வாங்கி இருக்கோம்?

0: எப்போ வந்தீங்க கொடைக்கானல்?
1: நாங்க நேற்று நைட் வந்தோம்.
0: எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம். கம்ஃபர்டபுளா நல்லா ஃப்ளவர்ஸ், சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கு. பார்க்கிங் இந்த மாதிரி பாக்குறதுக்கெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு.
0: எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: நாங்க 10 பேர் வந்திருக்கோம்.
0: நிறைய குழந்தைகள்லாம்
1: நிறைய கூட்டிகிட்டு வந்திருக்கோம்.
0: என்ஜாய் பண்றாங்க?
1: நல்லாவே என்ஜாய் பண்றாங்க.
0: மளிகை கடையை மூடிட்டு வந்தீங்களா இல்ல ஒரு ஆள் போட்டு?
1: இல்ல, லீவ் போட்டு வந்திருக்கோம். 2 டேஸ்க்காக லீவ் போட்டு வந்திருக்கோம் சில்ட்ரன்ஸ்க்காக.
0: உங்க வாடிக்கையாளர் எல்லாம் வாட மாட்டாங்களா?
1: அதெல்லாம் திட்டுவாங்க, என்ன பண்றது. இருந்தாலும் சில்ட்ரன்ஸ்க்கு இந்த லீவ் டைம் கிடைச்சாதான், இனிமே அந்த டைம் நமக்கு கிடைக்காது இல்ல. நெக்ஸ்ட் இயர் போகும்போது எல்லாம் பசங்க பெருசாயிருவாங்க, அவங்க ஒரு இதுல போவாங்க, ஸ்டைல்ல நம்ம ஒரு ஸ்டைல்ல போவோம். சில்ட்ரன்ஸா இருக்கும் போதே நம்ம போய் பாத்துக்கிட்டா தானே அந்த இதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ண முடியும்.
0: தொலைநோக்கு பார்வை. சரிங்கம்மா, மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. வணக்கம், உங்க பேரு?
2: என் பேர் நித்யா.
0: நித்யா, நீங்க என்ன பண்றீங்க சேலத்துல?
2: நாங்க சேலம் இல்லைங்க, ராசிபுரம்.
0: ஓ, அவங்களுக்கு என்ன வேணும்? நீங்க
2: அண்ணி?
0: என்ன பாட்டு வேணும்? அறிவிப்பாளர்கள் சந்திக்க காத்திருக்காங்க அடுத்த அரை மணி நேரத்துக்கு. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 லேக் FM. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

பாடுங்க.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.

0: காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.

0: வர்ணச்சாலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வர்ணச்சாலத்தை நம்ம இங்கேயே நம்ம ரத்தத்தையும் மாதிரி நம்ம தண்ணிக்கு முன்னாடி அப்பா தன்னை வந்து எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பூக்களோட அழகு நம்மள வந்து அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த பூக்களுக்கு ரொம்ப அழகான ஒரு குட்டி ஒரு ஃபேமிலியா இங்க வந்திருக்காங்க. உங்க அம்மா அப்பா கூட இணைந்து அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேசுறீங்க
2: ஜெயா, சென்னையில இருந்து வரேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ளவர் கண்காட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க அழகா இருக்கு.
0: அந்த அளவுக்கு வந்து கொடைக்கானலோட அழகு வந்து உங்களை வந்து ஈர்த்திருக்கு அப்படிதாங்க. முதல் முறையா கொடைக்கானல வந்தது அனுபவம் எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு.
0: எப்ப வந்தீங்க நீங்க?
2: மார்னிங்.
0: அதையும் தாண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி
2: வந்துடும்.
0: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
3: என்ன
0: பாடல் வருது? நன்றிமா.

0: ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு அழகுதான. அதே போல நம்ம முன்னாடி அழகழகான எல்லாத்தோட பூக்கள் இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே நம்ம வந்திருக்காங்க. வந்ததுலேயே உங்களை பார்த்துக்கோ பேச போறோம் அப்படின்னு சொல்லி வந்துருக்காங்க. உங்ககிட்ட பேசி எல்லாம் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: நாங்க நாமக்கல்ல இருந்து வந்திருக்கோம். உங்க பேரு தீபாங்க. கண்டுபிடிச்சீங்க, ரொம்ப சந்தோஷமா
0: இருக்குதுங்க.
1: காலையில வந்தாங்க. இப்ப நாங்க பாத்துருக்கோம். இப்ப இங்க ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். அடுத்தது பழம் இருக்கும். ஆமாங்க.
0: அதுவும் இல்லாம இப்ப கொடைக்கானல் வந்த உடனேயுமே ஏதாவது நம்ம ஒரு ஞாபகமா ஒரு சொந்த வாங்கணும் அப்படின்னு நினைச்சு இங்க வந்திருக்கீங்களா?
1: அப்படின்னா நம்ம வீட்டுங்க
2: ராமன் என்ற பெரியவர். நேற்றுக்கு மதியம் நல்லா இருக்கு.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: நினைக்கிறேன்
0: ரசிங்க. தொடர்ந்து வாங்க கொடைக்கானலுக்கு. என்ன பாடம் பேசலாம் சொல்லுங்க.
1: புது ரோஜா பூக்கள் பூத்து
0: பாடல் வருது. நன்றிமா கொடை பண்பலையோடு இணைந்ததற்கு உங்களுக்கான பாடல் வருது. கேட்கலாமா? நன்றி.
1: தேங்க்யூ.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி
5: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: கோடை பண்பு 100.5

0: இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி
2: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: ஆயிரத்தி 500 வகையான செடிகள்ல 15,000 பூக்கள் வந்து நம்ம கண் முன்னாடி இருக்கு. அந்த பூக்கள் மத்தியதாங்க இப்ப நானும் செந்தமிழ் செல்வியும் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு நிறம், அதுலயும் ஒவ்வொரு பூ பாத்தீங்க அப்படின்னாலே அந்த பூக்கள்லயே வந்து ஒன்னு ரெண்டு வகைகள் இருக்கு. ஒன்னு சிங்கிளாவும் இருக்கு, டபுளாவும் ட்ரிபிளாவும் இருக்கிற மாதிரி அந்த பூக்கள் எல்லாமே ரொம்ப அழகா அன்னமயமா இருக்கு. நம்ம நேர்களை பார்த்துட்டோம், நேர்கள் எல்லாத்தையும் பூக்களை பார்த்துட்டாங்க. வாங்கக்கா போலான்னு செந்தமிழ் செல்வி வேற போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் நாங்களும் போய் அப்படியே மெதுவா ரோஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் இதை பார்த்துட்டு நிலையம் திரும்புகிறோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நெல்லின்றமே செந்தமிழ் செல்வி, நன்றி இருக்கிறேன்.

0: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
1: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா.
2: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
1: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
2: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
1: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
2: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளன் சிவப்பில் உடை கொடுக்க தினந்தோறும் தேடிவரும்.
1: பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
2: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள், நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று நினைத்தான், என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
3: பண்பலை படைப்பாளிகள். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் குணசீலன் தந்திருக்கும் அம்மா அம்மா அம்மாவை அரவணைக்க கூட வேண்டாம், அவமதிக்காமல் இருப்பதே நல்லது. பெற்றவள் நம்மை பேணி காக்காவிட்டால் மற்றது நமக்கு எப்படி கிடைத்திருக்கும்? அம்மாவை அரவணைக்க கூட வேண்டாம், அவமதிக்காமல் இருப்பதே நல்லது. பெற்றவள் நம்மை பேணி காக்காவிட்டால் மற்றது நமக்கு எப்படி கிடைத்திருக்கும்? எத்தனை நாட்கள் நமக்காக ஏணியாக இருந்திருப்பாள்? சொந்தங்கள் வெறுத்த போதும் சோர்வின்றி

நம்மை காத்திருப்பாள், எத்தனை நாட்கள் நமக்காக ஏணியாக இருந்திருப்பாள், சொந்தங்கள் வெறுத்த போதும் சோர்வின்றி நம்மை காத்திருப்பாள், ஊன் உறக்கமின்றி நம்மை உறங்க வைத்து பார்த்திருப்பாள், தனக்கு வந்த துன்பங்களையெல்லாம் தான் வாங்கி நம்மை காத்திருப்பாள், ஊன் உறக்கமின்றி நம்மை உறங்க வைத்து பார்த்திருப்பாள், தனக்கு வந்த துன்பங்களையெல்லாம் தான் வாங்கி நம்மை காத்திருப்பாள். எது எப்படியோ பெற்றவளை எப்பாடுபட்டாவது காத்திடுவோம், அம்மாவின் அன்பை பெற்று அகிலம் புகழ வாழ்ந்திடுவோம். எது எப்படியோ பெற்றவளை எப்பாடுபட்டாவது காத்திடுவோம், அம்மாவின் அன்பை பெற்று அகிலம் புகழ வாழ்ந்து

கோடை பண்பலையின் பண்பலை படைப்பாளிகளில் இனி திருப்பூர் மணவை சந்திரசேகர் தந்திருக்கும் வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சிகள் வானவில் சிறகுகள் கொண்டு மலர் தோட்டம் சுற்றி வந்து மனதில் நிறம் பூசுகின்றன. சின்ன சின்ன அசைவுகளில் சிறகுகள் பாடல் பாட காற்றோடு சேர்ந்து ஆடும் கனவுகள் போல தோன்றும். ஒரு மலரில் தேன் குடித்து மற்றொன்றில் சிரிப்பு வைக்கும் இயற்கையின் ஓவியங்கள் இவைதானோ என்று நினைக்க வைக்கும். வண்ணத்து பூச்சி பறந்தாலே வசந்தம் வந்துவிட்டதென குழந்தை மனம் குதூகலித்து கண்கள் அதை தேடி ஓடும். வண்ணத்து பூச்சி பறந்தாலே வசந்தம் வந்துவிட்டதென குழந்தை மனம் குதூகலித்து கண்கள் அதை தேடி ஓடும் என்று வண்ணத்து பூச்சியின் வண்ணத்து பூச்சி தரும் வசீகரங்களை தன் கவிதையில் வடித்திருக்கிறார் திருப்பூர் மணவை.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரம் நிலா அவர்களின் இழக்காதவரை இழப்பில்லை எனும் தலைப்பிலான கவிதை. ஏம்பா இவ்வளவு நேரம் வேலை ரொம்ப கடுசோ என்று அக்கறையுடன் விசாரிக்கும் தந்தையையும், வா பா வா கைகால் அலம்பிட்டு வந்து சீக்கிரம் உட்காரு, பசி நீ தாங்க மாட்ட என்று கூறி பரிமாறும் தாயையும், ஏம்பா இவ்வளவு நேரம் வேலை ரொம்ப கடுசோ என்று அக்கறையுடன் விசாரிக்கும் தந்தையையும், வா பா வா கைகால் அலம்பிட்டு வந்து சீக்கிரம் உட்காரு, பசி நீ தாங்க மாட்ட என்று கூறி பரிமாறும் தாயையும், நாம் இழக்காதவரை இழந்ததென்று எதுவும் இல்லை. நாம் இழக்காதவரை இழந்ததென்று எதுவும் இல்லை. இது கோயம்

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையாக AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
0: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா
5: தான்
6: இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
8: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
11: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
12: அட்மிஷன் ஓபன்.
11: தொடர்புக்கு 9500252728.
13: பண்பலை படைப்பாளிகளில் ஏனி சேலம் பா பிரியங்கா பாரதி தந்திருக்கும் தலைப்பு தேடல். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். எல்லை விரிந்த சமவெளியெங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன். எல்லை விரிந்த சமவெளியெங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன். ஏறாத மேடுகள் ஏறி பல ஏரி குளங்களை நிரப்பினேன். ஏறாத மேடுகள் ஏறி பல ஏரி குளங்களை நிரப்பினேன். ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன், ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன், ஓடைகள் பொங்கிட

ஓடி வந்தேன். நான் எத்தனை முறை வந்து பார்த்தாலும் நான் கொண்டு வந்த மணலை மட்டும் பார்க்க முடிவதில்லையே. நான் எத்தனை முறை வந்து பார்த்தாலும் நான் கொண்டு வந்த மணலை மட்டும் பார்க்க முடிவதில்லையே. இது நதியின் தேடல். நதியின் தேடலின் வரிகளாக பண்பலை படைப்பாளிகளுக்கு தந்திருந்தார் சேலம் பா. பிரியங்கா பாரதி.

0: சுகமே.
1: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு தெரு சுடலைமணி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு எதிர்காலம். எதிர்காலம் அனைத்தையும் இழந்துவிட்டோமே என்று மௌனம் காத்தபோது, ஏன் கலங்குகிறாய், உனக்கு இன்னும் இருக்கிறது எதிர்காலம் என்று என் இதயம் துடித்து கொண்டே சொன்னது. அனைத்தையும் இழந்துவிட்டோமே என்று மௌனம் காத்தபோது, ஏன் கலங்குகிறாய், உனக்கு இன்னும் இருக்கிறது எதிர்காலம் என்று என் இதயம் துடித்து கொண்டே சொன்னது. நம்பிக்கையுடன் அடியெடுத்து வைத்தேன், என் எதிர்காலம் ஏற்றமிகு காலமாக அமையும் என்று. விடாமுயற்சியோடு அயராது எதிர்நீச்சல் போட துணிந்து விட்டேன், எதிர்காலம் ஏற்றமிகு காலமாக அமையும் என்று. விடாமுயற்சியோடு அயராது எதிர்நீச்சல் போட துணிந்து விட்டேன், எதிர்காலம் ஏற்றமிகு காலமாக அமையும் என்று என தன்னுடைய கவிதையை படைத்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு தெரு சுடலைமணி.
2: வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு 10 மாசமும் எதிர்நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர்நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர்நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர்நீச்சல்.
3: பண்பலை படைப்பாளிகளில் இனி ஏக்கம். கருவேளன் குளம் எஸ் கிருஷ்ணன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு ஏக்கம். எல்லோரையும் அறிவாளியாக்க அணிவகுத்து காத்திருக்கின்றன புத்தகங்கள் ஒவ்வொன்றும் நூலகத்தில். வாசித்து மகிழ அணி அணியாய் வருவார்களா என்ற ஏக்கத்தில், எல்லோரையும் அறிவாளியாக்க அணிவகுத்து காத்திருக்கின்றன புத்தகங்கள் ஒவ்வொன்றும் நூலகத்தில், வாசித்து மகிழ அணி அணியாய் வருவார்களா என்ற ஏக்கத்தில் என புத்தகங்களின் ஏக்கத்தை கவிதையாக தந்திருக்கிறார் கருவேலன் குளம்

0: இருந்துடாமா?
1: இது எதுக்கு?
0: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
1: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
2: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
8: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
9: வணக்கம் அன்பாதினிகளே. ஒரு 2 தினங்கள் முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி காலில் ஒரு புண்ணு வந்து வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப மெலிஞ்சிருந்தாங்க, நாக்குலாம் வறட்சி, கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு ரொம்ப கண்டினியூஸாக வாமிட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பேஷண்ட் போய் பார்த்துட்டு என்ன சுகர் பார்க்குறோம் 600 மேலே, அதாவது மிஷினில் பார்க்குறப்போ ஹைன் காமிக்கு, அப்போ சுகரோட அளவுகள் ரத்தத்தில் அதிகமாயிருக்கு. அந்த பேஷண்ட்டு நம்ம வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு என்னை வந்து பார்த்துருக்காங்க, அப்போ தான் அவருக்கு சக்கரை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சக்கரைக்குள்ள மருந்துகளை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவருடைய தொந்தரவுக்கு அவர் எக்கசமாக தொந்தரவுகள் சொல்லியிருக்காங்க. எடுத்து நான் கேஷீட்டை எடுத்து பார்க்குறப்ப அப்போ வந்து அவர் ஆடல் ரொம்ப மெலிஞ்சு வந்திருக்காங்க, யூரின் போகிறப்ப அதிகம் அரிப்புகள் இருந்திருக்கு, ரொம்ப தாகம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து சுகர் இருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்க, என்ன வந்து பார்த்துருக்காங்க. நான் முறையான வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு, வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இந்த உடற்பயிற்சி பண்ணணும், முறையான மாத்திரை எடுக்கணும்னு சொன்னே ஒரு 15 நாட்களுக்கு எங்கிட்ட வந்து தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாத்திரையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருடைய தொந்தரவுகள்லாம் குறைந்த உடனே வந்து நான் நல்லா இருக்கேன், நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருந்து, அதுக்கு பல காரணம் அவர் சொல்கிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னார், சார் எனக்கு எதுக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி இப்பயே மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்னி பாதிச்சிரும், அதனால் மாத்திரை எடுக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் வெந்தயமோ வேப்பிலையோ இந்த மாதிரி வந்து கருஞ்சீரகமோ சாப்பிடுங்க, அதுவே உங்களுக்கு சக்கரை குறைச்சிரும். அப்படி நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அரி சாப்பாடு எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, எதுக்கு உடற்பயிற்சிகள், நம்மளே உழைக்கிறோமே இப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்தை அவங்ககிட்ட சொல்லணுன்னு அவருக்கு அதை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தோடனே அவர் என்ன பண்ணியிருக்காருனா, தொடர்ந்து நான் ஒரு நல்ல ஒரு முறையான வைத்தியத்திலேருந்து முறையான வைத்தியம் நிப்பாட்டிட்டார். அதுக்கப்புறம் வந்து ரொட்டீனாக வந்து கிராமத்து மக்கள் தானே, தோட்டங்கள் போகிறோம், அடிபடுறது, அந்த அடிபட்டுறது நம்ம என்ன பண்ணுவோம், முடிந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் தானே வந்து ஒரு மஞ்சள் வைக்கிறதோ, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுவாங்க, மஞ்சள் தேய்ச்சிக்குவாங்க, இல்லை தேங்காய் தடவை வைக்குவாங்க, இல்லை ஆயின்மெண்ட்ஸ் எதாவது போடுவாங்க. பட் மருத்துவட்டு போனால் லேட் ஆகும், இல்லை வந்து பணம் செலவாகும், இதில் ஒரு சின்ன விஷயம் தானே. நமக்குலாம் வந்து உழைக்கிறவங்க, நமக்கு எதுக்கு புண்ணு பெருசாகாது, நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை, சக்கரை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் முறையான வந்து உணவு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணி இந்த மாதிரி கடைசி நேரங்களில் ஒரு பொண்ணு வந்து அழுகிய நிலையில் வராங்க. அது என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரலை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா முழுமையாக எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், அந்த புண்ணையும் பார்க்குறோம், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அழுகிய நிலைகள் தான் இருக்குது. அப்போ எங்களோட கொஸ்டின் வாங்கிங்கன்னா வருது அப்படின்னா, பேஷண்ட் அட்டன்ட் பேசினா அவங்க என்ன ஏற்றுக்க மாட்டாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேஷண்ட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க, விரலை எடுக்காமல் இருக்க என்னென்னலாம் வழிகளுக்கு செய்யும் டாக்டர் அப்படின்றாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அழுகி போயிருச்சு, அது ரொம்ப சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா எலும்பு வரைக்கும் போயிருச்சு. அப்போ நம்மளோட கொஸ்டின் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பேஷண்ட்டு தான் காப்பாற்ற வேண்டியிருக்கும். பேஷண்ட்டை காப்பாற்றலாமா இல்லை காலை காப்பாற்றலாமான்னா, கண்டிப்பாக பேஷண்ட்டையும் காலையும் காப்பாற்ற தான் முடிக்கும், விரலை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் அந்த பேஷண்ட் உயிரை காப்பாற்றுறோம், அந்த காலை காப்பாத்திருக்கும். ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டோம்னா மற்ற இடங்களுக்கும் பரவி உள்ள வரைக்கும் போய் கணுக்காலுக்கு இல்லையோ முட்டைக்குள்ளோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்த நிலைமைக்கு போறாங்க. இதை சமீப காலமா நம்ம அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் முறையான வைத்தியங்கள், முறையான டயத்துல முறையான வைத்தியர்கிட்ட போய் பண்ணாம இருக்கிறனால என்ன, நார்மலா சிம்பிளா ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி எளிமையான முறையில் ஆறக்கூடிய ஒரு பொண்ணு காலே எடுக்கிற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகிய நேர்களே, கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டிலேயோ நம்ம சுற்றி இருக்கவங்களோ யாருக்கும் இனிமேல் வந்து காலை எடுக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயங்கள், முறையான வைத்தியரை பார்த்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போ போய் சிறிய டவுட் இருக்குது, தொந்தரவு இருந்தாலும் மருத்துவர்கிட்ட கேட்டு நல்லா முறையான ஆலோசனை எடுத்துக்கோங்க. அது ஆரம்பத்துலேயே நம்ம வந்து முறையான ஆலோசனை எடுக்கிறப்ப பெரிய பிரச்சனைகளை சிம்பிளாக நம்ம முடிச்சு ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம் நேர்களே.
10: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
8: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில்

இனிய வாழ்க்கை. இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி திருவள்ளூர் ஜவஹர் நகர் வளர்மதி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு பாடம். பாடம் சொல்லிலும் செயலிலும் வெளிப்படும் நல் எண்ணமே. சொல்லிலும் செயலிலும் வெளிப்படும் நல் எண்ணமே நாளைய சாதனைக்கான தொடக்கத்தின் ஆதாரம். நாளைய சாதனைக்கான தொடக்கத்தின் ஆதாரம் விவேகமாக செயல்படும் சிந்தனையின் தொடக்கமே. தோல்வி நிலையானதல்ல என்பதை உணர்த்தும் வாழ்க்கை பாடம். தோல்வி நிலையானதல்ல என்பதை உணர்த்தும் வாழ்க்கை பாடம் என பாடம் என்ற தலைப்பில் கவிதையை நமக்காக தந்திருந்தார் திருவள்ளூர் ஜவஹர் நகர் வளர்மதி.

0: கலை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
2: மாயவழி மீளவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு சில்ட்ரன் இன்டர்நெட் சேஃப்டி. இப்போ ஸ்கூல் படிப்பு முதல் என்டர்டைன்மெண்ட் வர குழந்தைங்க இன்டர்நெட்டை அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ், யூடியூப், கேம்ஸ், சோசியல் மீடியா, இவை நல்லதுக்காக இருந்தாலும் சில அபாயங்களும் இருக்க தான் செய்யுது. அதனால மாணவர்கள் கவனிக்க வேண்டிய சேஃப் ப்ரௌசிங் ஹேபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். தெரியாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. அன்னோன் பர்சனோட சேட் பண்ணாதீங்க. பர்சனல் தகவலை ஷேர் செய்யாதீங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் பயன்படுத்துங்க. ஆன்லைன் கேம்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சரை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஓடிபி பாஸ்வேர்ட் யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஸ்டடி ஆப்ஸ் எல்லாம் அஃபிஷியல் ஸ்டோர்ஸ்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸ்கிரீன் டைம் லிமிட் நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும். ஏதாவது சஸ்பீஷியஸ் மெசேஜ் வந்தா பேரண்ட்ஸ்ட இல்ல டீச்சர்ஸ்ட நம்ம கண்டிப்பா சொல்லணும். நம்ம பெற்றோரா நம்ம என்ன கவனிக்க வேணும்னா, குழந்தைங்க என்ன ஆப் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஃப்ரெண்ட்லியா நம்ம அவங்கள்ட்ட ஒரு இன்டர்நெட் சேஃப்டின்றத பத்தி நம்ம சொல்லணும். பிரைவசி செட்டிங் நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸை எப்போவுமே மானிட்டர் பண்ணணும். இப்போ பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்லாம் எல்லா ஆப்புக்குமே வந்துருச்சு. ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், இல்லைனா நம்ம ஐஃபோனாக கூட இருக்கலாம். பேரண்டல் கண்ட்ரோல் எப்படி நம்ம எனேபிள் பண்ணணும், அது நம்ம மொபைல்காக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். குழந்தைங்க பிஹேவியர்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ரொம்ப திடீர்னு கோவப்படுறாங்களா,

0: அவங்களை ரொம்ப ஐசோலேட் பண்ணிக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம கவனிச்சுட்டே வரணும். உடனே நம்ம ரொம்ப வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நம்ம இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பேச ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ஆன்லைனுக்கு அடிக்ஷன்ட்டு கேம் அடிக்ஷன்ட்டு நம்ம வந்து அவங்கள ரிலீவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம ஏதாவது இன்வால்வ் பண்ணணும். ஒரு கேம்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிக் கற்றுக்கிறதா இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம அதில் அவங்கள கவனத்தை செலுத்தி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும். நினைவில் வைங்க, இன்டர்நெட் வந்து ஒரு நல்ல லேர்னிங் டூல் தான், ஆனால் பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னா அது பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, ஆன்லைன்ல கூட சேஃப்டி மிகவும் முக்கியம்.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
4: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள், உங்களோட ஹெல்த் கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
9: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
11: தொடர்புக்கு 9524936156.
12: சுடச்சுடவேல சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
13: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
14: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
15: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
16: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
17: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
18: அட்மிஷன் ஓபன்.
17: தொடர்புக்கு 9500252728.
19: உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை தந்திருக்கிறார் காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு மீண்டும் பள்ளிக்கு போகலாம், மீண்டும் பள்ளிக்கு போகலாம், மீண்டும் பள்ளிக்கு போகலாம், அங்கே தவணை முறையிலே வாழலாம். 30 இடைவெளி, ஆனாலும் 3 போல் உணர்வு. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், அங்கே தவணை முறையிலே வாழலாம். 30 இடைவெளி.

ஆனாலும் மூன்று மாதங்கள் போல் உணர்வு. புத்தகப்பை முதுகில் நத்தை கூடாக நகரும் குட்டி குழந்தைகள், புத்தகப்பை முதுகில் நத்தை கூடாக நகரும் குட்டி குழந்தைகள், பள்ளி வாகனம் சொல்லிக் கொள்ளாமல் அள்ளி செல்ல வந்து நிற்கிறது. பள்ளி வாகனம் சொல்லிக் கொள்ளாமல் அள்ளி செல்ல வந்து நிற்கிறது. காலில் ஷூவும் கழுத்தில் டையும் அணிய மறுத்து கண்ணீரை கருப்பு கொடி ஆக்கும் சுட்டி பிள்ளைகள், காலில் ஷூவும் கழுத்தில் டையும் அணிய மறுத்து கண்ணீரை கருப்பு கொடியாக்கும் சுட்டி பிள்ளைகள். பள்ளிக்கூட வளாகத்தில் மயில் கொன்றை மரங்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கின்றன. தேசிய கொடி கம்பத்தின் மேல் நின்று கையசைத்து அழைக்கின்றது. பள்ளிக்கூட வளாகத்தில் மயில் கொன்றை மரங்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கின்றன. தேசிய கொடி கம்பத்தின் மேல் நின்று கையசைத்து அழைக்கின்றது. மணியோசை கேட்டதும் அவசரத்தை அணிந்து கொள்கின்றன கால்கள். பள்ளிக்குள் நுழைந்ததும் பழைய வகுப்பறையை எட்டி பார்க்கின்றன கண்கள். மணியோசை கேட்டதும் அவசரத்தை அணிந்து கொள்கின்றன கால்கள். பள்ளிக்குள் நுழைந்ததும் பழைய வகுப்பறையை எட்டி பார்க்கின்றன கண்கள். கரும்பலகை கண் சிமிட்டுகிறது, அதில் வெள்ளை எழுத்துக்கள் மௌனமாய் சிரிக்கின்றன. கரும்பலகை கண் சிமிட்டுகிறது, அதில் வெள்ளை எழுத்துக்கள் மௌனமாய் சிரிக்கின்றன. புதிய நண்பர்களோடு புன்னகைகள் பேசிக் கொள்கின்றன. புதிய நண்பர்களோடு புன்னகைகள் பேசிக் கொள்கின்றன. புதிய வகுப்பறை பழைய மாணவர்களின் கிறுக்கல்களோடு இருக்கைகள். புதிய ஆசிரியர் ஆர்வத்தின் உச்சம், அன்பான பேச்சுதான் ஆனாலும் அச்சம். புதிய வகுப்பறை பழைய மாணவர்களின் கிறுக்கல்களோடு இருக்கைகள். புதிய ஆசிரியர் ஆர்வத்தின் உச்சம், அன்பான பேச்சுதான் ஆனாலும் அச்சம். புதிய புத்தகங்களை வாசனை பிடித்து பார்க்கும் நாசி. பழைய நண்பர்களோடு பொழுதுகள் கரையும் பேசி. புதிய புத்தகங்களை வாசனை பிடித்து பார்க்கும் நாசி. பழைய நண்பர்களோடு பொழுதுகள் கரையும் பேசி. புதிய வகுப்பறையில் பழைய கனவுகள் தங்களை புதுப்பித்து கொள்கின்றன. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், மீண்டும் பள்ளிக்கு போகலாம். அழைத்திருக்கிறார் காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன்.

தொடர்ந்தும் நேயர்களின் கவிதை படைப்புகளை கேட்டு ரசிக்கலாம். இப்பொழுது நாம் கேட்க வருகிறது தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் டெலான் ஜகரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காக

வளமாகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெறிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில்

0: வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1ஆம் தேதி இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31ஆம் தேதியும் ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்குது. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 வருஷம் இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது, அது எப்பயும் போல் உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3 பேரும் அவுரங்காபாத்தில் 2 பேரும் சரண் ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் 2 நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷங்கிரி லா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியூ சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் மணி 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. வருகிறது.

ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரூ கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9655233999.
2: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி
4: இணைந்து வழங்குவோர் உலகத்தர கேம்பிரிட்ஜ் கல்விக்கு ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை திருவள்ளூர் சுவாமிநாதன் தந்திருக்கும் வாழ்க்கை. வாழ்க்கை எதிர்காலத்தை கண்காணிக்கும் கருவி நம்மிடம் இல்லை. எதிர்காலத்தை கண்காணிக்கும் கருவி நம்மிடம் இல்லை. புதிராய் இருப்பதால்தான் விழிப்புணர்வோடு இருக்கிறோம். புதிராய் இருப்பதால்தான் விழிப்புணர்வோடு இருக்கிறோம். படித்த விடைகளே வினாக்களாய் கேட்கப்படுவதில்லை. ஆனாலும் படிப்பது நம் கடமை. படித்த விடைகளே வினாக்களாய் கேட்கப்படுவதில்லை. ஆனாலும் படிப்பது நம் கடமை. வினாக்கள் தெரிந்தால் அதற்குரிய விடைகளை மட்டுமே படிப்போம். வினாக்கள் தெரிந்தால் அதற்குரிய விடைகளை மட்டுமே படிப்போம். கற்றறியும் உற்றறியும் பக்குவம் நம்மிடம் இருக்காது. பேருந்தில் அமர்வதற்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பது நம் விருப்பமானால் அது கிடைக்காமல் போகும்போது நமக்கு ஏமாற்றம். இங்கேயே எதிர்பார்ப்பில்தான் ஏமாற்றம் தோன்றுகிறது. இங்கே எதிர்பார்ப்பில்தான் ஏற்படுகிறது ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தினால் ஏற்படுவது பக்குவம். அந்த ஏமாற்றத்தினால் ஏற்படுவது பக்குவம். பக்குவத்தில் ஏற்படும் மாற்றமும் மாற்றத்தில் ஏற்படும் தெளிவுமே வாழ்க்கை பாடத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பக்குவத்தில் ஏற்படும் மாற்றமும் மாற்றத்தில் ஏற்படும் தெளிவுமே வாழ்க்கை பாடத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்று வாழ்க்கைக்கான வாய்ப்பாட்டை கவி வரிகளாய் தந்திருந்தார் திருவள்ளூர் சுவாமிநாதன்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி சேலம் ந சிவனேசன் தந்திருக்கும் தலைப்பு கோணல் விகிதம். கிழிந்த நோட்டை மடித்து தருபவனிடம் கொசுராய் இன்னொரு பூவை நீட்டுகிறாள் சிறுமி. கிழிந்த நோட்டை மடித்து தருபவனிடம் கொசுராய் இன்னொரு பூவை நீட்டுகிறாள் சிறுமி. போதாத கூலியை வாங்கியதற்கும் ஆழமாகவே ஊன்றி விடுகிறான் செடிகளை. போதாத கூலியை வாங்கிய பிறகும் ஆழமாகவே ஊன்றி விடுகிறான் செடிகளை. நஷ்டத்தில் பேரம் முடிந்த போதும் தேநீர் அருந்த அழைக்கிறான் வியாபாரி. நஷ்டத்தில் பேரம் முடிந்த போதும் தேநீர் அருந்த அழைக்கிறான் வியாபாரி. பிழைக்க தெரிவதற்கும் வாழத் தெரிவதற்கும் ஒரே அர்த்தம்தான் நன்னிலத்தில். பிழைக்க தெரிவதற்கும் வாழத் தெரிவதற்கும் ஒரே அர்த்தம்தான் நன்னிலத்தில் என நடைமுறை யதார்த்தத்தை தன் வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறார் சேலம் ந சிவனேசன்.

இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜெகன்.

0: ஜே பி ரமேஷ்குமார். சுபா ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன். அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: ஐந்திலேனே என்றும் பதினாறாய் இளமையோடு இருக்கும் காவிய கானங்களோடு வருகிறது தாராபுரம் மாரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இணைந்து வழங்குவோர்
4: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்,
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
4: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: Admission open.
4: தொடர்புக்கு 9500252728. Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. Admission open.
4: தொடர்புக்கு 9500252728.

வணக்கம் நேயர்களே. காலங்கள் பல கடந்தாலும் சில பாடல்கள் மட்டும் நம் இதயத்தில் என்றும் இளமையாக வாழ்கின்றன. கவிஞர்களின் அழகிய வரிகள், இசையமைப்பாளர்களின் மந்திர மெட்டுக்கள், பாடகர்களின் இனிய குரல்கள், இவை அனைத்தும் சேர்ந்து உருவான அந்த பொற்கால தமிழ் பாடல்களை மீண்டும் ஒருமுறை நினைவு கூறும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்களை வழங்க காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி. நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் குன்னத்தூர் கருக்குப்பாளையம் வேலுமணி, ஈஸ்வரி, நந்தகுமார், யோகஸ்ரீ, ரேணுகா, ரித்து. இவர்களுக்காக 1963 கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன்,

0: May 31 ப்ளூ மூன் டே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நிலா என்ன ப்ளூ கலர்லயா தெரியும்? இப்படிலாம் நமக்கு சந்தேகம் வருது. இத அறிவியல் பூர்வமா தெளிவுபடுத்துறதுக்கு நம்மோட இணைகிறார்.
1: அனைவருக்கும் வணக்கம். பெங்களூரில் தலைமையிடமாக கொண்டுள்ள இந்திய வானியல் ஆய்வகத்தின் விஞ்ஞானியும் கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்தின் மக்கள் தொடர்பு பொறுப்பாளருமான முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக் பேசுகிறேன். வருகிற 31 மே மாதம் ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. அதனுடைய அறிவியல் பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலருக்கும் இந்த நிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ப்ளூ மூன்றதுனால மூன் வந்து ப்ளூ கலரில் இருக்குன்றது கிடையாது. மாறாக ஒரே கேலண்டர் மந்தில் 2 ஃபுல் மூன் வந்திருந்தால் இட்ஸ் கால்ட் அஸ் ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா, வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவாங்க. ஏதாவது எதிர்பாராத விதமாக ஒரு விருந்தாளி எப்பயோ ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவோம். ஸோ அதனோட மீனிங் இது தான். எப்பயாவது ஒரு முறை நம்மளுடைய கேலண்டர் மந்தில் ஒரு மாதத்துலேயே 2 ஃபுல் மூன் வந்தால் அதுக்கு பேர் ப்ளூ மூன்றது பேர். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மே 1 ஃபுல் மூன், இப்போ 31 ஃபுல் மூன் தான். இது கடைசியாக

0: எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது. இப்போது 2026 மே மாதம் வருது. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷங்கள்லேருந்து 3 வருஷத்துக்குள்ள 2.7 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 2.5 to 3 இயர்ஸ் கேப்பில் வந்து இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும்.
1: ஒரே மாதத்தில் 2 முழு நிலவு நாள் அதாவது பௌர்ணமி வருவதுதான் ப்ளூ மூன் டே என்று அழைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.

இணைந்திருக்கிறோம். நேரம் 1:11. நம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை தெரிவு செய்து உள்ளார்கள் கோவை ரோடு ஆண்டாள் கோயில் கிழக்கு அயன் முருகன், சுலோச்சனா, ஜஸ்வின், ஹாசினி இவர்களின் விருப்பத்தில் 1967 ஆர் சுந்தரம் இயக்கத்தில் வேதா இசையில், கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியுள்ள எதிரியல் ஜாக்கிரதை படத்திலிருந்து இந்த பாடல்.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை தெரிவு செய்து உள்ளார்கள் திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கியமாதா தெரு ஆரோக்கியசாமி, சுப்புராஜ், மணிகண்டன், செல்லம்மான். இவர்களின் விருப்பத்தில் 1968 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கவிஞர் வாலியின் வரிகளில் டி.எம். சௌந்தரராஜன், பி.சுசிலாவின் குரலில் உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
4: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிக்கல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
3: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்டார அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
9: தொடர்புக்கு 9500252728.
0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
9: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
9: தொடர்புக்கு 9500252728.
11: நேர்களே, இணைந்திருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை.

வருகின்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் ஓடையக்காட்டூர் ராமசாமி, ருக்மணி, கவின், பூபதி இவர்களுக்காக 1966 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் பறக்கும் பாவை படத்திலிருந்து பாடல்.

வருகின்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் மதுரை, தெத்தூர், துரையப்பா, பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹிமாஸ்ரீ, சக்திவேல். இவர்களுக்காக 1965 பி மாதவன் இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் பாடிய நீலவானம் படத்திலிருந்து பாடல்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இணைந்து வழங்கியோர்
4: உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்,
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு.
4: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.

நேர்களே, இணைந்திருக்கிறோம். நேரம் 1:31. நம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் கொடையரோடு ராஜதானி கோட்டை, சித்தன், மலர்கொடி, பிரபு, ஜனனி, காமணன், பாண்டியம்மாள். இவர்களுக்காக 1956 டி யோகானந்த் இயக்கத்தில், ஜி ராமநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கியின் குரலில் ஒலிக்கிறது மதுரை வீரன் படத்திலிருந்து பாடல்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: காலத்தால் அழியாத கானங்களை தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5. நெஞ்சில் நிறைந்தவை. வருகின்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் தர்மபுரி, கெங்குச்செட்டுப்பட்டி, பீமராஜன், கல்யாணி, ராமு, சீதாலட்சுமி, ரகுவரன், கவிதா. இவர்களுக்காக 1965 ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில், கே.வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகியின் குரலில் ஒலிக்கவிருக்கிறது திருவிளையாடல் படத்திலிருந்து பாடல்.

இணைந்திருக்கிறோம். 1:40 நம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் தாராபுரம் பேக்கரி தெரு, ஜம்பை சங்கமேஸ்வரன், தனுஷ், ராஜலட்சுமி, சண்முகம், ஈஸ்வரி. இவர்களுக்காக 1978 கே விஜயன் இயக்கத்தில், இளையராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் தனித்த குரலில் தியாகம் படத்திலிருந்து பாடல்.

வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். திருச்சி, தொட்டியம், கூன்றாக்கம்பட்டி, குண்டுமணி, பிச்சைமுத்து இவர்களுக்காக 1967 ஸ்ரீதர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலாவின் இணைந்த குரலில் ஊட்டி வரை உறவு என்னும் படத்திலிருந்து இந்த பாடல்.

நம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை தெரிவு செய்து உள்ளார்கள் தென்காசி சுப்புலாபுரம் குணசேகரன் பாரத் பிரியன் அதிதீரன். இவர்களுக்காக 1960 வேதாந்தம் ராகவையா இயக்கத்தில் பி ஆதிநாராயணராவ் இசையில் தஞ்சை என் ராமையா தாஸ் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாசின் தனித்த குரலில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த வீட்டு பெண் படத்திலிருந்து பாடல்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

இசை என்பது வெறும் ஒலி அல்ல, அது நினைவுகள், உணர்வுகள், வாழ்க்கையின் அழகான தருணங்கள். காலத்தை தாண்டி நம் மனங்களை வருடி காலத்தால் அழியாத தேனிசை பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் மற்றொரு அழகிய சந்திப்பில் இணைவோம் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி.

0: இனி நம் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம். டோல் தமாக்கா டோல் நிகழ்ச்சிக்கு முன்பாக ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: ஷகுன் சோப்ரா வித் தி மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். இந்தியன் ஆர்மி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆபரேஷன்.

ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: சைன்யபலம் எத்தனை பெரியதாக சுந்தர சோழரின் புதல்வர்கள் தரப்பில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் போன்ற யதார்த்தமான விஷயங்களைப் பற்றியெல்லாம் தன் மகனிடம் உரையாடிக் கொண்டிருந்தார் செம்பியன் மாதேவி. மேலும் அவர் கூறுகையில், பழுவேட்டரையர்களுடன் உறவு பூண்டதிலிருந்து மதுராந்தகனை மக்கள் வெறுக்கத் தொடங்கிவிட்டார்கள் என்றும் கூறினாள். மேலும்,
1: தாயே, மக்களின் அபிமானத்தை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை. மக்களின் அபிமானம் என்னத்துக்காகும்? மக்கள் ஆளப்பட வேண்டியவர்கள். சிம்மாசனத்தில் யார் வீட்டிலிருந்து அரசு செலுத்துகிறார்களோ அவர்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவர்கள்.
2: அகனே, உனக்கு போதனை செய்திருப்பவர்கள் அரசியல் நீதியின் ஆரம்ப தத்துவத்தை கூட உனக்கு உணர்த்தவில்லை. மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து அரசு செலுத்த முடியாது. அப்படி அரசு புரிவதில் புண்ணியமும் இல்லை.
0: இவ்வாறு அந்த பெருமூதாட்டி சொல்லிக் கொண்டிருந்தபோது அரண்மனை வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது. ஓலக்குரலும் சாபக்குரலும் கோபக்குரலும் கேள்விக்குரலும் ஆயிரக்கணக்கான மனித கண்டங்களிலிருந்து எழுந்து பெருங்காற்று அடிக்கும்போது சமுத்திரத்தில் உண்டாகும் பயங்கர பேரொலியாக கேட்டது.
2: மகனே, சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் முதல் அறிகுறி இது. தான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து வருகிறேன். அதுவரையில் நீ இங்கேயே இரு
0: என்றாள் அன்னை. ஓடையருகில் வந்ததும் படகில் வீற்றிருந்த அரசலங்குமாரி குந்தவைதான் என்பதை வந்தியத்தேவன் நன்கு தெரிந்து கொண்டான். ஆழ்வார்க்கடியான் அவ்விடத்தில் நிற்கவே வந்தியத்தேவனும் தயங்கி நின்றான்.
3: அப்பனே, ஏன் நிற்கிறாய்? இளைய பிராட்டி வெகு நேரமாக உனக்காக காத்திருக்கிறார். படகில் ஏறியதும் இளவரசர் வந்துவிட்டார், பத்திரமா இருக்கிறார் என்ற சமாச்சாரத்தை முதலில் சொல். உன்னுடைய வீர பிரதாபங்களை அளந்து கொண்டு வீண் பொழுது போக்காதே. நான் திரும்பி போகிறேன். பழையாறையில் இன்றைக்கு நாம் கலவரப்பு சாசை அவிழ்த்து விட்டு விட்டோம். அதை மறுபடியும் பிடித்து கூண்டில் அடைக்க முடியுமா என்று பார்க்கிறேன். உன்னுடைய தடபுடல் சாகசங்களினால் எத்தனை தொந்தரவுகள் நேரிடுகின்றன
0: என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லிவிட்டு வந்த வழியாக விரைந்து திரும்பிச் சென்றான். வந்தியத்தேவன் மனத்தில் ஒரு பெரும் வியப்பு ஏற்பட்டது. இவன் எப்படி எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறான்? இத்தனைக்கும் நம்மை ஒரு விவரமும் கேட்கவில்லை. வெறும் ஊகமா அல்லது எல்லாம் அறிவானா? ஆண்டிகளில் பரம்பரை ஆண்டி என்றும் பஞ்சத்துக்கு ஆண்டி என்றும் இரண்டு வகை உண்டு. ஒற்றர்களிலும் இப்படி இருவகை உண்டு போலும். நான் அவசரத்துக்கு ஒற்றனானேன். ஆகையால் அடிக்கடி சங்கடத்தை வருவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வைஷ்ணவன் பரம்பரை ஒற்றன் போலும். அதனால் ஒருவித பரபரப்பும் இல்லாமல் சாவதானமாக தன் வேலையை செய்து வருகிறான். ஆனால் யாருக்காக இவன் வேலை செய்கிறான்? இவன் தன்னை பற்றி கூறியதெல்லாம் உண்மைதானா? இவ்விதம் யோசித்துக் கொண்டே ஓடை நீர்க்கரைக்கு வந்த வந்தியத்தேவன் ஓடத்திலிருந்த இளவரசியின் முகத்தை பார்த்தான். ஆழ்வார்க்கடியானை மறந்தான். தான் போய் வந்த காரியத்தை மறந்தான். உலகத்தை மறந்தான். தன்னையும் மறந்தான். ஆஹா, இந்த பெண்ணின் முகம் தன்னை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்திருக்கவில்லை. கனவிலும் நனவிலும் புயலிலும் மலையிலும் காட்டிலும் கடல் நடுவிலும் தன்னுடன் தொடர்ந்து வந்தது. ஆயினும் என்ன விந்தை! நேரில் பார்க்கும்போது

0: இந்த பெண்முகத்தின் அழகு எதனால் அதிகப்பட்டு காண்கிறது? ஏன் தொண்டையை வந்து அடைக்கிறது? நெஞ்சில் ஏன் இந்த படபடப்பு?
1: சுயநினைவு இல்லாமலே வந்தியத்தேவன் தண்ணீரில் சில அடிகள் இறங்கிச் சென்று ஓடத்தில் ஏறிக்கொண்டான். இளவரசி ஓடக்காரனை பார்த்து சமிக்ஞை செய்தாள். ஓடம் நகரத் தொடங்கியது. வந்தியத்தேவனுடைய உள்ளமும் ஊஞ்சலாடத் தொடங்கியது.
0: நிமித்தக்காரா, இளவரசர்களுக்கு மட்டும்தான் நீ நிமித்தம் சொல்வாயா? எனக்கும் சொல்வாயா? நிமித்தம் எப்படி சொல்வாய்? வானத்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து சொல்வாயா? அல்லது காக்கை குருவிகளை பார்த்து சொல்வாயா? கைரேகை பார்த்து சொல்வாயா? முகக்குறி பார்த்துத்தான் சொல்வாய் போல் இருக்கிறது. இல்லாவிட்டால் ஏன் என் முகத்தையே வெறித்து கொண்டிருக்கிறாய்? இப்படி செய்தாயானால் உயர்குலத்து பெண்கள் யாரும் உன்னிடம் நிமித்தம் கேட்க முன்வரமாட்டார்கள்
1: என்று அரசளங்குமாரி கூறியது வந்தியத்தேவன் செவிகளில் இனிய கிண்கிணி நாதமாக கேட்டது. அமணி, நிமித்தம் பார்ப்பதற்காக தங்கள் முகத்தை பார்க்கவில்லை, எங்கேயோ எப்போதோ பார்த்த முகம் போல் இருக்கிறதே என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றேன்.
0: ஆ, தெரியும் தெரியும், நீ மிக்க மறதிக்காரர் என்பது எனக்கு தெரியும். நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஏறக்குறைய 40 நாளைக்கு முன்னால் குடந்தை ஜோதிடர் வீட்டில் முதன் முதலாக பார்த்தீர். பிறகு அன்றைக்கே அரசலாற்றங்கரையிலும் பார்த்தீர்.
1: அமணி, நிறுத்துங்கள். தங்கள் வார்த்தையை நான் நம்ப முடியவில்லை. 40 நாளைக்கு முன்புதானா தங்களை முதன் முதலாக பார்த்தேன்? 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவில்லை? 100 ஜென்மங்களில் 100,000 தடவை தங்களை பார்க்கவில்லையா? மலையடிவாரத்தில் பார்க்கவில்லையா? குன்றின் உச்சியிலே பார்க்கவில்லையா? நீர்ச்சுனையின் ஓரத்தில் பார்க்கவில்லையா? அடர்ந்த காட்டின் மத்தியில் கொடும் புலியினால் துரத்தப்பட்டு ஓடிவந்த தங்களை நான் காப்பாற்றவில்லையா? வேல் எரிந்து அந்த புலியை கொல்லவில்லையா? அப்போது நான் காட்டில் வேட்டையாடி திரிந்த வேடுவனாயிருந்தேன். விதவிதமான வர்ணச் சிறகுகள் உள்ள அழகழகான கிளிகளை வலைபோட்டு பிடித்து கொண்டு வந்து கொடுத்தேன். தாங்கள் அந்த கிளிகளை என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டு வானத்தில் பறக்க விட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தீர்களே. ஒரு சமயம் நான் மீன்பிடிக்கும் வலைஞனாயிருந்தேன். தூர தூரங்களில் உள்ள ஏரிகளுக்கும் ஆறுகளுக்கும் சென்று வெள்ளி மீன்கள், தங்க மீன்கள், மரகத மீன்களை பிடித்து கொண்டு வந்து கொடுத்தேன். அவற்றை தாங்கள் வாங்கிக் கொண்டு மறுபடியும் ஓடும் தண்ணீரில் விட்டு அவை துள்ளி நீந்திச் செல்வதை பார்த்து மகிழ்ந்தீர்களே. தொலைதூரங்களில் உள்ள கடல்களுக்குச் சென்று கடலின் ஆழத்தில் மூச்சு பிடித்து முழுகி முத்துக்களையும் பவழங்களையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தேனே. தாங்கள் அவற்றை கையினால் அளந்து பார்த்துவிட்டு ஊரிலுள்ள சிறுவர் சிறுமிகளை அழைத்து அவர்களுடைய சின்னஞ்சிறு கைகளிலே முத்துக்களையும் பவழங்களையும் சொரிந்து அனுப்பினீர்கள். 300 வருஷங்கள் வளர்ந்த இலந்தை மரத்திலிருந்து 30 ஆண்டுகளுக்கு ஒருமுறை விளையும் இலந்தைக் கனியை காத்திருந்து பறித்து வந்து தங்களிடம் சமர்ப்பித்தேன். அதை தாங்கள் வளர்த்த நாகனவாய்ப் பறவைக்கு கொடுத்து அது கனியை கொத்தி கொத்தி தின்னுவதை பார்த்து கழித்தீர்களே. தேவலோகத்துக்குப் போய் அங்குள்ள மந்தார மலர்களையும் முன்புழிந்தேன். எங்கள் கொல்லை வேலியில் பூக்கும் முல்லை மலரின் அழகுக்கும் மனத்துக்கும் இவை ஈடாகுமா என்று சொல்லிவிட்டீர்கள். தேவேந்திரனிடமிருந்து அவன் அணியும் ஒப்பில்லா ரத்னஹாரத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேனே. ஒழுக்கமற்ற இந்திரன் அணிந்த மாலையை நான் கைகளினாலும் தொடுவேனோ என்று சொல்லிவிட்டீர்கள். கைலாசத்துக்குச் சென்று பார்வதி தேவியின் முன்னால் தவங்கிடந்து தேவி பாதத்தில் அணியும் சிலம்பை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். தங்கள் பாதங்களில் சூட்டி விடுவதாகச் சொன்னேனே. ஐயையோ, ஜெகன்மாதாவின் பொற்பாதச் சிலம்பு என் காலிலே படலாமா? என்ன அபச்சாரம்! திரும்ப கொண்டு போய் கொடுத்துவிட்டு வா என்றீர்கள். போர்க்களத்துக்குச் சென்று 64 தேசங்களின் அரசர்களையும் வென்று அவர்களுடைய மணிமகுடங்களையெல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து தங்கள் முன் காணிக்கை செலுத்தினேன். தாங்கள் அந்த மணிமகுடங்களை கால்களால் உதைத்து தள்ளினீர்கள். ஐயோ, தங்கள் மெல்லிய மலர்ப்பாதங்கள் நோகுமே என்று கவலைப்பட்டேன். இளவரசி, இவையெல்லாம் உண்மையா இல்லையா? அல்லது 40 நாளைக்கு முன்பு முதன் முதலாக தங்களை நான் பார்த்ததுதான் உண்மையா என்றான் வந்தியத்தேவன். அப்படியும் அவன் பேசி முடித்து விட்டதாக காணப்படவில்லை.
2: தேவி, இன்னொரு ஞாபகம் வருகிறது. ஒரு சமயம் வெள்ளி ஓடத்தில் நாம் ஏறி தங்கப் பிடிபோட்ட தந்த துடுப்புக்களை பிடித்து கொண்டு வானக்கடலில் வெண்ணிலா அலைகளை தள்ளி கொண்டு பிரயாணம் செய்தோமே என்று ஆரம்பித்தான்.
0: ஐயையோ, இந்த நிமித்தக்காரனுக்கு நன்றாய் பைத்தியம் பிடித்து விட்டது போலிருக்கிறது. படகை திருப்பி கரைக்கு கொண்டு போக வேண்டியதுதான் என்றாள் இளவரசி.
1: இல்லை தேவி, இல்லை. சற்று முன்னால் இந்த ஓடைக்கரைக்கு வந்து சேரும் வரையில் என் அறிவு தெளிவாகத்தான் இருந்தது. இல்லாவிட்டால் இந்த பழையாறை நகருக்குள் பிரவேசிப்பதற்கு நான் உபாயம் கண்டுபிடித்திருக்க முடியுமா?

0: மதுராந்தகத்தேவரின் நிமித்தக்காரன் என்று சொல்லி அதை நம்பும்படியும் செய்து அரண்மனைக்கு வந்திருக்க முடியுமா? வைத்தியர் மகனிடமிருந்துதான் அவ்வளவு எளிதில் தப்பி வந்திருக்க முடியுமா? இந்த படகில் ஏறி தங்கள் திருமுகத்தை பார்த்தவுடனேதான் மது உண்டவனைப் போல மதிமயங்கி போய்விட்டேன் என்று சொன்னான் வந்தியத்தேவன்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, இன்றைய பேச்சு வழக்கில் மூளை சலவைன்னு நகைச்சுவையா குறிப்பிடப்படுற வன்பிடி போதனை எந்த அளவுக்கு மதுராந்தகரை பாதிச்சுட்டு இருக்குதுன்னு பார்த்தோம். நல்லவேளை அவரை மேலும் பேச விடாம அரண்மனை வாசல்ல பெருத்த ஆரவாரம் கேட்குது. ஓடை நீர்க்கரைக்கு வந்து சேர்ந்த வந்தியத்தேவன் இன்னும் தான் வந்த விஷயத்த சொல்ல தொடக்கல. அதுவரையில சில தொடர்கள் சொற்கள் இவற்றையெல்லாம் குறித்து பார்ப்போம். அபிமானம். இத்தொடர்ல மானம் என்பது அளவு, மதிப்பு, மரியாதை என்பதையெல்லாம் உள்ளடக்கியது. அபி என்ற முன்னொட்டு மேலான என்ற பொருளை கொண்டு இணையது. இந்த பகுதியின் அமைவில் தமது மதிப்பிற்குரிய இளவரசர்னு மக்கள் வச்சிருக்கிற பற்றுறுதி இப்படி பொருள் கொள்ளணும். வீர பிரதாபங்கள். இந்த தொடர் வீர பெருஞ்செயல்கள்னு பொருள்படும். பிரதாபம், பெருமை, வீர பராக்கிரமம், செயற்கரிய செயல்கள் இதையெல்லாம் குறிக்கும் சொல். நீர்ச்சுனை. மலைப்பாறைகளில் இயற்கையாக உள்ள நீர் ஊற்று, ரொம்பவும் தூய்மையான நன்னீர் ஊற்று. கலையும் பிணையுமாக, அதாவது ஆணும் பெண்ணுமாக ரெண்டு மான்கள் தாகம் தணிய சுனையை நோக்கி வருகின்றன. ஒரு மானின் தாகத்தை மட்டுமே தீர்க்க முடியும், அவ்வளவு நீர் தான் இருந்தது. தன் இணை அந்த சொற்ப அளவு நீரை அருந்தட்டோம் என்பதற்காக தான் குடிப்பது போல பாசாங்கு செய்து, அதாவது நீரை உறிஞ்சாமல் ஒலி மட்டும் எழுப்பிச்சான் ஆண்மான். நெஞ்ச நெகிழ்விக்கிற இந்த தியாக சித்திரத்தை 5 x 50 என்ற நூலில் காணறோம். தீட்டின புலவர் மாறன் பொறையனார். பவளம், பவளம் ரெண்டு சொற்களுமே தமிழ் இலக்கியத்தில் பயின்று வந்துள்ளன. அகநானூற்று பாடல்களில் 3 உட்பிரிவுகள், 120 பாடல்கள் வரை களிற்றியானை நிறை, 121 240 வரை மணிமிடை பவளம், 241 400 வரை நித்தில கோவை. மணிமேகலையிலும் பவளம் என்ற சொல் வருது. பவள செஞ்சுடர் திகழொளி மேனியன். பவளம் இதற்கான மேற்கோள் குறுந்தொகையிலிருந்து. பவளத்தன்ன மேனி மந்தார மலர், அழகும் நறுமணமும் கொண்டது. திருவாத்தி என்கிற பெயரை இலக்கியங்களில் பார்க்கலாம். மரவகை மந்தாரை வெளிர் மஞ்சள் நிற அல்லது வெண்ணிற பூக்களை தரும். செடிவகை மந்தாரை அந்தி மந்தாரைன்னு குறிப்பிடப்படுது. மாலை பொழுதுல மலர்வது. சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, வெளிர் சிவப்பு இப்படி பல வண்ணங்களில் பார்க்கலாம். பாரிஜாத புஷ்பம். இந்த மலருக்கு இன்னொரு பேர் பவழமல்லி. இலக்கியத்தில் சேடல் என்ற பெயரில் குறிப்பிடப்படுது. குறிஞ்சி பாட்டில் வரும் சேடல் செம்மல் இந்த வரிசையில் சேடல் பவழமல்லி செம்மல் ஒரு வகை முல்லை. இரவில் பூத்து அதிகாலையில் உதிர்ந்து விடும் நறுமணமிக்க மலர் பவழமல்லி. சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. மேற்கத்திய இசையின் மின்னல் மெட்டுக்களோடு எண்ணிசை தட்டுக்களால் உங்கள் இதயங்களை தட்ட வருகிறது கோடை பண்பலையின் டோல் தமாக்கா தூல் நிகழ்ச்சியோடு மகேஸ்வரி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அரே மொண்டா கோரே ஊரு ஊரு, அரே மேல்தே பாக்கா சாயரே.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கல் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான

0: வண்ணத்திலிருந்து தயாராகுது. பூமக் சினிமாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: இன்றைய வண்ணத்துறிகை கலக்கல் கேள்வியாக, அன்பு நேர்களே, இன்னும் 20 நிமிடங்களில் வரவிருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியானது கேரளா வண்டன்மேடு ஜமால் அவர்களின் பாடல் தொகுப்பில். பன்மொழி பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் டோல் தமாக்கா தோளில்.

0: அழகான பாடல்களை இசை வள்ளலாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் டோல் தமக்கதுள்.
1: கம்பா கம்பா ஏய் மரியாச்சி

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிர்

0: பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624 101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கேரளா வண்டல்மேடு ஜமால் அவர்களின் பாடல் தொகுப்பில்.

ஆட்டமோட வைக்கும் அதிரடி கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய டோல் தமக்கா டோல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மகேஸ்வரி.

தந்தை பண்பலை. பெருமை கொள்ளது நொறுபுளியைந்து

0: இனி உயிரெழுத்து படிக்கும் முன் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 96%

வீதம் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே.

அழகழகான பாடல்களை தொகுத்து அதற்கான அர்த்தங்களை பொழிப்புரையாய் இணைத்து தரும் இனிய நிகழ்ச்சியாக இப்பொழுது வருகிறது கோடை பண்பலையின் உயிரெழுத்து. நிகழ்ச்சியோடு மகேஸ்வரி. இன்றைய உயிரெழுத்து கேரள மாநிலம் வண்டன்மேடு ஜமால் அவர்களின் பாடல் தொகுப்பில் வலம் வர இருக்கிறது. சரி, கடிதத்தின் முகப்பிற்கு செல்வோமா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் என் ஜமால் முஹைதீன். கோடை பண்பலையில் தொடர்பு கொண்டது முதல் வண்டன்மேடு ஜமால் என்ற பெயரில் அறியப்படுகின்றேன். எங்கள் சொந்த ஊர் தேனி மாவட்டம் கம்பம். கேரளா வண்டன்மேட்டில் 4 தலைமுறைகளாக மளிகை மற்றும் ஏலக்காய் வியாபாரம் செய்து வருகின்றோம். என் மனைவி பெயர் ஷாஜிதா ஜமால், இல்லத்தரசியாக உள்ளார். எங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள், இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. மூத்த மகன் சதாம் உசேன் சென்னையில் ஒரு தனியார் விமான நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இளைய மகன் அகமது ஹரிஷ் வெளிநாட்டில் பணியாற்றி வருகின்றார். பண்பலை நிகழ்ச்சிகளை சோதனை ஒளிபரப்பு காலம் முதல் தொட்டே கேட்டு வருகின்றேன். பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கேற்றும் வருகின்றேன். அண்மையில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக பண்பலை வளாகம் வந்து நேரடியாக பங்கு பெற்றேன். பண்பலை உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக உறவுகளின் உன்னதங்களை தொகுத்து பொழிப்புரையுடன் எழுதி அனுப்பியுள்ளேன். ஒளிபரப்புவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வானொலி பெட்டியருகே காத்திருக்கிறேன் என்றும் சொல்லியுள்ளார் நம் நேயர். சரி, முதல் பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. எந்த ஒரு உயிரினமும் தாயில்லாமல் பிறப்பதில்லை. அப்படிப்பட்ட தாயின் தியாகத்தை வலியுறுத்தும் இந்த பாடலில் அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை.

மகாசக்தி, அந்த தாயில்லாமல் நான் இல்லை என்ற வரிகள் பாடலின் முழு கருத்தையும் விளக்கி விடுவது போல் ஒலிக்கும். கேட்டு பார்ப்போமா என்று சொல்லியிருக்கிறார். இதோ கேட்டு விடுவோமா?

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடை

0: அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ண தூரிகை.
2: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: நேரம் 3:11 இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. உறவுகளின் உன்னதங்கள் என்ற தலைப்பிட்டு பாடல்களை தொகுத்து அனுப்பி இருக்கிறார் கேரடா வண்டன்மேடு ஜமால். தாயை தொடர்ந்து தந்தைக்காக ஒரு பாடலையும் தெரிவு செய்திருக்கிறார் கேடி வில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து. தாயின் அன்பு, பாசம், நேசம், தியாகம் ஆகியவைகளை குறித்து நிறைய பாடல்கள் வந்திருக்கின்றன. தந்தையின் பாசத்தை, நேசத்தை குறித்து ஒரு சில பாடல்களே வந்துள்ளன. அப்படி வந்த பாடல்களில் தலை சிறந்த பாடலாக இந்த பாடல் இருக்கும் என கருதுகின்றேன். நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை என்பதை தந்தை உயிருடன் இருக்கும்போது பிள்ளைகள் ஏனோ உணர்வதில்லை.

அன்பின் வழியது உயர்நிலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 3:14. உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து மனைவிக்கான பாடலை தெரிவு செய்திருக்கிறார் நம் நேயர். இந்த பாடல் மனைவியின் மகத்துவத்தை உணர்த்துவதாக இருக்கும். மாலையிட்ட சொந்தம், முடிபோட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது என்ற வரிகளை உளப்பூர்வமாக உணர்ந்தால் பிரிவென்னும் நினைப்பே வராது என்ற அழகிய கருத்தை எளிதாக எடுத்துச் சென்ன பாடல் இந்த பாடல்.

0: சுகந்ததங்களை பாடல்களாய் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலின் 1:05 இன்றைய உயிரெழுத்து சொல்லும் நேரம். பிற்பகல் 3:20.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999-4396014.

0: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

கேரளா வண்டன்மேடு ஜமால் அவர்கள் அடுத்ததாக சகோதரர்களுக்கான பாடலை தொகுத்து அனுப்பியிருக்கார். சகோதர பாசங்களை வலியுறுத்தி நிறைய பாடல்கள் வந்திருந்தாலும் இந்த பாடல் சற்று வித்தியாசமானது. நடிகர் எஸ்வி ரங்காராவ் அவர்கள் மூத்த அண்ணனாகவும் மற்ற நடிகர்கள் மூன்று தம்பிகளாகவும் நடித்திருப்பார்கள். தமிழில் அபூர்வமாக ஒரு சில பாடல்கள் பாடியுள்ள பாடகர் கண்டசாலா அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா என்ற வரிகள் கதையுடன் ஒன்றிப்போய் ஒலிக்கும்.

நேரம் 3:26 இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. வதன்மடு ஜமால் அவர்கள் அடுத்ததாக தங்கைக்கான பாடலை தெரிவு செய்திருக்கிறார். தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து. ஒரு அண்ணன் தனது தங்கையை மஞ்சள் நிலவுடன் ஒப்பிட்டு, அதுவும் தங்க ரதத்தில் பவனி வருவதாக கற்பனை செய்து பாடியிருப்பார். இந்த பாடலை மறைந்த பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடியிருப்பார். அவருக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த பாடலும் இந்த பாடல் என்று சொல்லியிருக்கிறார் நேயர். இதோ அந்த பாடல்.

அன்பு நேயர்களே, உயிரெழுத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல் தொகுப்பும் இடம்பெற வேண்டுமா? எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624101 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேரள வண்டன்மேடு ஜமால் அவர்கள் அண்ணனுக்காக ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறார். பாடல்கள் மட்டும்தானா, ஏன் அண்ணனுக்கு பாடல் இல்லையா என்ற ஆதங்கத்தை போக்க இது ஒரு அண்ணன் பாடல். அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை தீபமாக இருப்பதாக பாடியிருப்பார். ஏனென்றால் கோயில் என ஒன்று இருந்தால் தீபம் இல்லாமல் இருக்காது. அண்ணனும் தங்கையும் அப்படி இருப்போம் என்பதாக பொருள் கொண்ட பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும்.

0: உறவுகளின் உன்னதங்களை பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. சொல்லும் நேரம் 3:36.
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
2: இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
8: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

அன்பலை சொல்லும் நேரம் 3:41 இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. ஜமால் அவர்களின் அடுத்த தெரிவு மச்சானுக்காக பாடலை தெரிவு செஞ்சிருக்காங்க. ஏக்கத்துடன் நாயகி மச்சான பார்த்தீங்களா மலவாள தோப்புக்களை என ஏங்கி தவிக்கும் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும். பாடகி எஸ் ஜானகி அவர்களின் தேன் சிந்தும் குரலில் பாடல் ஒலிக்கும். இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் வெளிவந்த முதல் படத்தின் துள்ளலான பாடல், பட்டி தொட்டி எங்கும் பரப்பிய பாடல் இந்த பாடல். இதோ நாமும் கேட்போமா?

இசை ஞானியின் இசையில் நமனம் குதூகலித்த நேரம் பிற்பகல் 3:46. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்காக பாடும் பாடலை தெரிவு செய்திருக்கிறார் நேயர். தனது கணவரை மன்னனாக பாவித்து மனைவி பாடும் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும். தன் மன்னருக்கு மல்லிகை மனம் மயக்கம் தரும். அப்படிப்பட்ட மல்லிகை மலரை தலை நிறைய சூடி நாயகி பாடி நடித்திருப்பார். பாடகி வாணிஜெயராம் அவர்களுக்கு புகழ் சேர்த்த பாடல்களில் இந்த பாடல் முதன்மையான பாடலும் கூட.

மனைவி தன்னுடைய கணவருக்காக பாடும் பாடலை தெரிவு செய்திருக்கிறார் நேயர். தனது கணவரை மன்னனாக பாவித்து மனைவி பாடும் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும். தன் மன்னருக்கு மல்லிகை மனம் மயக்கம் தரும். அப்படிப்பட்ட மல்லிகை மலரை தலை நிறைய சூடி நாயகி பாடி நடித்திருப்பார். பாடகி வாணிஜெயராம் அவர்களுக்கு புகழ் சேர்த்த பாடல்களில் இந்த பாடல் முதன்மையான பாடலும் கூட.

உறவுகளின் உன்னத பாடல்கள் அப்படின்னு சொல்லியாச்சு, எல்லா பாட்டும் வந்துச்சு, இந்த தாய்மாமன் பாட்டு இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் அந்த பாடல் தாங்க. அந்த பாடல் இல்லாம உறவா? தாய்மாமன் என்றால் சீர் இல்லாமலா? அதுதான் இந்த தாய்மாமன் தன் தங்கை பிள்ளைக்கு சீர் கொண்டு வரும் சிறப்பை வர்ணித்து பாடும் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும். வெள்ளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும்னு தங்கத்துல சங்கு செஞ்சு வாராண்டி தாய்மாமன் என்ற வரிகள் தாய்மாமனின் தாராள குணத்தை எடுத்து கூறுவதாக இருக்கும்.

0: மனம் பரப்பிய பாடல் நம் மனதை மயக்கிச் சென்ற நேரம் 3:50.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

சின்னமனம் காதனை விழாவுக்கு சென்று வந்த நேரம் 3:57. மாமன் வந்தாச்சுன்னா அடுத்ததா அத்தை தானங்க. ஆனா என்ன, அத்தைக்கு கொஞ்ச நேரம்தான் பாடல் கேட்க முடியும். கற்பகம் திரைப்படத்திலிருந்து பாடலை தெரிவு செஞ்சிருக்காரு. தாயின் உறவு எவ்வளவு உன்னதமானதோ அதே போல அத்தையின் உறவும் உன்னதமான சொந்தங்களில் ஒன்று. அதனால்தான் இந்த அத்தை தன் மடியை மெத்தையாக்கி மருமக பிள்ளையை தாளாட்டுகிறாள் போலும் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில உன்னத உறவுகள் ரொம்ப அருமையான பாடல்களை அதற்கான விளக்கத்தோட தொகுத்து அனுப்பி இருந்தாரு ஈரோடு கேரளா வண்டன்மேடு ஜமால். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறது கோடி பண்புலின் 1.5. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியில் விடை பெறுகிறேன். மகேஸ்வரி.

புள்ளி 5 அணில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸின் வண்ண தூரிகையில் கலக்கல் கேள்வி. ரசிக்கு முன் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் கூறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கல்லூரி விடுதிகளில்

தரமற்ற உணவு வழங்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
7: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: நேர்கள் எல்லாரையும் நம்ம கோடை பண்பலையின் கலக்கல் கேள்வி நிகழ்ச்சியில கலந்துக்க வாங்கன்னு அன்போட இப்ப கேட்டுக்கிறோம். கலக்கல் புயலாக மாமா ஜாண்டி பிரிட்டோவும், கான தென்றலாக மாப்பிள்ள பி ரவிச்சந்திரனும் நம்மளை சந்திக்க வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட கலக்கல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வரலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள், முதல் முறையாக பேசுறவங்களுக்கு 24 24 24 கூட சொல்லிடலாம், 24 24 24. மகளிருக்கு 24 24 29. வழக்கமான நேய சொந்தங்களுக்கு 24 24 26. இன்னொரு எண் கூட இருக்கு, 290 333. மறக்காம சொன்ன தொலைபேசி எண்களுக்கு முன்னாடி 0 4 5 4 2 சேர்த்துக்கணும்.

0: பாட்டு முடிஞ்சு வச்சு மாமா, குதிரையில இருந்து கீழே இறங்கி
1: மாப்பிள்ள குதிரையில ஏத்தி விட்டாங்க. ஆனா இறக்கி விடுறதுக்கு ஒரு வயலும் வரல. நல்லவள் நீ வந்த மாப்பிள
0: குதிச்சிட வேண்டியதான்.
1: குதிச்சா குதிரைக்கு என்ன ஆறுது?
0: இல்ல தெரிச்சிருவேன்.
1: ஆமா ஆமா மாப்பிள, கை தாங்கல மாமா இறக்கி
0: விடுறது. அது ஹா ஹா நிக்கது நிக்கது நிக்கது நிக்கது மாமா, இறக்கு மெல்ல அப்படி ஒரு கால கீழே இறக்கி.
1: என்ன அவளுக்கு குதிரை ஓடுது?
0: உன்னை எப்படா இறக்கி விடணும்னு அது இருந்திருக்கு.
1: இந்த ஓட்டம் ஓடுது மாப்பிள. சரி சரி சரி.
0: என்ன என்ன குதிரையில இந்த பக்கம்
1: மாப்பிள? இந்த குதிரையில ஏறுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை
0: இருக்கு. சொல்லு மாமா.
1: மாப்பிள ஒக்கா வந்து வெங்காயம் வாங்கிட்டு சொன்னான்.
0: சரி கடையில போய்.
1: ஆமா நான் ஏதோ ஒரு ஓசனிலே போய் பெருங்காயத்தை வாங்கி கொண்டு கொடுத்துட்டேன்.
0: என்ன மாமா இப்படி செய்யற? வெங்காயத்தை வாங்கி அதை எப்படி என்ன இதெல்லாம்? சரி எவ்வளவு யோசனையா இருந்தாலும் வெங்காயத்துக்கு பதிலா ஒரு ஆள் பெருங்காயத்தை வாங்குவாங்களா
1: மாப்பிள? அதான் ஓசனன்னு சொல்றேன்ல, ஏதோ ஒரு மாதிரி ஓசிக்க போனேன் மாப்பிள.
0: சரி கடைக்காரர் ஏதாவது
1: அந்த கதையை கேட்கல. இப்ப வெங்காயம் வாங்கலாம் பெருங்காயம் வாங்கி வீட்டுக்கு ஓசி உபயோகப்படுத்தான் போகுது. ஆனா 2 கிலோ பெருங்காயம் வாங்கிட்டு போயிட்டோம்ல.
0: 2 கிலோ வெங்காயத்துக்கு பதிலா
1: 2 கிலோ பெருங்காயம். அப்பயும் கடைக்காரன் சொன்னியா? யோ எதுக்கு எவ்வளவு அப்படி? ஏய் நீ பேசாத, வாங்குறவன் நானு. கஸ்டமர் கேட்கறத நீ கஷ்டப்படாம தரணும். அப்படியா கொண்டு போயா அப்படின்னு ஒரு 1/2 கிலோ சேர்த்து போட்டேன்.
0: 2.5 கிலோ
1: பெருங்காயம் மாப்பிள
0: வீட்டுக்கு போனேன்.
1: போய் கொடுத்த உடனே நான் என்ன உன்ன சொன்னேன்? பெருங்காயம் வாங்கி சொன்னேன். ஏய் வெங்காயம் வாங்கி சொன்னியா வெங்காயம் அப்படின்னா? வெங்காயம் வாங்கி சொன்னியா? நேக்கு ஏதோ ஒரு ஓசையில் வாங்கி. சரி பரவாயில்லம்மா, பெண்ணை யூஸ் ஆகாதான், இது யூஸ் ஆகி முடியிறதுக்கு 10 வருஷம் ஆகும். சரியா
0: 2.5 கிலோ
1: 2.5 கிலோ பெருங்காயம் அதனால செய்யற கொண்டு வித்துட்டு வானா கடையில் கடைக்காரன் இப்ப கேட்டேன். ஏயா நான் சொன்னதுக்கு வேணாம்னு சொல்லல, எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப மாப்பிள டெய்லி இந்த குதிரையில ஏற முடியாது, ஒவ்வொரு வீடா போய் பெருங்காயம் வித்துட்டு இருக்கேன் மாப்பிள, பெருங்காயம் வித்துட்டு இருக்கேன்.
0: இதை விற்கிறதுக்கு
1: சில இடங்கள்ல குதிரை நிக்காது. அதோட போய்
0: கேரு 5 வருஷம் ஆகுனா?
1: ஆமாப்ல
0: 5 தண்ணி இல்லாம போயிருவோமா?
1: அது என்ன 5 வருஷம் இந்த குதிரைக்கு செலவழிக்கணும்? அத ஓசி
0: அதை பாரு. அதனால நீ என்ன செய்யறேன்னா, இனிமேலாவது அக்கா சொல்றத நல்லா கேட்டுட்டு
1: பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு போறேன்.
0: அதை செய்யமா?
1: ஆமாப்ல. அதனால இந்த பிரச்சனைக்கு இன்னொரு காரணம் இருக்கு.
0: என்ன காரணம்?
1: ஏன்பா அப்படி ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே, வெங்காயத்துக்கு பெருங்காயத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா அதே என்ன பூராத்தி வித்துக்கு
0: வந்துட்டான்.
1: நீதி தோய் மாப்பிள, வெங்காயத்துக்கு பெருங்காயத்துக்கு என்ன வித்தியாசம்?
0: எனக்கு ஒரு சந்தேகம்.
1: என்னது?
0: இந்த கருவாட்டு குழம்புல பெருங்காயம்
1: மாதிரியா? சரி புரியா.
0: சரி கேப்போம்.
1: நீ வேற இருக்கிற பிரச்சனை.
0: வாங்க வாங்க. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் மாமா. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிதா சாம்பலை கோவிந்த சாமிங்க.
1: நல்லா இருக்கீரா?
2: கோழியை முட்டையிலிருந்து வருவது குஞ்சு, கோடை பண்பலையில் இருந்து வருவது 100.5ங்க.
1: படபடக்குது என் நெஞ்சு.
0: சரி
1: சொல்லுங்க
2: மாமா. என்னங்க மாமா எங்க அக்கா போட்டு ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? என்னங்க மாமா கஞ்சி இது வருமா கடைசி காலத்துல? அதாவது
1: நீ நல்லா ஒரு விஷயம் யோசிக்கணும். அதான் குறை சொல்லல, நடந்ததை நடந்தவாறு சொல்றது. சரியா?
0: வெங்காயத்துக்கு பதிலா பெருங்காயத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு.
1: ஆமா, அதனால என் இதயத்துல பெருங்காயம் ஏற்பட்டு போச்சு.
0: இப்ப சொல்லுங்க,
1: வெங்காயத்துக்கும் பெருங்காயத்துக்கும் என்ன வித்தியாசம்?
2: சின்ன வெங்காயம் இருக்குதுங்க.
1: சின்ன பெருங்காயம் இல்ல,
0: கிடையாது.
2: நாட்டு வெங்காயம்
1: ஆரம்பிச்சுட்டுக்காரு. நீ 6 மணி வரைக்கும் என்னன்னு நடக்க போதும். சரி அடுத்த ஆண்டு வாரு.
0: வணக்கங்க.
2: ஹலோ.
0: யாருங்க?
2: நான் தேனி மாவட்டம் பெரியோள வட்டம் ஜெயமங்கலத்துல இருந்து மணிமுத்து பேசுறேன் மாமா. பங்காளிக்கு மாமாவுக்கு வணக்கம்.
1: ஜெயமங்கலம் மணிமுத்து.
2: முத்துவேல்
1: இருப்பாரு, அவர் கேட்டா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, வெங்காயமும் பெருங்காயம் வித்தியாசம் என்ன?
2: சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கு.

0: பெருங்காயத்தை வச்சு நீ சேர்ல கருவாடு குழம்பு பொறியா?
1: இல்ல
0: முயற்சி பண்ணுவோம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: 70+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.
8: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
9: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9966552399.
11: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
13: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
14: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
15: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
14: எப்படிமா?
15: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
14: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
16: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
17: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
18: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்
19: அனில் பாஸ்தா,
18: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
19: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
18: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை,
19: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
13: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: பெரிய விஷயம்
1: புதுசா
0: காரணமே இல்லாம கவலையா உட்கார்ந்து சமைச்சிருந்தா எங்க கிச்சன்ல.
1: சரி,
0: என்னம்மா சமைக்கிற சமைக்கிற கொஞ்சம் சிரிச்ச உமா சமைச்சேன்னா சோறு தீங்க எல்லாம் இருக்கேன், கஞ்சி குடிக்க என்ன டேஸ்டா இருக்குண்டே. ஆஹா, உங்களுக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கை குட்டையாயிருச்சுண்ணா.
1: ஓ, அதனால கவலையா இருக்கு.
0: ஆமா ஆமா, ஆனா
1: இது புதுமையா இருக்கே.
0: நான் கேட்டேன், அது எப்படி உலகத்துல நடக்காத ஒரு விஷயம் கை குட்டையாகுன்னு? முன்னாடி எல்லாம் நான் குனிஞ்சு என் பெருவரில் தொடுவேன், கால் பெருவரில.
1: ஓஹோ,
0: இப்ப நான் குனிஞ்சு தொட முடியல. ஏம்மா கை குட்டையாகல, நீ குண்டமாயிட்ட, தொப்பையாயி போச்சு.
1: அதனால குனிய முடியல,
0: அதனால குனிய முடியல அப்படின்னு சொன்னேன் மாப்பிள. தொப்பையை பத்தி பேசுற மூஞ்சியை பாருனா மாப்பிள.
1: ஓ, அதுதான் இந்த கவலை.
0: அது ஒரு வாரமா கவலையாக்கு மாப்பிள,
1: உறுத்தலா இருக்கு.
0: எப்படியா தொப்பையை குறைக்கணும் மாப்பிள்ள? அது பெருங்காய.

0: பரமேஸ்வரி சொல்லுங்க.
1: வெங்காய போண்டா
2: கிடையாது,
0: வெங்காயத்தை தோலை உரிக்கலாம்,
1: பெருங்காயத்துல
0: தோலை உரிக்க
1: உரிக்க முடியாது, தோலை கிடையாது.
0: தூள் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அப்பா சூப்பரியா.
1: தூள் வெங்காயம்
0: கிடையாது, வெங்காயம்
1: மண்டி,
0: மண்டி மண்டி
1: பெருங்காயம்
0: ரெண்டரை கிலோவே தாங்க முன்னாள் மண்டி போட்டு எப்படி இருக்கு மாப்பிள்ள, நம்மள அடுத்த ஆண்டு வர மாப்பிள்ள பத்து கிராமா வித்து நான் என்னையும் முடிக்க
1: பதறது.
0: வணக்கங்க,
3: எங்கள் பாசமிகு மாமா அவர்களுக்கு மாலை வணக்கம். எங்கள் அன்புக்குரிய பங்காளி அவர்களுக்கு குட்
0: ஈவினிங்.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவங்கையா.
0: சிவா சொல்லுங்க மாப்பிள்ள.
3: வித்தியாசம் என்னங்க ஐயா,
0: வெங்காயத்துக்கும் பெருங்காயத்துக்கும் என்ன வித்தியாசம்?
3: சாம்பார் வெங்காயம் இருக்கு,
0: சாம்பார் வெங்காயம்,
1: வெங்காய சாம்பார்,
0: வெங்காய சாம்பார்,
1: பெருங்காய சாம்பார்.
3: ஆமா, வெங்காயத்தாள் எவ்வளவுன்னு கேக்கலாம்.
1: வெங்காயம்,
3: வெங்காயத்தாள் மேல தாள் வருதல்.
0: வெங்காயப்பட்டி ஊர் இருக்கு,
1: பெருங்காயப்பட்டின்னு ஒரு ஊரு கிடையாது.
0: சரிங்க சரிங்க.
3: அப்புறம் என்னமா நடுமண்டல பெருங்காயமா இருக்குன்னு
1: உங்களை பார்த்து கேக்கலாம்.
0: என்னங்க நடுமண்டல பெரு வெங்காயமா, சூப்பருங்க. இன்னும் யாரோ ஒருத்தர் வர அவளையும் பாத்துட்டு போய்க்கே இருப்பா அடுத்த ஆண்டு வாரு. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: யாருங்க
1: தங்கச்சி?
4: முத்துமாரி சார்.
0: எந்த ஊர் முத்துமாரி?
4: கோயில்பட்டி,
0: தூத்துக்குடி மாவட்டம்.
4: கோயில்பட்டியா,
0: முத்துமாரி அம்மனுக்கு சொல்லுங்க.
4: வெங்காய
0: வெங்காய சாம்பார்,
1: அடுத்து
4: பெருங்காயம் ரசத்துல போடலாம், சாம்பார்ல போடுவாங்க.
0: ஆமா, இன்னைக்கு கருவாட்டு கொம்புல போடணும்னு சொல்றாங்க மாப்பிள்ள.
1: ஆனா வெங்காயம்
4: நல்லா இருக்காது சார்,
0: சமய டேஸ்ட் மாதிரி
1: பாத்தீங்களா?
0: ஏன் மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணி இத்தனை நாட்கள்ல நீயும் நானும்
1: சரி
0: டேஸ்டா சாப்பிட்டதா ஒரு சரித்திருக்கான் மாப்பிள்ள.
1: இல்ல மாமா, அது வந்து அதாவது கல்யாணம் என்னைக்கு முடிஞ்சோ,
0: ஆமா ஆமா,
1: அன்னைக்கு மத்தியானத்துல இருந்தே அப்படி
0: மாப்பிள்ள, கொடுத்ததும் சரியில்லை எடுத்ததும் சரியில்லை.
1: என்ன இருமா,
0: அடுத்த வாரம் வானொலி தலைப்பு
1: எடுத்து எழுதிக்கிறேன்.
0: கொடுத்ததும் சரியில்லை எடுத்ததும் சரி. ஏன் மாப்பிள்ள, இப்ப யாரு இது காரணம்? கரூர் வெங்கமேடு உலகநாதன்,
1: இவர் தான் எழுதி
0: மணி மாஸ்டர், நெரூர் தாமோதரன். அவங்க அந்த தில்லான மோகனம்பாலன் சொன்ன மாதிரி அவங்க ஒரு குரூப்பா தானே தெரிறாங்க,
1: அவங்க எழுதியிருப்பாங்க.
0: ஆமா ஆமாப்ள
1: சொல்லுங்க.
0: வெங்காயத்தை உரிக்க உரிக்க கண்ணீர் வரும்,
1: பெருங்காயத்தை உரிக்க உரிக்க கண்ணீர் வரும்.
0: வெங்காயத்தை வெங்காய நாத்து இடுவாங்க,
1: பெருங்காயத்துக்கு நாத்து
0: அடிபட்டுச்சே பெருங்காயமா
1: அப்படின்னு வெங்காயமான்னு கேட்க மாட்டேன்.
0: வெங்காய தோசை சொல்லிட்டாங்க, கூட்டு பெருங்காயம், பல்லாரி வெங்காயம் இருக்கு,
1: பல்லாரி பெருங்காயம்
0: இல்லை மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான்.
1: இல்ல மாமா, எனக்கு ஒண்ணு இருக்கு, நான் ஒண்ணு சொல்லவா?
0: சொல்லு சொல்லு.
1: இந்த பெருங்காயத்தை தண்ணியில கலந்து குடிக்கலாம்
0: மாப்பிள்ள. இந்த விஷயம் சொல்லவே இல்லை, நீங்க பெப்பர் போட குடிப்பாங்க
1: அது இல்ல
0: அப்படியா?

0: அக்கமக. ஐயப்பா, என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கமக டாய்?
2: அண்ணனோட அக்கமக. அவன் நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்.
2: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து வந்தா.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புஜன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
5: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிக்கல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
4: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
12: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
0: பரவச

0: உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
3: வாழ்க்கை
4: எப்படி சிக்கி இருக்க
3: மறுபடி சொல்லவா வேணாமா?
4: இல்ல வேண்டாம், ஏன்னு கேளு.
3: விரட்டி வந்து சட்டை கிழிச்சு
4: அது இருக்கேட்டேன். சட்டை கிழிஞ்சது ஒரு பக்கம், நீ கண்ணீர்ல நினைஞ்சிட்டியா? ஏன் இப்படி தொப்ப தொப்பையா நினைஞ்சு
3: திரும்ப என தொப்பைய ஞாபகப்படுத்துற?
4: இல்ல மாமா, முழுசா நினைஞ்சிட்டியா?
3: முழுக்க நினைஞ்சிட்டேன்.
4: ஏன் முழுக்க நினைஞ்ச?
3: பெருமாள் மலை வரைக்கும் போனேன்
4: மாப்ள. ஏன் அங்க போன?
3: பெருங்காயம் விக்கித்தான்.
4: இன்னும் நீ அதை
3: வித்துக்கிட்டு
4: ஐயோ.
3: போகும்போதே சொன்னாங்க மழை வர போனாங்க. பரவாயில்ல, மலைக்கு போறேன், மழை வந்தா என்ன?
4: ஓ, அங்கேயே எல்லா இடத்துலயும் இப்ப நீ கவிதை தான் பேச.
3: நனைஞ்சு வரும்போது சில்வர் கேஸ் இல்ல, மாப்பிள டீ குடிச்சிருந்தேன். என்ன மாமா நனைஞ்சு வந்திருக்கேன்னு? மலைக்கு போனேன், மழை வந்துருச்சு. மலைக்கு மழைக்கு என்ன வித்தியாசம் மாப்பிள்ள? நீ டீ கிளாஸ் வச்சு கிளம்பிட்டேன்.
4: அதாவது மலைக்கும்
3: மழைக்கும்
4: மழைக்கும்
3: யாருப்பா வரா?
4: இந்த கேட்டுருவோம்.
3: அதுக்கு முதல்ல இந்த பெருங்காயத்துல ஒரு ரசம் வைக்கலாமா?
4: ரசத்துல போடலாம்.
3: சூப்பர் சூப்பர்.
4: கருவாடுல போடக்கூடாது.
3: சரி சரி.
0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம்
5: அனில் பாஸ்தா.
6: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
10: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: விவரங்களுக்கு 9524936156.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
10: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை
5: இணைந்து வழங்கியோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
13: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: என்ன பலத்த யோசனையோட இருக்க?
3: இல்லமா.

0: இந்த பெருங்காயத்தை விற்கணும்னா இதோட ஏதாவது ஒரு இலவசமா ஒரு பொருளைத்தான் அது ஓசி என வர மாட்டேங்குது.
1: இல்ல நீ
0: நினைக்கிறதுனால இந்த பெருங்காயத்தை விற்கிறதுக்கு ஒரு வாசகம்.
1: ஓ, வாசகம்,
0: வாசகத்தோட விற்கிறோம்.
1: நீ என்ன சொன்னாலும் பெருங்காயம் விற்கிற மாதிரி எனக்கு தெரியலமா.
0: மாப்பிள்ள நல்லா கேடுங்க, அது மாதிரி எழுதி ஒட்டுறோம்.
1: ஓ, எப்படி?
0: ஆமா, மனைவியிடம் நல்ல பெயர் வாங்க, பெருங்காயம் வாங்க வாங்க.
1: பெருங்காய கம்பெனி கூட இதை யோசிச்சிருக்க மாட்டேன். இன்னொருத்தரம் சொல்ல,
0: மனைவியிடம் நல்ல பெயர் வாங்க, பெருங்காயம் வாங்க வாங்க. உடனே நீ எழுது, அழகா ஓவியம் வரைவேன்.
1: ஒட்டிடுறோம்.
0: இப்ப மலைக்கு மழைக்கு என்ன வித்தியாசம் வாங்க
1: கேக்கலாம். வாங்க, வணக்கங்க.
0: வாங்க,
2: சகோதரர் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். சகோதரி யாரு?
2: கரூர் மாவட்டம் பேசுறேங்க.
0: அவங்க வித்து கொடுத்துருவாங்க.
1: அப்படியா?
0: அப்பயும் அவங்க விற்க மாட்டாங்க. எங்க மாமாட்ட கொடுத்து
1: அவர்
0: தாமோதரா தாமோதரா வித்துட்டு வா தாமோதரா சொல்லுவாங்க
1: அப்படின்னு.
0: சரி, விஷயத்துக்கு வாங்க.
1: மழைக்கு
0: மழைக்கும் மலைக்கும் என்ன வித்தியாசம்?
2: அப்படிங்களா? மழை நீர்,
0: மழை நீர் உயிர் நீர். மலை பழனி மலை,
1: வெள்ளமலை,
0: சேர்த்தது மிங்கிள் பண்ணி தராங்க.
1: நல்லா இருக்கு.
0: சூப்பர் தங்கச்சி. அடுத்த ஆண்டு பாக்குறாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: குளித்தலையில் இருந்து
2: வீட்டுக்கு
0: போனா என்ன நடக்க போதோ தெரியல. ஏன் மாப்பிள்ள, இன்னொரு விஷயம் தெரியுமா?
1: என்ன,
0: வீட்டுல இப்பதான் புதுசா ஒரு கைசரை மாட்டி விட்டுருக்காங்க.
1: என்னது?
0: சுடுதண்ணி போடுறது.
1: ஓஹோ,
0: அது வழியா ஊத்தி விட்டுற போறான்.
1: அதான்.
0: சரி, அடுத்தா சொல்லுங்க சொல்லுங்க விஷயத்து வாங்க.
2: வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யாருங்க?
3: ஏ மச்சான், என்ன புள்ள, சால கடந்துடுவோம், சந்தை பேட்டை தாண்டிடுவோம், ஓட கடந்துடுவோம், நம்ம ஓடி போவோம் மாமா ரெங்கு ஒளிக்கு. மாமா தமிழ் சோழ கணேசன் பேசுறோம்மா.
0: ஓடி போவோம். கடைசி எந்த ஊர் சொன்னீங்க?
1: ரெங்கோனுக்கு.
0: ரெங்கோனுக்கு? சரி சரி சரி, சொல்லுங்க
3: மாமா. மாமா காலையில பங்காளி நல்லா இருக்கலாம்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லுங்க பங்க, சொல்லுங்க பங்க.
3: ரொம்ப நாள் ஆயி போச்சு. காலையில எங்க குருசாமி போன் பண்ணாரு. வைகாசி விசாகமியா பழனி மலைக்கு போயிட்டு வந்தாலும்
1: அப்படின்னாரு.
3: போயிடலாங்க அப்படின்னு. அப்புறமா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, கொத்தனாரு. அவர் வந்து சித்தாள சொல்றாரு, யோ
0: பெருமாமலை திரும்ப கிளம்பி மலமலன்னு கிளம்பி அந்த வெங்காயத்தை விதிக்கிறோம். பெருங்காயத்தை
1: விக்கிறோம்.
4: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
9: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
8: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
9: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வணக்கம்
4: மலைக்கும்
3: மழைக்கும் என்ன வித்தியாசம்?
5: நாலு மலை இருக்கு.
3: என்ன மலை?
5: ஆலங்கட்டி மலை.
3: ஆலங்கட்டி மழை, சூப்பர்.
4: அடுத்து
5: மேற்கு தொடர்ச்சி மலை
3: இருக்கு.
5: உடுமல்பேட்டை பக்கத்துல வந்து
3: மலையாண்டிப்பட்டி.
4: மலையாண்டிப்பட்டி,
5: ஆமா. அப்புறம் மலை வந்து எத்தனை சென்டிமீட்டர் நம்ம சொல்லுவோம்? 2 சென்டிமீட்டர்,
3: 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் மலை பெஞ்சிருக்கு.
4: மலைய வந்து சொல்ல
3: முடியும். ஆமா,
4: கவிதை கவிதை சூப்பர்.
3: எப்படி எப்படி பயன்படுத்திக்கீங்க? பயன்படுத்த ஆர்வம். வணக்கம், வாங்க.
6: வணக்கம். கட வீதி கலகலக்கு கலக்க பண்ண துரிகை நிகழ்ச்சி வருது. சனிக்கிழமை 4 மணி ஆனாக்க மாமா வித்தியாசம் கேக்குறாரு. கொடையப்ப முல்லதான் குடிச்சு மாமாவின் கேள்விக்கு தான் பதில சொல்ல கரூர் மானவாடி பெருமாள் பட்டி மணிவேல் தானே வந்து
3: இருக்கேன்.
4: எழுதிட்டார்.
3: சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர், நல்லா பாடுங்க. நாங்க இப்ப என்ன செய்யற மாப்பிள, நாம ஒரு பாட்டு போடுமா?
4: இல்ல
3: வேணாம்.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: உடனே நான் மாமரத்தை காமிச்சு மாமா இது மாம்பழம் அப்படின்னு உடனே நீங்க மாம்பழத்தை பறிச்சு கொடுப்பீங்க. அப்புறம் உடனே நீங்க

0: கொய்யா பழத்தை காமிச்சு, கொய்யா மரத்தை காமிச்சு, இது கொய்யா பழம்டா அப்படின்னீங்க.
1: சரி,
0: நான் அதை பறிச்சு கொடுப்பேன். இப்படி பழங்கதைகளை பேசி எவ்வளவு நாளாச்சு மாமா.
1: அப்ப இவர் என்ன பண்ணார்? ஒரு நாள் பலாப்பழத்தை கொண்டு வந்தாரு, ஏண்ட கொடுத்து நீங்க தான் மாமா பழம் பெரும் அறிவிப்பாளர் அப்படின்னாரு.
2: பழம் பெரும் அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா?
1: இப்ப சொல்லுங்க மாப்பிள.
0: மாமா, மலைக்கும் மலைக்கும்.
1: ஆமா,
0: மலைய பார்த்து நாம மலைக்கலாமா? நம்மளை பார்த்து மலை மலைக்காது
2: மாமா.
1: ஒரு கவிதையா வந்திருக்கு. காரணம் ஆறுனா, கரூர் ராயனூர் வசந்தம் நகர் முதல் தெரு சாகுல் அமீது
2: என்ன சொல்லிருக்க?
1: நிறைய சொல்லிருக்காரு, மக்கள் நிறைய சொல்லிட்டாங்க. என்ன சாரல் மழை, அடைமழை, புயல் மழை, இன்னும் மூணு நாளைக்கு மழை வெயின் சொல்லுவாங்க.
2: ஓ, இன்னும் மூணு நாளைக்கு மழை இருக்கும்.
1: மலை தோட்டம், இமயமலை, நீலமலை, திருடன், தங்கமலை, ரகசியம், இவ்வளவுலாம் சொன்னாங்க. ஆனா இன்னொன்னு தெரியும்
2: என்ன,
1: இந்த மலை இருக்குல்ல உச்சி மலை,
2: ஆமா,
1: அந்த மலை பகுதியில் நிறைய காய்ச்சுவாங்க தைலம்டா, தைலம்.
2: ஓ, அதுவா?

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.

0: என்ன மாப்ளா?
1: என்ன மாமா, இப்பதான் தகவல் வந்துச்சு, நேத்து சாயந்தரத்துல இருந்து நீ வீட்டுக்கு போலயா? அப்படியே தெரு தெருவா சுத்தி
0: பொழுதுக்கு மல்லு கட்டிக்கே இருந்தா குடும்பம் எப்படி உருப்படும்?
1: இல்ல அது இருக்கிறதா? அதுக்காக நீ நேத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு போகாம இருக்கிறதுல
0: சண்டை வந்துடும் சகசந்தான், சமாதானம் அது சகசந்தான்.
1: சரி,
0: நேத்து பேசிக்கே இருந்தா அப்படி வாக்குவாதம் முத்தி இங்க பாருங்க, இப்படியே பேசிக்கே இருந்தீங்க, நான் ஒரு மாசம் எங்க அம்மாவோட போயிருந்தா.

0: அப்படி உருப்புடா
1: இல்ல அது இருக்கிறதா?
0: ஆமா,
1: அதுக்காக நீ நேத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு போகாம இருக்கிறதுல
0: சண்டை வந்துடுறது சகசந்தான், அப்புறம் சமாதானம் வர அது சகசந்தான்.
1: சரி,
0: நேத்து பேசிக்கே இருந்தா அப்படி வாக்குவாதம் முத்தி இங்க பாருங்க, இப்படியே பேசிக்கே இருந்தீங்க, நான் ஒரு மாசம் எங்க அம்மாவோட போயிருந்தா இங்க பாருமா, சண்டை போற நேரத்துல சந்தோஷமா விஷயத்தை சொல்லாதமான வெளியே போய் அப்படின்னா
1: அப்ப கோவிச்சுக்கிட்டு வந்து.
0: ஆமாப்ள,
1: எங்க படுத்து கிடந்தமாமா?
0: ஆமாப்ள, சில நேரங்களில் சாலையோரம், சில நேரங்களில் சோலையோரம்.
1: மறுபடியும் கவிதையா?
0: ஆமாப்ள,
1: என்னமாமா
0: இந்த பாட்டு நான் தான்
1: எழுதுனேன். என்ன பாட்டு?
0: சாலையோரம் சோலை ஒன்றுவா.
1: இது எத்தனை மணிக்கு எழுதுனேன்?
0: மாப்ள, இது எழுதி பல ஆண்டுகள் ஆகி போச்சு. ஆனா நேத்து தான் அது ஞாபகம் வந்துச்சு.
1: ஓ அப்படியா?
0: மறுபடியும் ரிபீட் பண்ணிட்டேன்.
1: இந்த வடிவப்பட்டிக்காரர் இருக்காரு.
0: ஆமா, ஊருக்குள்ள இல்ல நினைக்கிறேன்.
1: இல்ல, அதனால நீ என்ன வேணாலும் சொல்லிக்கப்ப.
0: நான் வீட்டுக்கு திரும்ப போய் இங்க வருமா, நான் கொஞ்ச நாள் சாலையில படுத்திருந்தேன், கொஞ்ச நேரம் சோலையில் படுத்திருந்தேன்.
1: சரி,
0: சாலைக்கும் சோலைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? உங்களோட சண்டையே போட மாட்டேன்னு சொல்ல
1: அப்படின்னு சொல்ல போற?
0: ஆமா,
1: இங்க அதனால நீ மிகப்பெரிய விபரீத விளைவுகளை எல்லாம் சந்திக்க.
0: அப்ப நம்ம மக்கள்கிட்ட கேட்டுருவோம்,
1: இங்க கேட்டுருவோம்,
0: வாங்க
1: இவங்க தான் எதனாலும் பொறுத்துக்கிறோம்.
0: ஆமா ஆமா.
2: ஹலோ,
0: வணக்கம்.
1: யாருங்க?
2: வணக்கம் மாமா, பங்காளிக்கு மாமாவுக்கு வணக்கம்.
0: யாரு, எந்த ஊர் யாரு?
2: நம்ம பக்கத்துல வத்தல கூண்டுல இருந்து
0: விராலிப்பட்டி. ஆமா
1: இருக்கு.
0: சத்தியமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க மாப்பிள்ள.
2: கால்நடை வளர்ப்பாளர்.
0: வா, நல்லா வளருங்க, சந்தோஷம் வளருங்க. சாலை ஓரமா மேயவிடாங்க, சோலை ஓரமா மேயவிடாங்க.
1: ஆமா பாத்து,
0: நமக்குன்னு இருக்கிற புல்வெளி புல்வெளி தண்ணி அது நான் என்னதான்
1: இருமாமா? கேப்ப, சத்தியமூர்த்தி
0: சொல்லுங்க.
1: கேப்போம்,
2: சொல்லுங்க மாமா.
0: சாலைக்கும் சோலைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு குரூப்பா தான் கலைஞர்
1: இருக்காங்க.
0: நம்ம நம்ம ஊர் பக்கத்து இருக்காரு,
1: அதனால
0: அடுத்த ஆண்டு பாப்போம்.
1: வணக்கங்க.
2: வணக்கம்.
0: ஓ, ரொம்ப ஆயிப்போச்சு
1: செல்வமா.
0: சொல்லுங்க செல்வம்.
1: அடுத்து
0: நாங்க வந்து ஒரு காபி குடிச்சு வந்து. ஆமா ஆமா, காபில பெருங்காயத்துக்கு போடலாமா? இல்ல இல்ல,
1: அது எப்படி தீத்தே ஆகணும்.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
4: இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, பிஎம்ஐ, தைராய்டு, அப்டோமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப், தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட் கம்மி பண்ணுங்க.
5: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8207 8233.
6: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.

0: அறிவிச்சு. ஆனா இப்ப சாலையோர எந்த மரங்களும் இல்ல
1: இல்ல இல்ல
0: மாப்பிள்ள பதில் சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்.
0: யாரு? திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் முத்தூர் வெள்ளக்கோவில் ரோடு மூக்கு பாலசுப்ரமணியன்.
1: வா, என்ன சொல்லியிருக்காரு?
0: நிறையா சொல்லிட்டாரு. சாலைக்கு சோலைக்கு என்ன, மாநில சாலை, தேசிய நெடுஞ்சாலை, கிராம சாலை, என்ன சாலை ஓரம்னு படமே இருக்கு. சோலை மலைன்னு பேர் வைப்பாங்க.
1: சரி,
0: அப்புறம் சாலையில் குறியிடுப்பாங்க. மாஞ்சோலை இருக்கு, சாலை கிராமம் இருப்பு. சோலை புஷ்பங்களே
1: சாலை
0: கிடையாது. சோலையாறு அணை ஒன்று.
1: ஓ, சாலையாறு அணை.
0: இல்லை இல்லை இல்லை.
1: இப்ப நீ என்ன செய்யறேனா, இந்த பெருங்காயத்தை அப்புறம் வித்து.
0: சந்தோஷமான செய்தி.
1: என்னவாமா சொல்ற?
0: வெளிநாட்டுல இருந்து ஃப்ரெண்ட் வந்தான்.
1: சரி,
0: ஏன் என்ன விஷயம் போறேன்னு சொன்னேன். இதுக்கு போய் யோசிச்சுக்கிட்டீங்க, அந்த பெருங்காயத்தை போய் நானே கொண்டு போறேன்.
1: என்னவாமா சொல்ற? அந்த தங்கத்துக்கு வந்து, அந்த தங்கத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தியா?
0: கண்டிப்பா.
1: சரி, இப்ப நிறைய துட்டு வச்சிருப்ப, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போற.
0: சரி சரி,
1: 6 மணிக்கு கூட்டிட்டு போய். சரி, அதெல்லாம் நீ உனக்கு தெரியும்.
0: சரி மாப்பிள்ள, அதாவது பெருங்காயத்தை வாங்கிட்டு ரூபா ஓடுத்துட்டு
1: வெளிநாட்டு பெருங்காயம் வெளிநாட்டு

0: ஆ மாப்பிள்ள யாரோ வராங்க. ஆமாம் இருந்தாலும் இந்த வாங்க வாங்க வாங்க
1: சொல்லுங்க
0: தங்கச்சி.
2: சோலையோரம்
1: நடல
0: இல்ல அது சோலையா.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.

இதுவரைக்கும் கலக்கல் கேள்வி நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனிஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, சங்கர், கணேஷ், கணினியாக்கம் வி சக்திகுமார். இனி சித்திர செவ்வானம் வருமுன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என அமைச்சர் திருமதி கமலி கூறியிருக்கிறார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததில் குதிரைபேரம் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அரளிக்கரிடம் புகார் மனு அளித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்கள்

நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இதம் தரும் இடைக்கால கீதங்களை செவிக்கு இன்பம் சேர்க்கும் வேலையாய் மாலை வணக்கம் நேர்களே. மாலை தென்றல் மெதுவாக மனதை வருட, மௌனமான நினைவுகள் இசையாய் மலர, மனதின் நினைவுகளை ராகமாக்கி உங்கள் இதயத்தை வருட வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு கௌரி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses kind of admission nadaipirukirathu. Karur Jayaram's Kalai Matrum Arivial Kalluri, Madurai Bypass Road, Attamparappu, Karur.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: இடைக்கால கீதங்களை சிவிக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். தென்றல் வந்து பூந்தோட்டத்தை வருடுவது போல அவளின் நினைவு தினமும் அவனின் மனதை வருடிச் செல்கிறது.

தென்றல் வந்து தழுவும் நேரம் மாலை 5:15 நம் கூடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். மரத்தில் பெயர் செதுக்குகிற காதல் ஒரு காலம், மனசுக்குள் பெயர் செதுக்குகிற காதல் இன்னொரு காலம். அவனின் பெயரை நெஞ்சுக்குள் பச்சை குத்தி வச்சேன்னு சொல்லும் அந்த உணர்வு காதலின் ஆழத்தை வார்த்தையில்லாமலேயே சொல்கிறது.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9 6 5 2 3 9.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு கேட்கலாம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களை சந்திக்க இருக்கின்றது. கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். குயில் பாடும் ஒவ்வொரு ராகத்திலும் அவள் பெயரை இசையாக ஒலிக்கிறது இதயத்தில் இருக்கும் இந்த அழகான காதல் உணர்வுகளுடன்.

நான் கவிஞர் பா விஜய் பேசுறேன். கொடைக்காலனுடைய முகில்களின் வழியே நீங்கள் அன்றாடம் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் குரல் உங்களைப் போலவே எனக்கும் இனிக்கிறது. இந்த இனிப்பு எட்டு திசையில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் இன்னும் உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.

0: கோடைப்பன் விலை 1.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேரம் மாலை 5:29 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். வாசமல்லி பூத்திருக்க வாசல் தேடி வரும் மனம் போல அவளின் மனதும் அவனது நினைவுகளை தேடி தினமும் அலைந்து கொண்டிருக்கிறது இந்த அழகான காதல் உணர்வுகளுடன்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் கரூர் மாவட்ட அளவில் முதல் மற்றும் இரண்டாம் இடமும், மாநில அளவில் மூன்றாம் இடமும் பெற்ற உலக தரமான கல்வியை உள்ளூர் சூழலில் வழங்கும் ஒரே கல்வி நிறுவனம் கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆகும். LKG முதல் +2 வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9585515520.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: மேளம் கொட்டும் அந்த மங்கள நேரத்திலும் அவள் பெயரே அவன் இதயத்தின் இசையாக ஒலிக்கிறது. மாலை சூடும் அந்த நொடி வரும் வரை கனவுகளால் அவளை தாளாட்டி கொண்டிருக்கிறது அவனின் காதல்.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 2, சந்திப்பு. மாமல்லபுர துறைமுகத்தில் இறங்கிய இளவரசர் அங்கிருந்த சிற்ப சித்திர காட்சிகளை ரசித்தார். சிறந்த சிற்பிகளை தனியாக அழைத்து பேசி செண்பகத்தீவின் பெருமைகளை சொன்னார். இனி அந்த தேசத்துக்கு நீ வருகிறாயா? வந்தால் திரும்பி வரும்போது பெருஞ்செல்வனாக திரும்பி வரலாம். அந்த நாட்டில் தரித்திரம் என்பதே கிடையாது. தெருவெல்லாம் இரத்தினக்கற்கள் இறைந்து கிடக்கும் என்று சொல்லி குள்ளன் தூக்கி கொண்டு வந்த பையிலிருந்து ஒரு பிடி இரத்தினக்கற்களை எடுத்து அவர்களிடம் காட்டுவான். இரத்தின வியாபாரியின் பேச்சிலேயே அநேகமாக அந்த சிற்பி மயங்கி போயிருப்பான். கை நிறைய இரத்தினக்கற்களை காட்டியதும் அவன் மனத்தை நிச்சயப்படுத்தி கொண்டு தன்னுடைய சம்மதத்தை தெரிவிப்பான். அப்படி சம்மதம் தெரிவிக்கும் ஒவ்வொருவரிடமும் பெரிய இரத்தினம் ஒன்றை பொறுக்கி கொடுத்து, அடுத்த அமாவாசை என்று புலிக்கொடி உயர்த்திய கப்பல் ஒன்று இந்த துறைமுகத்துக்கு வரும். அந்த கப்பலுக்கு வந்து இந்த இரத்தினத்தை காட்டினால் கப்பலில் ஏற்றிக்கொள்வார்கள் என்பான் நமது இளம் வர்த்தகன். கலை திருவிழா நடந்த 3 தினங்களிலும் இரத்தின வியாபாரி மேற்சொன்ன காரியத்திலே ஈடுபட்டிருந்தான். 3வது நாள் விஜயதசமி அன்று அவன் வீதியோடு போய்க் கொண்டிருக்கையில் திடீரென்று எதிர்பாராத ஒரு காட்சியை கண்டான். எதிர்பாராததா அல்லது ஒருவேளை எதிர்பார்த்ததுதானா, நாம் அறியோம். ஆம், அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட நங்கை முன் போலவே பல்லக்கில் சென்ற காட்சிதான். 3 வருஷத்துக்கு முன்பு பார்த்ததற்கு இப்போது அந்த பெண்ணின் முகத்தில் சிறிது மாறுதல் தோன்றியது. அன்றைக்கு அவளுடைய முகம் சூரியன் அஸ்தமித்த பிறகு நீலக்கடலில் உதயமாகும் பூரண சந்திரனை போல் பசும்பொன் காந்தியுடன் பிரகாசித்தது. இன்றோ அதிகாலை நேரத்தில் மேற்கு திசையில் அஸ்தமிக்கும் சந்திரனை போல் வெளிரிய பொன்னிறமாய் இருந்தது. அப்போது முகத்தில் குடிகொண்டிருந்த குதூகலத்துக்கு பதிலாக இப்போது சோர்வு காணப்பட்டது. விஷமம் நிறைந்திருந்த கண்களில் இப்போது துயரம் தோன்றியது. இந்த மாறுதல்களினாலே அந்த முகத்தின் சௌந்தரியம் மட்டும் அணுவளவும் குறையவில்லை, அதிகமாயிருந்ததென்றும் சொல்லலாம். வீதியோடு போய்கொண்டிருந்த இரத்தின வியாபாரி தனக்கு பின்னால் கூட்டத்தில் ஏதோ கலகலப்பு சத்தம் உண்டாவதை கேட்டு திரும்பி பார்த்தான். காவலர் புடை சூழ ஒரு சிவிகை வருவதை கண்டான். அச்சிவிகையில் இருந்த பெண் தன் இருதய மாளிகையில் குடிகொண்டிருந்தவள்தான் என்பதை ஒரு நொடியில் தெரிந்து கொண்டான். அச்சமயத்தில் அவன் நெஞ்சு விம்மிற்று, கண்களில் நீர் தழும்பிற்று. இம்மாதிரி சந்தர்ப்பம் நேருங்கால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவன் யோசித்து வைத்திருந்ததெல்லாம் சமயத்துக்கு உதவவில்லை. வீதி ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டான். பல்லக்கின் பக்கம் பார்க்காமல் திரும்பி வேறு திசையை நோக்கினான். அவன் இருந்த இடத்தை சிவிகை தாண்டிய போது தன்னை 2 விசாலமான கரிய கண்கள் கூர்ந்து நோக்குவது போல் அவனுக்கு உணர்ச்சி உண்டாயிற்று. திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அளவு மீறி பொங்கிற்று. பல்லை கடித்து கொண்டு அவன் வேறு திசையையே பார்த்து கொண்டிருந்தான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:47 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். வண்ண வளையல் சத்தத்திலே மலர்கிறது இவர்களின் காதல். மகராசனே என்று அவள் அழைக்க, சந்தனமே என்று அவன் ரசிக்க, இரண்டு இதயங்கள் சேர்ந்து பாடும் மங்கள ராகம்தான் காதல்.

47 நிமிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். வண்ண வளையல் சத்தத்திலே மலர்கிறது இவர்களின் காதல். மகராசனே என்று அவள் அழைக்க, சந்தனமே என்று அவன் ரசிக்க, இரண்டு இதயங்கள் சேர்ந்து பாடும் மங்கள ராகம்தான் காதல்.

Viking Bunions and Briefs. இடைக்கால மீட்டுகளை செவிகீதம் சேர்த்து நிறைவு பெறுகிறது சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கேட்கலாம் ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் வெயிலுகந்த விநாயகர் கோயிலை தரிசிக்கலாம் என்று

நிலபொலி நீராடும் பவள கோபுரம், அலைகளின் ஓசையில் கடற்கரை கோயில்களில் இன்று நாம் தரிசனம் செய்யலாம். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரில் அமைந்துள்ள வெயிலுகந்த விநாயக பெருமானை, ராமேஸ்வரம் புனித யாத்திரை செல்லும் பக்தர்கள் உப்பூர் வெயிலுகந்த விநாயகரை வணங்கி செல்வார்கள். அது மட்டுமல்ல, காசி யாத்திரை செல்லும் பக்தர்களும் இங்கிருந்துதான் தொடங்குவார்கள். விநாயகரை வணங்கிவிட்டு தேவிப்பட்டினம் உத்தரகோசமங்கை திருப்புள்ளானி தரிசித்து பின்பு ராமேஸ்வரம் சென்று தீர்த்தமாடி மண்ணெடுத்து கொண்டு அலகாபாத் திருவேணி சங்கமத்தில் நீராடி காசிக்கு போவார்கள். கடற்கரை அருகே அமைந்த இந்த கிராமம் வடமொழியில் லவணபுரம் என்று சொல்லப்பட்டது. லவணம் என்றால் தமிழில் உப்பு என்று பொருள். இதிலிருந்து உப்பூர் என்ற பெயர் வந்தது. தலபுராணத்தை தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானால் சாபம் பெற்ற சூரியன் பரிகாரம் தேடிய போது வன்னி மந்தார வனமாக இருந்த உப்பூரில் உறையும் விநாயகரை நோக்கி தவம் இருந்தார். சூரியனின் தவத்தால் மகிழ்ந்த விநாயகர் அவருடைய பாவங்களை விளக்கி அருள் செய்தார். சூரியனான வெய்யோனின் தவத்தை விநாயகர் உகந்து ஏற்றுக்கொண்டதால் வெயில் உகந்த விநாயகர் என்று பெயர் பெற்றார். கோயிலை கட்டியவர் ராமநாதபுரம் மன்னரான பாஸ்கர சேதுபதி. மரத்தடியிலிருந்த இறைவன் ஒரு அர்ச்சகர் வடிவில் கனவில் வந்து, எனக்கு எல்லா கோயில்களிலும் இருப்பது போல கருவறையில், அதாவது அர்த்த மண்டபத்தை மூடவிடாமல் எப்போதும் என்மேல் வெயில் படும்படி கோயில் அமைக்க வேண்டும் என்று சொன்னதால் இப்போதும் வெயிலிலேயே இருக்கிறார் விநாயகர். அதாவது விநாயக பெருமான் மீது ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தெற்கு பகுதியிலும், தை முதல் ஆனி மாதம் வரை வடக்கு பக்கமாகவும் சூரிய ஒளிபடுகிறது.

0: சீதையை மீட்க வானர சேனைகளுடன் சேதுக்கரை நோக்கி ராமர் செல்லும் போது உப்பூர் வன்னி மரத்தடியில் அமைதியான சூழலில் வீற்றிருந்த விநாயகரை வணங்கி, சுவாமி, உங்களுக்கு சித்தி புக்தியோடு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறேன், சீதையோடு சேர்த்து என்னை வாழ வையுங்கள் என்று வேண்டிக் கொண்டு விநாயகருக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறார். அன்று முதல் இன்று வரை திருக்கல்யாணம் தொடர்ந்து நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்தி வைபவம் 10 நாட்கள் பிரம்மோற்சவ பெருவிழாவாக மிக சிறப்பாக நடைபெறும் தலம். சித்தி புத்தி சமேத விநாயக பெருமான் திருக்கல்யாணம், தேரோட்டம், பூக்கொழி இறங்குதல், 10ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி அன்று கடலில் தீர்த்தவாறு என விமரிசையாக நடைபெறும். 3 நிலை ராஜகோபுரம் தாண்டினால் மூலவர் விமானம் வீசுற வடிவில் இருக்கிறது. காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, தட்சிணாமூர்த்தி, வள்ளி தெய்வானை சமேத, சுப்பிரமணியர், காலபைரவர், தில்லைக்கூத்த, சனீஸ்வரர் என பரிவார தெய்வங்களை தரிசனம் செய்யலாம். காஞ்சி மகா பெரியவர் தன்னுடைய தல யாத்திரையின் போது உப்பூரில் 3 நாட்கள் தங்கியிருந்து விநாயக பெருமானை வணங்கியிருக்கிறார். ஆடி தை புரட்டாசி அமாவாசை நாட்களில் திரளான பக்தர்கள் கூடுகிறார்கள். உற்சவ பெருமான் அவ்வளவு அழகு, நின்ற திருமேனியோடு பாசம், அங்குசம், மலர், மாம்பழம் கரங்களில் ஏந்தி காட்சி தருகிறார். சுவாமிக்கு வெள்ளியில் வாகனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு திருவிழாவையும் வெகு சிறப்பாக செய்கிறார்கள். வங்க கடலோரும் அமர்ந்து அருள் செய்யும் வெயில் உகந்த விநாயகர் நம் அனைவரின் முன்பினை என்னும் வெம்மையை போக்கி குளிர்ச்சி தரட்டும். இன்று ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் வெயிலுகந்த விநாயகர் கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வணிக மேலாண்மை குறித்த செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்றன. இதுதான் நான் கொடுத்த தலைப்பு. தமிழ் இலக்கியத்தில் வணிக மேலாண்மை இருக்கா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. அதைத்தான் ஒருத்தர் உண்மையாவே சொன்னார். வணிக மேலாண்மை தமிழ் இலக்கியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். நான் அப்ப சொன்னேன், அப்படி சொல்லாதீங்க, வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் வந்து எல்லா வேலையும் பார்த்திருக்கிறோம், விவசாயம் பண்ணியிருக்கிறோம், வியாபாரம் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்க. பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது தமிழ் இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்லுவோம். அந்த 10 பாட்டுல ஒன்று எதுன்னு கேட்டா பட்டினப்பாலை என்பது ஒன்று. இந்த பட்டினப்பாலையில சோழர்கள் பூம்புகார் நகரத்துல எப்படி கடற்கரை நகரத்துல அவர்கள் வந்து துறைமுகம்

0: வைத்திருந்தார்கள். அதுல வியாபாரம் எப்படி நடந்தது அது முழுவதும் அதுல சொல்லப்படுது. எடுத்துக்காட்டா, தரை வழியாக பயணப்பட்டு பொருள்களை கொண்டு போகிறது. அடுத்தது என்ன, வான்வழி பயணம் இல்ல அந்த காலத்துல, அப்ப கடல் வழியாக பயணப்பட்டு கொண்டு போய் செல்வது. இப்ப காற்றினுடைய பெயரையும் தன்மையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள். எப்படி அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னா, இன்ன காலத்துல காற்று இன்ன மாதிரி வீசும், வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கே இருந்து வீசினால் தென்றல், மேற்கே இருந்து வீசினால் அதற்கு பேர் வந்து கோடை, கிழக்கே இருந்து வீசினால் அதற்கு பெயர் கொண்டல். இப்ப பாருங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசையைத்தான் சொல்லுவோம், அந்த காற்றுக்கு பெயர் வைக்கிறாங்க. இந்த காற்றின் தன்மை அறிந்து கொண்டு படகுல போய் பாய்மர கப்பல்கள் போய் வியாபாரம் பண்ணிருக்கிறாங்க. அங்கிருந்து பொருள்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்த பொருளை படகுல கொண்டு வந்து உள்ளூர் வரி போட்டு அதை உள்ளூருக்குள்ள கொண்டு வந்து எல்லாருக்கும் விற்பனை பண்றாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க, பூம்புகார் நகரத்துல எந்த கடை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்களா, கொடி ஏற்றிருப்பாங்களாம். எடுத்துக்காட்டா, மஞ்சள் கொடி பறக்குதுன்னா நகைக்கடை இருக்குன்னு அர்த்தம், பச்சை கொடி பறக்குதுன்னா ஒரு காய்கறி கடை இருக்குன்னு அர்த்தம், மீன் விற்கிற இடம் இதுவா அதற்கு ஒரு கொடி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வெகு தூரத்துல இருந்து பார்த்த உடனேயே கற்றாருக்கும் கல்லாதவருக்கும் புரியுமாறு அந்த வேலையை அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இவை எல்லாம் சங்கிலக்கியத்துல சொல்லப்படுறத நான் சொல்லிட்டு, பயணப்படுற போது அவங்க எப்படி அந்த வழியை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்ப மயில் கல் இருக்கு, இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இந்த மயில் கல்லோ தகவல் பலகையோ இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறீங்களா, அந்த மயில் கல்லையோ தகவல் பலகையிலயோ போய் வால் போஸ்ட் ஓட்டிட்டு போயிடுறாங்க. அதனால எந்த ஊருக்கு போறோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அன்றைக்கு நான் தருமபுரி மாவட்டத்துல ஒரு கல் ஒண்ண பார்த்தேன், ஒரு மயில் கல்ல. அந்த மயில் கல் என்ன தெரியுமா ஆச்சரியங்களா, அதாவது அந்த கல்லுல அடுத்த ஊர் எவ்வளவு தூரம்ங்கிற விஷயத்த இந்த பண்ணாங்குழி மாதிரி குழி குழியா போட்டிருக்காங்க. அதாவது ஏழு குழி இருந்தா இங்கிருந்து ஏழு மைல் அர்த்தம், நாலு குழி இருந்தா நாலு மைல் அர்த்தம். நல்லா கவனிங்க, இது கற்றாருக்கும் கல்லாதவருக்கும் மட்டும் இல்லைங்க, பார்வை இல்லாதவருக்கும் அது பயன்படும். அப்ப இவை எல்லாமே நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இவற்றை நாம வந்து இலக்கியங்கள்ல பாக்கிறோம். நாம எடுத்தோடனே ஆங்கிலம் படிக்க போயிட்டதுனாலதாங்க எல்லாமே விட்டுட்டோம். சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படாத செய்திகள் இல்லை. எப்பதாவது நேரம் கிடைக்கிறப்ப இவற்றெல்லாம் படித்து பாருங்கள். வணிக மேலாண்மை குறித்து மட்டுமில்லை, வணிகத்திலே எப்படி கொடிகட்டி பறந்தார்கள் என்பதும் அந்த நூலில் நாம் கண்டு அறிந்து கொள்ளலாம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் வணிகங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: திருச்சி சாரதாஸ்.
9: வணக்கம் நேர்களே. அங்கங்க கோயில் திருவிழாக்கள், அப்பப்போ மழை, அப்படியே வசந்த விழாவில் ஆரம்பித்து காது ஊத்து கல்யாண விழா வரைக்கும் எவ்வளோதான் ரொம்ப பிஸியாக இருந்தாலும், செவிப்பசிக்கு கூட எஃப்எம் கேட்டுட்ருக்கிற நம்மளுக்காக கதம்ப மலர்கள், கதம்ப மலர்கள் 80களில் வந்து தூள் கலப்பன பாடல்களை தர இருக்கு. என்ன நிகழ்ச்சிக்கு போகலாமா?

0: கேட்டு பாடுமா?
1: இதை பார்க்க பார்க்க

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
7: நேரம் மாலை 6:20. பேசுனாலே மைக் அலருதுங்க. கோடை பண்பலை 100.5 கதம மலர்கள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு 8:00 எல்லாமே பேசுகிறது ரெண்டு விளையாட்டுகளோட வரப்போகுது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் தயாரா இருங்க. ஜாலியான அந்த ரெண்டு விளையாட்டுகள் பஞ்சதந்திரம், தை தை தத்தை. அப்போ 8:00 சந்திக்கலாமா? ஆமா, 10:00 வர நினைவு சுகம் எந்த மாவட்டம் ஆட போறுங்களே சொல்றேன். அப்போ இப்போ போட்டியை மறுபடியும் தொடங்குவோம்.

செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிம வள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார்.

0: உள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதை நெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்களிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 கொண்டாடப்படுகிறது. 10 இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம்

0: மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம், ஜியுங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: காலை பொழுதின் முதல் நண்பன் காஃபி. விதையிலிருந்து வாசனை வரை பல்வேறு விவசாயிகளின் உழைப்பும் இயற்கையின் அருளும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறது. இப்படியான காஃபி பயிர் வளர்ப்பில் இந்திய காஃபி வாரியம் விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை வழங்கி வருகிறது. அவ்வகையில் காஃபி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் தென்மண்டல காஃபி வாரியத்தின் இணை இயக்குனர் முனைவர் கருத்தமணி அவர்கள்.
3: இந்தியாவில் வளரக்கூடிய இந்த காஃபியோட சிறப்புகள், இப்போ இந்த காஃபி சாகுபடியை வந்து இன்னும் முன்னேற்றி எடுத்துட்டு செல்வதற்கும், அதிக பரப்பளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும், நிறைய விவசாயிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதும், குறிப்பாக ஏன்னா மலைப்பகுதியில் இருக்கிற விவசாயிகள் வந்து அவர்களுக்குன்னு இருக்கிற நிறைய சிக்கல்கள் இருக்குது, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் அவர்களுக்கு ஒரு நிலையான வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிராக இருப்பது காஃபி. இந்த காஃபியை வந்து இப்போ தொடர்ச்சியாக இப்போ இருக்கிற விவசாயிகள் மட்டும் இல்லாமல் புதிய பகுதிகளுக்கும் புதிய விவசாயிகளுக்கும் அவங்க மலைவாழ் மக்களோட வாழ்க்கை மேம்படுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்திய அரசாங்கத்தோட காஃபி வாரியம் வந்து செயல்பட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம தென்மண்டலத்தில் காஃபி வாரியம் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டுருக்கு, காஃபி வாரியத்தின் மூலமாக விவசாயிகள் எப்படி எப்படிலாம் பயன்படுறாங்க அப்படின்ற தகவல் சொல்கிறதுக்கு நம்ம கூட முனைவர் கருத்தமணி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க.

0: இணை இயக்குனர் காஃபி வாரியம். சார், இந்த காஃபி வாரியத்தில் குறிப்பாக இந்த மலைவாழ் மக்களோட வாழ்க்கை மேம்படுவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க சார்?
1: சார், நாங்கள் வந்து இந்திய காஃபி வாரியம். எங்களுடைய காஃபி வாரியமும் எங்களுடைய ஆராய்ச்சியும் பார்த்தீங்கன்னா 1925 ஸ்டார்ட் பண்ணது. 100வது ஆண்டு பொன்விழா. எங்களுடைய காஃபி ஆராய்ச்சி வந்து 100 வருஷம் முடிய போகுது. இந்த 100 வருஷம் ஆராய்ச்சியோட விளைவு தான் இன்னைக்கு 50,000 மெட்ரிக் டன்ல இருந்து 3.25 லட்சம் டன் மெட்ரிக் டன் காஃபி வந்து இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இதுதான் கடந்த 2025 3,65,000 மெட்ரிக் டன் வந்து இந்தியா காஃபி உற்பத்தி பண்ணது. கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஹெக்டேர் காஃபி உற்பத்தி இருக்கு. இதில் வந்து நம்பர் 1 வந்து கர்நாடகா, கிட்டத்தட்ட 2.75 லட்சம் ஹெக்டேர் வந்து கர்நாடகாவில் இருக்கு. கேரளா வந்து 2வது மிகப்பெரிய உற்பத்தி ஏரியா வந்து கேரளாவில் 85,000 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 1 லட்சம் ஹெக்டேர்ல 85,000 ஹெக்டேர் வந்து காஃபி வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. பிரதானம் அதில் வந்து அதிகபட்ச காஃபி வந்து ரொபஸ்டா காஃபி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 ஹெக்டேர் தமிழ்நாட்டில் மட்டும் காஃபி இருக்கு. கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களில் காஃபி இது இருக்கு. அதில் பிரதானம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பகுதியில் இருக்க பழனிமலை, ரெண்டாவது வந்து நம்ம ஏற்காடு, கொல்லிமலை, வத்தல் மலை, கல்ராயன் மலை, இந்த மாதிரி நம்மளுடைய பகுதியெல்லாம் இருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி இந்தியாவிலேயே அதிக புதிய காஃபியினுடைய பரப்பு இனி அதிகப்படுத்தினா அது நம்மளுடைய தமிழ்நாடு துணை இயக்குநர் மூலயமாகவும் நம்மளுடைய ஏற்காடு முதலாளி தொடர்பு அலுவலர் ஆஃபீஸ் மூலயமா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 50,000 ஹெக்டேர் புதுசாக அரபிக்கா காஃபி உற்பத்தி பண்ணக்கூடிய இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கல்ராயன் மலை, திருவண்ணாமலையில், ஜவாதர் ஹில்ஸு, இந்த மாதிரி கொல்லிமலை இந்த பகுதியில் வந்து புதியதாக அடுத்த வர ஆண்டுகளுக்கு வந்து புதிய எக்ஸ்பான்ஷனுங்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் கிட்டத்தட்ட 50,000 ஹெக்டேர் இருக்கு.
0: இப்போ இதில் காஃபி பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சிகள் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் காஃபி வாரியத்தில் செய்யப்படுதுங்க சார்?
1: கிட்டத்தட்ட எங்களுடைய இதுவரை கடந்த 100 வருஷத்தில் காஃபியினுடைய ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 ரகம் காஃபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரகம் அதில் வந்து ரொபஸ்டா காஃபியாக 3 ரகம், மற்றெல்லாம் அரபிக்கா காஃபியினுடைய ரகம். கிட்டத்தட்ட 1980 பார்த்தீங்கன்னா காவேரிங்கிற காஃபி வந்து காவேரி கோல்டு, காவேரி தங்கங்க வந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய இலைத்தொழனுடைய தாக்கத்தினாலையும் வெள்ளை தண்டதுடைய தாக்கத்தினாலும் அந்த ரகம் வந்து என்ன அதிக உற்பத்தி கொடுத்தாலும் பூச்சியும் நோயும் தாங்க முடியாதனால அந்த ரகம் இதாகி அதுக்கு முன்பு 2018 HDT வில்லாச்சாச்சின்னு 2 கிராஸ் பண்ணி சந்திரகிரிங்கிற ஒரு வெரைட்டி 2018 ரிலீஸ் பண்ணது. அந்த வெரைட்டி வந்து மிக அதிக அளவில் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரமாதமாக சந்திரகிரி ரகமும் செலக்ஷன் 9 5B இதுதான் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஆராய்ச்சி லேட்டஸ்டாக என்ன பண்ணியிருக்குன்னா 100வது ரிசர்ச் பொன் 100 இயர்ஸ் செலிப்ரேஷன் அப்போ காஃபி போர்டு வந்து அரபிக்க ரகத்தில் 2 ரகம் ரிலீஸ் பண்ண போகுது. ஒரு ரகம் வந்து காஃபியினுடைய வெள்ளை தண்டு துளைப்பான் நோய் எதிர்ப்பதுக்காக ஒரு இது, ஒரு இது விளைச்சலுடைய கடும் படுத்திருக்காங்க. 2 அரபிக்கா ரகங்கள் புதியதாக மத்திய காஃபி ஆராய்ச்சி நிலையம் பாலகன்னு இருக்குது, அங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம். இது வந்து லேட்டஸ்ட்டு ரிசர்ச்சு. அது மாத்திரம் இல்லாமல் காஃபி போர்டே பேட்டர்ன் பண்ண ஒரு சில உரங்கள், ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் பேட்டர்ன் பண்ண ஒரு சில தண்டு துளைப்பான், அப்புறம் புதிய டெக்னாலஜிலாம் 2-3 டெக்னாலஜி இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த 100வது ஆராய்ச்சியுடைய செலிப்ரேஷனில் இதனுடைய உரங்களுக்காகவும் அப்புறம் டியூப்ல மாத்திர அளவுக்கு எப்படி பூஞ்சாலெலாம் கட்டுப்படுத்துறதுக்கும் புதிய சீட் எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவும் ரகங்கள் இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி வந்து ரகங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரப்போகிற ரிசர்ச்னா எதிர்காலத்தில் அடுத்த 20-40 ஆண்டுகளில் காஃபி எப்படி மேனேஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீர் மேலாண்மை சார். இரிகேஷனும் சோலையும் நிழலும் மண்ணினுடைய வளத்தை இதை பாதுகாத்து தண்ணியினுடைய பராமரிப்பு கொடுத்தால் மட்டும்தான் காஃபியினுடைய விளைச்சல் கூடுபடுத்தணும். அதாவது காஃபிக்கு வந்து பிரதான 2ங்க, 1 வந்து பிளாசம் ஷவர், அதாவது நினைச்சு கொடுத்தா மார்ச் ஏப்ரல் மாசத்துல பூ எடுக்கணும். அந்த பூ எடுத்து கொடுக்கறான நினைச்சு கொடுத்தோம்னா பிளாசம் ஷவர் கிடைக்கணும். ரெண்டாவது வந்து பூ எடுத்த உடனே 10 நாள் வந்து பூ மடிதலுக்கு மழை வேணும். இந்த பிளாசம் ஷவர் பாத்தீங்கன்னா 1 இன்ச் மழை இருக்கணும். 1 இன்ச்ங்கிறதுங்க 1 லட்சம் லிட்டர் தண்ணி கிடைக்கணும். அப்போ ஒரு தரம் இந்த 2 பிளாசம் ஷவரும் பேக்கிங் ஷவரும் கிடைச்சிச்சுன்னா அந்த வருஷத்துடைய காப்பி மகசூல் வந்து கேரண்டி. அப்போ 1 டிகிரி காலநிலை சூழ்நிலை ஏற்பட்டதுனால இன்னைக்கு சீதோஷ நிலை தட்பவெப்பநிலையெல்லாம் கம்ப்ளீட்டா மாறி இருக்கிறதுனால என்னதான் டெக்னாலஜிகள் நிறைய செஞ்சாலும், என்னதான் உரங்கள் கொடுத்தாலும், டெக்னாலஜி எது வந்து கொடுத்தாலும் கடந்த 10 ஆண்டுகளில் 1 டிகிரி காலநிலை தட்பத்தின் மாறுதுனால டெக்னாலஜி எது கொடுத்தாலும் விளைச்சல் வந்து காப்பி மாத்திரம் இல்லை எல்லா விவசாயத்திலையும் விலை உடனே கூடுதலா பண்ண முடியல. அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு என்ன பண்ணும் லேட்டஸ்ட் வர காஃபி ரகங்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்து எங்களுடைய

0: எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டிடி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியில் நாங்கள் ரொம்ப டாப்பாக பங்கெடுத்துட்டு இருக்கோம். வருகின்ற ஆராய்ச்சி எல்லாத்தையும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து எங்களுடைய காஃபிபுரனுடைய விரிவாக்கத்தினுடைய துறை மூலமாக எங்களுடைய துணை இயக்குநர், முதுநிலை அலுவலர்கள், இளநிலை அலுவலர்கள், விரிவாக்க அலுவலர்கள், அப்புறம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் ஒருபாடு அவங்கவுங்களுக்குன்னு வருவாய் கிராமங்கள் பங்கெடுத்து கொடுக்குறோம். அந்த கிராமங்களுக்கு அவங்க போய் டெக்னாலஜியை சொல்லி கொடுத்து எப்படி இந்த கிளைமேட் ரெசிலியன்ட்டை வந்து விவசாயம் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணணும் அதுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு தகுந்த இதை புதிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் கிளைமேட் ரெசிலியன்ட் டெக்னாலஜி அதுக்கான ரகங்கள் எப்படி உற்பத்தி பண்றது, இப்ப கிடைக்கக்கூடிய 250 கிலோ 300 கிலோ இருக்கிறத அதை எப்படி டபுள் ஆக்குறது, இதை பண்ணா மட்டும்தான் இந்த 1 டிகிரி கால தட்பவெப்பினுடைய மாறுதல்ல நம்ம விவசாயிங்க ஃபைட் பண்ணி ஒரு சாதாரண விளைச்சலை நல்ல விளைச்சலை எடுத்துட்டு போயிட்டு கொள வைக்க முடியும்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை காபி வாரி

0: விளைச்சல நல்ல விளைச்சல எடுத்துட்டு போயிட்டு கொலை வைக்க முடியும்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை காப்பி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார் தென்மண்டல காப்பி வாரியத்தின் இணை இயக்குனர் முனைவர் கருத்தமணி அவர்கள்.

0: கோடை பன்மலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
1: பனைமரத்தில் உள்ள ஒரு சோறு இருக்கும், அதை எடுத்து வெட்டி அதுக்கு பொடி பண்ணி அதை அப்படியே காய வச்சு அதை இடிச்சு மாவா சளிச்சு களிக்குண்டு சாப்பிடுவாங்க.
0: நாளை பெரியகுளம் அகமலை மக்களோடு ஒரு சந்திப்பு.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது உன்னை சொல்லி குற்றம் இல்லை திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் தேவி, சிவானி ஸ்ரீ, மகாலட்சுமி மற்றும் உமா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸ் இன் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகை.

0: கூடுதலாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

0: இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பெண்மலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் மே 13 புதன்கிழமை முதல் 19 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசித்து கேட்கலாம்.
0: முதல் கடிதம். இந்த மாதம் மே 13 புதன்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் மனம் விரும்பிய பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மதுரை மாவட்ட நேர்கள் அனைவரும் சந்தோஷமாக நிகழ்ச்சியில் இணைந்து தனக்கான விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சிமுத்து, தொண்டையூர் பால்சாமி, காரைக்குடி கனகவல்லி நாராயணன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 13 புதன்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வலம் வந்த இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களாக வந்து சென்றன. பாடல்களை ஒரே கோர்வையாக வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ராஜபாளையம் ராம்குமார், பொள்ளாச்சி தேவநல்லூர் செந்தில்குமார், புதுப்பட்டி கோகிலா, தேனி மாவட்டம் போடி மணி திலகவதி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் சேதுராஜ், மேட்டூர் வட்டம் காளையனூர் ரங்கசாமி.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 13 புதன்கிழமை அன்று மாலை 6 இசைவாசம் வீசிய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் உலா வந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் மாலை வேளையில் எங்கள் மனங்களை மயக்கி சென்றன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புது தெரு ஜிப்ரலி பாபு. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவிழி வாசலிலே திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை அனுப்பா நடி வெங்கடேஷ், பிரியா, மதன் மற்றும் காவ்யா.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு

0: முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: அடுத்ததாக இந்த மாதம் மே 14 வியாழக்கிழமை அன்று காலை 10 வந்து சென்ற கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கவிதைகள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியில் ஒளி உலா வந்த திரை இசை கானங்களும் இனிமை. கவிதைகளை கவிநயத்துடன் வாசித்த மூத்த அறிவிப்பாளர் அமுதா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் நாகலகொண்டன்பட்டி பெருமாள் ஜோதி, கவி அமுதன், பாக்கிய பாரதி, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், தொண்டையூர் பால்சாமி, கரூர் 80 வாசுதேவன் ருக்மணி, ஜெயவர்ஷினி சக்திவேல், தாராபுரம் மகாலட்சுமி, சஞ்சய் கணேசன், தஞ்சாவூர் வியாகுலமேரி, அருப்புக்கோட்டை குழந்தை திருசம்மாள், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா மற்றும் ஃபாரூக்.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 14 வியாழக்கிழமை அன்று மாலை 4 வண்ணம் தூவிய வண்ண தொருகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பண்பலை கழகமாக மலர்ந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பொது அறிவு சார்ந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களும் சிறப்பு. நிகழ்ச்சியினை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் தீபா நடராஜன் மற்றும் அன்னலட்சுமி இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன் பூபதி, மடத்துக்குளம் பஞ்ச லிங்கம், சேலம் மாவட்டம் அம்மானி கொண்டலாம்பட்டி கணேசன் மல்லிகா, சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், ஈரோடு திண்டல்மேடு திலகவதி செல்லதுரை, தருமபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி மற்றும் குருநாதன்.
2: அடுத்ததாக இந்த மாதம் மே 14 வியாழக்கிழமை அன்று முன்னிரவு 11 இடம்பெற்ற இரவு சிறகு நிகழ்ச்சியில் ஒளி உலா வந்த தொடரிசை பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயங்களை தாளாட்டிச் சென்றன. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ரகுநாதன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், கரூர் மணவை சாகுல் ஹமீத், மதுரை வாடிப்பட்டி கௌரிநாதன், இளங்கோ சுந்தர், ரூபன் ஸ்ரீராம் மற்றும் தூத்துக்குடி முல்லைக்காடு பாபு.
0: நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 15 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கல்வி எதற்காக, கல்வி கற்பதன் நோக்கம் என்ன என்ற தலைப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது என்ன கருத்தினை சுவாரஸ்யமாக பகிர்ந்தார்கள். மனிதனை முழுமையாகவும் அறிவை வளர்த்து சுயசார்புடன் வாழவும் கல்வி அவசியமாகிறது. இது ஒருவரின் சிந்தனை திறனை மேம்படுத்தி சமுதாயத்தில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்க உதவுகிறது என்றும், ஒரு மனிதனை முழுமையான அறிவாளியாகவும் நற்பண்புகள் நிறைந்த சமூக பொறுப்புள்ள குடிமகனாகவும் மாற்றுவதே ஆகும். இது சுய சிந்தனையை வளர்த்து வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளவும் புதிய சவால்களை எதிர்கொள்ளவும் உதவுகிறது என்றும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சுமதி முருகேசன், ராஜபாளையம் குருசாமி ராஜா, சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 15 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 7 ஒழித்த ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கச்சவி விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. பாடல்களை தேர்வு செய்து இரவிற்கு தகுந்தாற்போல் நிகழ்ச்சியை அமைத்த அறிவிப்பாளர் ஞானலட்சுமி அவர்களுக்கும் கோடை 1.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், சேலம் அம்மானி கொண்டலாம்பட்டி கணேசன் மல்லிகா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் குருசாமி ராஜா, ஆண்டிப்பட்டி வட்டம் நாகலகவுண்டன்பட்டி பெருமாள் ஜோதி, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன் கிருஷ்ணவேணி குடும்பத்தினர், தர்மபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு, பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி மற்றும் கவினயா.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இதனம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 16 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் காத்திருத்தல் அவசியமா அல்லது அனாவசியமா என்ற கேள்வியோடு வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தங்களது கருத்துக்களை சுவாரஸ்யமாக முன்வைத்தார்கள். குறிப்பாக காத்திருத்தல் அவசியமானது என்றும், இது வெறும் கால விரயம் அல்ல என்றும், உழைப்பின் பலனை முழுமையாக அனுபவிக்கவும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு முக்கிய பண்பும் என்றும் கூறினார்கள். மேலும் காத்திருத்தல் நம்மை நிதானமாக செயல்பட வைத்து வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் தருகிறது என்றும் தங்களின் மேலான கருத்துக்களை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பாரதி, பூபதி, மோனிகா, ஸ்ரீசுதன். கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், சிவராஜ், மகேஸ்வரி. தூத்துக்குடி திருப்பதி ராஜன், பெரியகுளம் கீர்த்தனா, யுவராஜ் மற்றும் கோகுல்ராஜ்.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 16 சனிக்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் உலா வந்த நேயர்களின் கவிதைகள் அனைத்தும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. கவிதைகளை கவிநயத்துடன் வாசித்த அத்துணை அறிவிப்பாளர்களுக்கும் கவிதைகளுக்கு தகுந்த பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். சிவகங்கை மாவட்டம் குன்னேந்தல்பட்டி தவமணி, தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன், கல்யாணி குடும்பத்தினர், ஆண்டிப்பட்டி வட்டம் நாகலகுண்டன்பட்டி பெருமாள் ஜோதி, திருப்பூர் மாவட்டம் வெள்ள கோயில் அனிதா.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 17 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தெரிந்து கொள்வோம் உயர் ரத்த அழுத்தம் பற்றி என்ற தலைப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இருதவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு நேர்களின் சந்தேகங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கம் தந்தார். குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன, அது எதனால் ஏற்படுகிறது, அதனை கட்டுப்படுத்த வழிமுறைகள் என்னென்ன, அதற்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ன என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். மேலும் உயர் ரத்த அழுத்தத்தினால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, உடலில் எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்படும் என்பது குறித்தும் அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமார் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி சந்திரமோகன், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையம் சந்திரசேகர், நன்னிலம் நாராயணன், கனகவல்லி நாராயணன் மற்றும் திருப்பூர் வசந்தி. வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம் மற்றும் மகேந்திரன்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் மே 18 திங்கட்கிழமை அன்று காலை 7 இசையால் எங்கள் இதயங்களை குளிர்வித்த சுகமான காலை நிகழ்ச்சியில் ஒளி உலா வந்த திரை இசை பாடல்கள் ஒவ்வொன்றும் மனதை மகிழ்வித்து சென்றன. பாடல்கள் அனைத்தும் இனிமை. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், பெரியகுளம் இளங்கோவன் திவ்யபாலா, சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், உசிலம்பட்டி பாபு, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பாரதி, பூபதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 18 திங்கட்கிழமை அன்று மாலை 4 விரிந்த வண்ணத்துருகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பாட்டுக்குள் பதிலாக வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கேள்விகள் அனைத்தும் சிந்தைக்கு விருந்தாக அமைந்திருந்தன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களும் பாடலில் மறைந்திருந்த பதில்களை கண்டுபிடித்தனர். பாடல் தெரிவுகளும் இனிமே. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் செல்வராணி மற்றும் பியூலா இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் உசிலம்பட்டி பாபு, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 19 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 வலம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மனம் ரசிக்கும் பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கரூர் மாவட்ட நேயர்கள் காலை வேளையில் உற்சாகம் ததும்ப நிகழ்ச்சியோடு இணைந்து தனக்கான விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ரங்கநாதன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சேலம் மாவட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி, தேனி ராணி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தேனி காமாஜிபுரம் மாடசாமி, தேனி மாவட்டம் சுக்கன்கல்பட்டி கங்காதரன் முத்துலட்சுமி, பெரியகுளம் சாந்தி, ராஜபாண்டியன் விக்னேஷ்குமார், ராஜபாளையம் குருசாமி ராஜா மற்றும் திண்டுக்கல் அறிவொளி சீதாராமன்.
0: நீர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் மே 13 புதன்கிழமை முதல் 19 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக முடிவல்ல ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.

0: வருகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை கேட்கும் போதும் மனதிற்குள் பட்டாம்பூச்சிகள் பறக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எத்தனை புதுமையான நிகழ்ச்சிகள் கேட்கும் போது புத்துணர்வும் தருகிறது. நிகழ்ச்சியினை படைக்கும் கோடை பண்பலை 100.5 அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண கருத்தினை மின்னஞ்சல் பக்கம் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் துறையூர் வட்டம் இளையராஜா மற்றும் சென்னை அன்புராணி. நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: மதுரை புஷ்பலதா. அவர் இந்த மாதம் மே 16 சனிக்கிழமை என்ற சுகமான காலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தக்குமுக்கு தர்பார் என்ற குறு நிகழ்ச்சி குறித்து தனது என்ன கருத்தினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கின்றார். அன்றைய தக்குமுக்கு தர்பார் என்ற குறு நிகழ்ச்சியில் பல் துளக்கும் பிரஷ், பாத்திரம் துளக்கும் நாறு, சமையலறையில் பயன்படுத்தப்படும் கறித்துணி மற்றும் தலையணை குறித்த தகவல்கள் இடம்பெற்றன. ஒவ்வொரு பொருளையும் எத்தனை நாட்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற தகவல்களோடு வலம் வந்தது அன்றைய நிகழ்ச்சி. ஒவ்வொரு பொருளையும் எவ்வளவு காலம் பயன்படுத்த வேண்டும் என்ற தகவல்களை தந்து நிகழ்ச்சியை நகைச்சுவையாக நகர்த்திய அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் இருவருக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருக்கிறார். மதுரை புஷ்பலதா. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாஞ்சாலக்குறிச்சி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன்.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம். நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான நிகழ்ச்சிகள் நேர்களின் உள்ளங்களை கவரும் வண்ணம் இருக்கிறது.

0: மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் June 1 முதல் October 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபானக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த உடனேயே அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது.

உள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேக்காவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும், இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம், தாம்பரம், காட்பாடி, சேப்பாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட 81 ரயில் நிலையங்களில் குறைந்த விலையில் குடிநீர் வழங்குவதற்கான கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. 5 லிட்டர் குடிநீருக்கு 25 ரூபாயும், 2 லிட்டருக்கு 12 ரூபாயும், 1 லிட்டருக்கு 8 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. பிரிஸ்டாலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம் ஜிங் ஜ சியூ இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களையும் நேயர்களையும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியை கேட்டு மகிழ ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்போம். வாங்க, வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு இளமை பேசுகிறது ரெண்டு விளையாட்டுகளோட வர இருக்கு. அடடே, என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லட்டுமா? முதல் விளையாட்டு பஞ்சதந்திரம். இது ஒரு தலைப்பு தொடர்பான அஞ்சு பொருட்கள் அல்லது சம்பந்தமான அஞ்சு விஷயங்களை சொல்றது. புரிஞ்சுதா? உதாரணத்துக்கு ஆறு, ஏரி, குளம், குட்டை, இதுல குளம்னு வச்சுக்குவோம். குளம்னு சொன்னதும் அது தொடர்பா அஞ்சு சொல்ல ட்ரை பண்ணுவோமா? ஆரம்பிங்க. அவ்வளவுதான், நீர், மீன், செடி கொடி, மலர்கள், கிழங்கு, நண்டுன்னு சொல்லிட்டே போகலாம். எப்படி விளையாட்டு எளிமையா இருக்கா? அடுத்த விளையாட்டு தை தை தத்தை. ஒரே ஓசையுடைய சொற்கள் சொல்லணும். எப்படின்னா, ஏ பாரு ராகம் பாடுற, நாடு, பாடு, தேடு, கூடு, வீடு, மாடு, ஓடு, ஏடு, காடு, மேடு, எவ்வளோ இருக்கு பாருங்களேன். அவ்வளோதான். என்ன பள்ளி கல்லூரி மாணவர்கள் ரெடியா? அட சரின்னு சொல்லிட்டாங்கப்பா. முதல் முறையாக பேச வரவங்களுக்கு தொலைபேசி எண் 045-42-24-24-24. மறுபடியும் சொல்லிடலாமா? ஏன்னா முதல் முறையாக முயற்சி பண்ணுறாங்களே, அதனால் 045-42-24-24-24. வழக்கமாக பேசும் மாணவர்களுக்கு 045-42-24-24-29. இதோ மேலதாளத்தோட உங்களை அழைக்க போகிறோம். கனிமுத்தும் வந்துட்டேன்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கவிதை கேளுங்கள். பிறந்தது ராகம்.
3: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
4: பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
3: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
4: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
7: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
4: நிலைய இயக்குனர்,
7: பண்பலை படைப்பாளர்.

0: கடல் பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
2: பண்பலை படைப்பாளிகள்.

0: நேரம் இரவு 8:14. கோடை எஃப்எம்ல எல்லாமே பேசுகிறது கேட்டுட்ருக்கோம். நம்ம மாணவர்கள் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா எல்கேஜி போய் ஜாயின் பண்ணுறவங்கலாம் பேசுகிறீங்களே, இது வந்து 6வதுலேருந்து ஆரம்பித்து காலேஜ் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான நிகழ்ச்சி சரியா? உங்களுக்கு நாளைக்கு இருக்குது மனதோடராகம், காலையில் 8 வரக்கூடிய மனதோடராகம் வந்து உங்களுக்கானது. அதான் இந்த எல்கேஜி ப்ரீகேஜி அங்கேருந்து ஆரம்பித்து 5வது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, அதனால் அவங்களுக்கு வழிவிட்டுட்டு நீங்கள் ஒதுங்கிக்கோங்க. இப்போ எல்லாமே பேசுகிறதுல யாரை சந்திக்க போகிறோம்? வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். யார் பேசுகிறது?
1: பேரு?
0: முக்கியமானதுன்னு தெரியுமா, எதிர்காலத்துல விவசாயிகள் தான். பரவாயில்ல, ஏதோ ஒரு நோக்கத்தோட எடுத்திருக்கீங்க அப்படித்தானே? வீட்டுல சொன்னாங்க நீங்க எடுத்தீங்களா? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. மாணவர்கள் இதெல்லாம் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்களுக்கு? என்ன தாக்கம் அப்படி ஏற்பட்டுச்சு உங்களுக்கு தர்ணிகாவுக்கு? அப்படிலாம் இல்லைங்க. சரி, வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும், இன்னும் நிறைய கண்டுபிடிக்கிறதுலாம் நிறைய இருக்கு. சரி, ரெண்டு விளையாட்டுல நீங்க எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? தை தை தத்தையா, பஞ்சதந்திரமா? எப்படி விளையணும் தெரியுமா? அந்த ரைமிங் வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லுங்க. என்னவா இருக்கும்? அவ்வளவுதான். ஏன் இது நான் சொன்னதாச்சு? பரவாயில்ல. சரி, உங்களுக்கான அந்த சொல் வந்து பதம். பதம், பதம், பா தா இம் பதம்.
1: பதம்,
0: ஆமா.
1: பதம், பட்டம்.
0: பதம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இதம், சதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஓசையுடைய சொற்களை சொல்லணும், இல்லைன்னா அழுதுருவோம் நாங்கள். பார்த்துக்கோங்க எவ்வளோ எடுத்துக்க. சொல்லுங்க.
1: பதம், இதம், ரதம்.
0: அவ்வளோதான், பார்த்தீங்களா?
1: கதம்,
0: கதம், கதம். ஓ, கதம், கதம். அப்புறம் விதம் சொல்லலாமா? வதம் சொல்லலாமா? நான் கொஞ்சம் எடுத்து கொடுப்பேன், நீங்க கொஞ்சம் சொல்லணும், அதுதாங்க விளையாட்டு. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. இன்னும் நிறைய சொற்களை கண்டுபிடிச்சி வைங்க, அடுத்த முறை நாங்கள் கேட்குறோம். என்னம்மா?
1: ஓகே,
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: Thank you, sir.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: நேரம் இரவு 8:23. கொடைக்கானல் பண்பலையில் இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ரெண்டு விளையாட்டுகள், பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை அப்படின்னு. இப்போ யார சந்திக்க போறோம் கேட்டுருவோம். வணக்கம், யாருங்க?
1: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து காவியா பேசுறேன்.
0: காவியா, திண்டுக்கல் மாவட்டத்துல எங்க?
1: வெண்டோடு.
0: ஆ, என்ன படிக்க போறீங்க அடுத்த வகுப்பு? அப்படியா, புது தேர்வை சந்திக்க போறீங்க, வாழ்த்துக்கள். என்ன பயமுறுத்தி வச்சிருக்காங்களா? பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி தெரியுமா அப்படின்னு இதுவும் அப்படி இப்படி சொல்லி வச்சிருக்காங்களா? அப்படிலாம் இல்ல, பாத்துக்கலாம். சரி, காவியா வந்து ரொம்ப பயங்கரமா படிக்க போறாங்க, பெரிய படிப்பு. முதல் பொது தேர்வு எழுத போறீங்க, எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தைரியமா இருக்கணும். ஆனால் உங்களை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியல. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். இளமை பேசுகிற நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டு, எந்த விளையாட்டு உங்களுக்கு வேணும்? பஞ்சதந்திரம்.

0: அம்மா தை தை தத்தையா.
1: பஞ்சதந்திரம்.
0: சரி, உங்களுக்கான அந்த தலைப்புன்னு சொல்லிக்கலாம், அல்லது ஒரு சில சதுர வடிவ பொருட்கள் சொல்ல போகிறீங்க நீங்கள், சரிங்களா? ஆ, சொல்ல ஆரம்பிங்க. சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பேர். அங்கே பார்த்தது, இங்கே பார்த்தது, வீட்டில் பார்த்தது, பள்ளிக்கூடத்தில் பார்த்தது.
1: கியூபு,
0: டியூபா.
1: சாரி சாரி.
0: ஆ, அந்த பயம் இருக்கணும். ம், செஸ் போர்டு விளாட்ற பழக்கம் இருக்கா?
1: செஸ் போர்டு.
0: செஸ் விளாட்ற பழக்கம் இருக்கான்னு கேட்கணும். கா நீ என்ன நீ? சதுரங்க பலகை பேரே பாருங்க, சதுரங்க பலகை. ஆ,
1: சதுரங்கம்.
0: ஆ,
1: எரேசர்.
0: எரேசரா? என்னது எரேசர்? சரிம்மா. அப்புறம்
1: அடுத்தது
0: கேரம் போர்டு பார்த்துருக்கீங்களா?
1: கேரம் போர்டு.
0: ஆ, பாருங்க, நானே எடுத்து கொடுக்குறேன். நீங்களாவது ஒன்று ஏதாவது சொல்லுங்கள். ரெண்டு சொல்லியிருக்கீங்க. ஆ, சதுரங்க பலகை ஒன்று, கேரம் போர்டு ஒன்று. அப்புறம் வீட்டில் எங்கேயுமே பார்த்தது இல்லையா ஒரு சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருள்? ஆ, ஞாபகப்படுத்துங்க. அதுதான் விளையாட்டு பார்த்தீங்களா? இது உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ மிரட்டுறதுக்காகவோ விளையாட்டு கிடையாது. ம், நம்ம அப்படியே அந்த ஆறாவது அறிவை தட்டி விடுறோம்.
1: ஓகே.
0: ஆ, என்ன என்னவா இருக்கும் சதுர வடிவத்தில்? ஜன்னல்லாம் பார்த்தது இல்லை. ஆ, அப்பா சொல்லிட்டாங்கப்பா, வீட்டில் ஜன்னல் இருக்கும். ம், ஜன்னலுக்கு இந்த சாளரம்னு ஒரு பேர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: ஜன்னலுக்கு
0: சாளரம்னு ஒரு பேர் இருக்கு, அழகான பேர், தெரியுமா?
1: தெரியாது.
0: தெரிஞ்சுக்கோங்க. ஆ, வேற மூணு சொல்லிட்டீங்க, அப்புறம் இன்னும் ரெண்டு சொல்லாமல் விட மாட்டேன், பார்த்துக்கோங்க.
1: வால் கிளாக்.
0: வால் கிளாக் தமிழ்ல?
1: சுவர் கடிகாரம்.
0: சரிம்மா. அப்புறம் நாலு.
1: இன்ன
0: இன்ன ஒன்னு எங்கேயாவது சொல்லிடலாமே, எப்படியாவது ஒன்று சொல்லி நம்ம கைதட்டலை வாங்கிடணுமே. காவியா யூஸிங்க. ஆ, ஆரம்பம். டிக் டிக். ஆ, ஆ, சரி, ஏதோ வந்துட்டீங்க, நெருங்கி வந்துட்டீங்க. இந்த காகிதம்லாம் பார்க்க மாட்டிங்களா? காகிதங்கள்லாம் கிடக்கும் இல்லையா வீட்டில்? ஆ, ஆமாம் ஆமாம். பேப்பர்ஸ், பேப்பர்லாம் சதுர வடிவத்தில் செவ்வ வடிவத்திலாம் பார்த்தது இல்லையா? சரிம்மா, ரொம்ப நன்றி. வேற ஏதாவது பொருள் உங்களுக்கு நினைவுக்கு வருதா? சதுர வடிவத்தில் என்ன இருக்கும்? ஆ, ஏய், சொல்லிட்டாங்கப்பா, அவ்வளோதாம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஆ,
1: தேங்க்ஸ் சார்.
0: சரி, ஆனால் அதை போய் முடிவு பண்ணுறோம், சதுரமா செவ்வகமா அப்படின்னு. ஆ, நன்றி காவியா.
1: ஓகே சார்.
2: ஹலோ.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலையில் இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு 2 விளையாட்டுகள் கொடுத்துருக்கோம், பஞ்சதந்திரம் தை தை தத்தை அப்படின்னு. மாணவர்கள்லாம் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்கப்பா. வணக்கம், யாருங்க?
3: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலிருந்து உதயலட்சுமி
2: பேசுறேன். வடமதுரையிலிருந்து உதயலட்சுமி பேசுகிறாங்க, சரியா?
3: ஆமாங்கண்ணா.
2: ஆ, உதயலட்சுமி. சே, வீட்டில் பாருங்க, லட்சுமியே இருக்காங்க.
3: ஆமாங்கண்ணா.
2: சரிம்மா, அப்பாட்ட கேளுங்க. உங்களோட சக்தி உங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, எந்த வகுப்பு போக போறீங்க அடுத்ததா?
3: 12th போறீங்களா?
2: என்ன பிரிவு, என்ன குரூப் நீங்க?
3: பயோமேக்ஸ்.
2: ஏ, அப்படியா? வாழ்த்துக்கள். சரி, மற்ற குரூப்காரவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தான், கை தட்டல் தான். இந்த மொதல் குரூப், மொதல் குரூப்ல வருமா நீங்க எடுத்தது பயோமேக்ஸ்லாம்?
3: ஆமாங்கண்ணா.
2: எப்படி வெளியே ரொம்ப கெத்தா காமிச்சிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் குரூப் தெரியுமா
3: அப்படின்னு?
2: ஆனால் நிறைய படிக்கணும். அவ்வளோ சொல்ல மாட்டீங்களா? இங்கே பாரியா, கணக்கு படிக்கிறவங்க தன்னடக்கத்தோடு பேசுகிறாங்களா? ஆ, நம்பிட்டோம் நாங்கள்.
3: சரிங்கண்ணா.
2: உங்களுக்கு இருக்கும் இல்லை பயோ மேக்ஸ்னால் கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கும், இப்படி தானே?
3: ஆமாங்கண்ணா.
2: ஆ, சரி. இந்த முறை எப்படி 12th பட்டை கலப்பலான் இருக்கீங்களா? எவ்வளோ மதிப்பெண் வரும்?
3: ஆமாம்.
2: ஆ, சரிங்க, அதான் தெரியுமே, எல்லோரும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நான் வந்தேன். சரிம்மா, இப்போது ஹலோ உதயலட்சுமி, 2 விளையாட்டு கொடுத்துருக்கோம். எந்த விளையாட்டு வேணும் உங்களுக்கு?
3: பஞ்சதந்திரம்.
2: சரி, நீங்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு 5 சொற்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல சொற்களாக இருக்கணும், தெளிவாக கோடிட்ட இடங்களையும் நிரப்புங்க நல்ல சொற்கள்.

0: ம், சரிங்கண்ணா.
1: என்னென்ன சொற்கள் அதிக முறை பயன்படுத்துவீங்க ஒரு நாளையில?
0: புக்கு தமிழ் சொல்லுவாங்களா?
1: ம்
0: புத்தகம்,
1: ஆ
0: பேனா,
1: ஆ
0: பென்சில்,
1: என்ன அப்புறம்?
0: ரெக்கார்டு.
1: வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்து நம்ம பள்ளிக்கூடம் வரைக்கும் உங்கள் நண்பர்கள்கிட்ட ஆசிரியர்கள்கிட்ட பயன்படுத்தக்கூடிய சொற்கள் ஒரு அஞ்சு. என்
0: சாப்பாடு,
1: சரிங்க,
0: பேருந்து.
1: சாப்பாடு. ம், பசிக்கும் இல்லை. ஆ, பேருந்தா?
0: ஆமாங்கண்ணா,
1: ஆ
0: ஸ்கூல்ல இருந்து கிளம்பி பஸ்ல தானே போறோம்.
1: ஆ சரிம்மா. அப்புறம் ரெண்டு.
0: குட் மார்னிங்,
1: ம்,
0: காலை வணக்கம்.
1: சரிங்க. மூணு.
0: புத்தகம்,
1: ஆ புத்தகம். அப்புறம் நாலு.
0: தேங்க்யூ, நன்றி.
1: ஓ, சொல்லுவீங்களா அப்படி? இப்போ வீட்டிலலாம், வீட்டிலேருந்து கிளம்பும் போது குட் மார்னிங் சொல்லுவீங்களா வீட்டில் அப்பா அம்மாக்கிட்ட?
0: பாய் சொல்லுவாங்கண்ணா.
1: ஆ இல்லை, வீட்டில் சொல்லுவீங்களா? பழக்கம் இருக்கா?
0: சொல்லுவாங்கண்ணா.
1: ஆ, சொன்னால் என்ன சொல்லுவாங்க பதிலுக்கு? குட் மார்னிங் சொல்லுவாங்களா? அட போமா, நானே உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னம்மா?
0: அப்பா தான் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்லுவாங்க.
1: அப்படியா? பாரியா, சரி. எப்பவுமே அப்பாக்கள் எல்லாமே அப்படி தாங்க, பொண்ணை வந்து அவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கிடுவாங்க.
0: ஆமாங்கண்ணா.
1: சரிம்மா, ரொம்ப நன்றி. ஆ, வேற எதுவும் சொற்கள் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா? இதை சொல்ல மறந்துட்டேனே. அந்த என்னம்மா?
0: மார்க் ரேங்க்.
1: ம், சரி. வேற யாரும் எடுத்து கொடுக்குறாங்களே பக்கத்தில், இதெல்லாம் சொல்லுன்னு.
0: அவங்க வேலைன்னு.
1: சரிம்மா, ரொம்ப நன்றி, நல்லா பேசுனீங்க. சரி, அடிப்படையெல்லாம் கற்றுக்கணும் சரியா? மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வரும் இல்லையா? பயாலஜி இதெல்லாம் அடிப்படையை கற்றுக்கணும், ரொம்ப முக்கியம் 12வது போகும்போது. ம்,
0: ம், சரிங்கண்ணா.
1: சரி. என்ன பண்ணீங்க இந்த விடுமுறையில் சொல்லுங்கள், மாட்டினீங்க இப்போ, அதை மட்டும் கேட்டு முடிச்சிருவோம்.
0: ரெக்கார்ட் நோட்ல நிறைய எழுத கொடுத்துருக்காங்கண்ணா.
1: ஆ, இது 12th, அதுக்கு உண்டானதா?
0: ஆமாங்கண்ணா, 12th குறிச்சிட்டு எங்களுக்கு அடுத்த மாதம் எக்ஸாம்.
1: அச்சா, பரவாயில்ல, நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்குங்க. ம், வாழ்த்துக்கள்.
0: சரிங்கண்ணா,
1: பெரிய பெரிய பதவிக்கு போக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிம்மா உதயலட்சுமி.
0: ஆ, நன்றிங்கண்ணா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் இரவு 8:40. இன்னும் 20 நிமிஷம் இருக்குங்க மாணவர்களே. வருத்தப்பட வேணாம், வாங்க பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்
3: சார். யார் அது? அருள்நிறை செல்வி. தேனியில எங்க இருந்து? எந்த பக்கம் இருக்கீங்க? அப்படியா, பக்கத்து ஊர் தான். போ, எந்த வகுப்பு போறீங்க? அப்படியா, சரி இருக்கட்டும், நல்லது. 6வதுன்னு சொன்ன உடனே வந்துட்டீங்க. ஆனால் உங்கள் குரல் நிறைய முறை கேட்டிருக்கேன் வானொலியில், ரொம்ப நல்லா பேசுவீங்க. அருள் நிறை செல்வி, இங்கே பாருங்க 3 பேர் இருக்குங்க. அருள் நிறை செல்வி.
4: நிறைவா
3: என்னம்மா? ஆ, சே, இவ்வளோ அழகாக இருக்கு பாரியா பேர். சரி, உங்களுக்கான அந்த சொல் சொல்லட்டுமா? ஆமாம், எந்த விளையாட்டு போறீங்க? சரி, உங்களுக்கான அந்த சொல் ரொம்ப எளிமையா இருக்கணுமா இல்ல கடினமா இருக்கணுமா? இங்க பாரியா, உங்களுக்கான அந்த சொல் காலம். ஆமா, என்னாச்சு? அப்புறம் ஏலம் சொல்லலாமா? அப்புறம் என்னவா இருக்கும் சொல்லுங்க, யோசிங்க. ஒரு டைம் அந்த சொல்ல சொல்லுங்களேன், சொல்லிட்டு வாங்க. டக்குன்னு நம்மளை அறியாமே வந்துடும் சொற்கள்லாம். என்னென்ன சொன்னீங்க? காலம், தாளம், ஏலம், என்னாச்சு, என்னம்மா? அப்புறம் கூலம் சொல்லலாமா? அப்புறம் நிறைய கண்டுபிடிப்பாங்களே, ஞாலம் சொல்லலாமா? பாலம் சொல்லலாமா? வேற என்னவா இருக்கும் சொல்லுங்க. நான் கேட்டது நெடில்ல, கா, ஞா, பா, தா, கு, ஏ, அந்த மாதிரி நெடில் சொற்கள் ஆரம்பிக்கிறது. சரியா, நெடில் எழுத்தில் ஆரம்பிக்கணும். சரி, பரவாயில்ல, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நல்லாவும் முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னம்மா? உங்கள் பேரை மறுபடி மட்டும் பதிவு பண்ணுறதில் நாங்கள் கேட்டுக்கிறோம், விருப்பப்படுறோம்.
4: ஐயோ
3: அப்பா, இங்கே பாருங்க எவ்வளோ அழுத்தி சொல்கிறாங்கன்னு. நன்றி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: குட் எஃப்எம் இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாமே பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள் கொடுத்துருக்கோம். பஞ்சதந்திரம் தை தை தத்தை அப்படின்னு. வணக்கம். ஹலோ.
3: வணக்கம்.
2: யாரு?
3: சிந்துஜா.
2: ஆ சிந்துஜா, எங்கிருந்து பேசுறீங்க? குரல் ரொம்ப இனிமையா இருக்கு.
3: நாமக்கல் மாவட்டத்தில இருந்து.
2: அது எங்க? நாமக்கல் மாவட்டத்தில எங்க?
3: பாச்சல்ல இருந்து உள்ளாரு.
2: ஆ அப்படி சொல்லுங்க சிந்துஜா. சார் ரொம்ப குரல் இனிமையா இருக்கு, பேரும் அவ்வளவு இனிமையா இருக்குது. பேர்லேயே பாட்டு இருக்கு இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா காவடிச்சு?

0: சிந்து
1: என்னங்கண்ணா?
0: இல்லை இந்த காவடி சிந்து. சரிம்மா, பயப்பட வேணாம். எந்த வகுப்பு போக போறீங்க? சரி, பொது தேர்வு. பா, டென்த் சொன்ன உடனே ரொம்ப மதிப்பு மரியாதை கூடுதுப்பா, வீட்லேயும் சரி வெளியவும் சரி, அப்படி தானே?
1: ஆமாங்கண்ணா.
0: எங்களுக்கு தானே தெரியும் அவ்வளோ இதுன்னு. சரி,
1: ஓகேங்க.
0: சரி, ரெண்டு விளையாட்டு கொடுத்துருக்கோம், எந்த விளையாட்டு வேணும்?
1: தை தை தட்டை.
0: இன்னொரு விஷயம் தெரியுமா, பொது தேர்வு அப்போது நல்ல மதிப்பெண் எடுத்தால் நமக்கு அது வரைக்கும் வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என் பிள்ளைக்கு சாப்பாடு, டீ குடிச்சியா, சாப்பிட்டியா, நேரத்துக்கு சாப்பிட்டுரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்வாங்க. மதிப்பெண் வந்த பிறகும் தான் அதுக்கு உண்டான பலன் இருக்கா இல்லையன்றது தெரியும். அதனால் எல்லாருமே 10ஆம் வகுப்பு போகக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் உண்மையாக இருந்து பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை உணர்ந்து நீங்கள் படிக்கணும், சரியா? இதை வந்து சிந்துஜா சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், சரியா? ஆமாம், எந்த விளையாட்டு விளையாட போகிறத சொன்னீங்க?
1: தை தை தட்டை.
0: எப்படி விளையாடணும் தெரியுமா?

0: மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் உண்மையாக இருந்து பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை உணர்ந்து நீங்கள் படிக்கணும், சரியா? இதை வந்து சிந்துஜா சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், சரியா? ஆமாம், எந்த விளையாட்டு விளையாட போகிறத
1: சொன்னீங்க?
0: எப்படி விளாட்ணும் தெரியுமா?
1: தெரியும்.
0: ஆ சிந்துஜா, எங்களுக்காக ஒரு பாட்டு எடுத்து விடுங்களேன். உங்கள் குரலில் தக்க தீமி தக்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி.
1: அது எனக்கு பாட தெரியாது.
0: சரி, உங்களுக்கான அந்த சொல் வந்து நிறை.
1: நிறை.
0: ஆமா.
1: குறை. மறை.
0: ஆஹா, நிறை குறை மறை. அவ்வளவுதான், சொல்லுங்க. சிறை.
1: சிறை.
0: அறை.
1: அறை.
0: முறை. பக்கத்தில் யாராவது உதவி செய்யிருக்காங்களா? நீங்களாவும் இணைப்பு பிடிச்சிங்க. ரகசியம். நீங்களா இணைப்பு பிடிச்சிங்களா? நீங்களா லைன் பிடிச்சிங்களா? சரிம்மா. ஆ, அப்புறம் நிறை சொன்னீங்க, குறை சொன்னீங்க, மறை சொன்னீங்க, அப்புறம் அறை சொன்னோம், முறை சொன்னோம், பிறை சொல்லலாமா? சிறை சொன்னோம், அப்புறம் பறை துறை. அவ்வளோதாம்மா. எங்க கடக்கடன்னு சொல்லுங்க பார்ப்போம். கரை.
1: நிறை குறை. சிறை மறை அறை. துறை.
0: அவ்வளோதான் சிந்துஜா. சே, கடைசி வரைக்கும் சிந்துஜாவை பாட வைக்க முடியாமல் போச்சு. ஆனால் நாங்கள் பாட்டு கொடுப்போம், அடட்டா மல்லடான்னு கொடுப்போம். கேட்குறீங்களா?
1: கேட்குறோம்.
0: நன்றி.
1: நன்றிங்கண்ணா.

0: கொடைக்கானல்ல மழை, அதனால தான். அடடா அப்படிலாம் உங்களை லிஸ்டையை குறைச்சிட்டே கனி, நேரம் குறைவாக இருப்பதால் அடுத்த மாணவரை சந்திக்க போகிறோம். வணக்கம், யாருங்க? ஹலோ,
1: வணக்கம்,
0: யார் பேசுறது? யார் பேசுறது?
1: மாவட்டம் பழனி வட்டம் அமர்பூண்டி இருந்து கவின்குமார் பேசுறேன்.
0: என்ன கவின்குமார் அமைதியா பேசுறீங்க? எந்த வகுப்பு போறீங்க?
1: நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: பாத்தீங்களா, இவ்வளவு அமைதியா பேசாதீங்க, ஏமாத்திடுவாங்க ஊர்ல, தெரியுமா? கவின்குமார், எந்த விளையாட்டு வேணும்? பஞ்சதந்திரமா, தாய் தாய் தத்தையா?
1: பஞ்சதந்திரம்.
0: சரி, உங்களுக்கு வந்து அந்த சூரியனுக்கான மாற்று பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். ஒரு அஞ்சு பேர் சொல்லுங்க. சூரியன் இருக்கு இல்லையா?
1: சந்திரன்.
0: ஆ, சந்திரனா?
1: திங்கள்.
0: நான் சூரியன் கேட்டேன். நான் ஒன்று எடுத்து விட்டுமா? நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு என்ன கிழமையா இருக்கும்? இப்போ தான் தூங்கி எந்திரிச்சனே. ஞாயிறு.
1: ஞாயிற்றுக்கிழமை.
0: ஆ, ஞாயிறு வச்சுக்கலாம். அப்புறம்
1: அப்புறம்
0: ஏதாவது ஒரு பேரா சொல்லணும். கவின்குமார்ல நான் அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. சூரியனுக்கு வேற என்னென்ன பேர்கள்லாம் இருக்கும்? இங்கே பாருங்க, நேர்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்க. தம்பி இதை சொல்லு, தம்பி அதை சொல்லுப்பா, பகலவன் சொல்லுப்பா, ஆதவன் சொல்லுப்பா, கதிரவன் சொல்லுப்பா. சரி, வேற
1: என்னமா இருக்கும்?
0: இல்லை கவிங்குமார், உங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா, அதுக்காகத்தான். ரொம்ப நல்ல பையன் கேள்விப்பட்டோம், அதனால தாம்மா. ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கலந்து கிட்டதுக்கு. அடுத்த முறை கேட்கும் போது டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், சரியா? இன்னும் நிறைய பேர் இருக்கு, ஆனால் அந்த இப்போ நம்ம சொன்ன அந்த அஞ்சு பேர்கள் மட்டும் சொல்லுங்க பாப்போம்.
1: சொல்லுங்க.
0: சந்திரன். சந்திரனுக்கு ஏன் போறீங்க? நம்ம அது மெதுவாக போய்க்கலாம், அதுக்கு நேரம் காலங்கள் இருக்கு. ஆ, ஞாயிறு. பாருங்க, இவ்வளவு பேர் இருப்பாருங்க. வையோன், சரியா? நன்றி.
1: நன்றிங்களா.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது பேரும் புகழும். பேரும் புகழும். மணப்புறம் வெங்கடாச்சாரி ஸ்ரீனிவாசன். தமிழ் திரையுலகில் ஏறத்தாழ 65 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியவர், பட தயாரிப்பாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். யார் இவர்? இந்த பாடலுக்கு பிறகு நீங்களே தெரிந்து கொள்வீர்கள்.

நேச நேயங்களே, முக்தா பிலிம்ஸ் என்று அழைக்கப்படும் முக்தா திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் முக்தா வி சீனிவாசன் அவர்களின் நினைவு அலைகளோடு இன்றைய உயிரில் உறைந்தவை வான்வழியே ஒலி உலா. முக்தா வி சீனிவாசன் என்ற வெங்கடாச்சாரி சீனிவாசன் 1929 அக்டோபர் மாதம் 31 தஞ்சை தரணியில் மணப்புறம் கிராமத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை வெங்கடாச்சாரியார், தாயார் செல்லம்மாள்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஆரம்ப நாட்களில் சீனிவாசன் பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு கட்சி பணிகளில் பங்கேற்று வந்தார். 1946 பொது உடைமை கட்சி தடை செய்யப்பட்ட போது அரசு அலுவலராக இருந்த சீனிவாசன் வேலையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். திரைப்பட துறையில் இருந்த இவரது தமையனார் ராமசாமியின் முயற்சியால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு திரைப்பட துறையில் நாட்டம் செலுத்தினார். இவருடைய ஆரம்பகால திரைப்படங்களான முதலாளி, நாலு வேலி நிலம், தாமரை குளம் ஆகிய திரைப்படங்கள் பொது உடைமை கருத்துக்களின் தாக்கம் கொண்டவையாகவே அமைந்தன.

தொடர்ந்து தமிழ் திரை உலகில் முழு கவனம் செலுத்த தொடங்கினார் முக்தா வி. சீனிவாசன். 1957 ஆண்டு இவர் முதன் முதலாக இயக்கிய திரைப்படம் முதலாளி. அதனைத் தொடர்ந்து 59களில் பாஞ்சாலி, நாலு வேலி நிலம், தாமரை குளம், ஓடி விளையாடு பாப்பா ஆகிய திரைப்படங்கள், 61 பனித்திரை, 63 இதயத்தில் நீ, 65 பூஜைக்கு வந்த மலர், 66 தேன் மழை, 67 நினைவில் நின்றவள், 68 பொம்மலாட்டம், 1000 பொய் ஆகிய திரைப்படங்கள், 69 ஆண்டு இவர் இயக்கிய திரைப்படம் நிறைகுடம்.

முக்தா சீனிவாசன் 1970களில் பெயர் சொல்லும்படியான பல வெற்றி திரைப்படங்களை தமிழ் திரையுலகிற்கு வழங்கினார். அந்த வகையில் அருணோதயம், தவ புதல்வன், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 100வது திரைப்படமான சூரியகாந்தி, அன்பை

தேடி அந்தரங்கம், சினிமா பைத்தியம், பேரும் புகழும், பல பரீட்சை, அந்தமான் காதலி, இமயம், ஸ்ரீ ராமஜெயம் ஆகிய திரைப்படங்களை வெற்றி திரைப்படங்களாக தமிழ் திரையுலகிற்கு வழங்கினார் முக்தா வி. சீனிவாசன்.

1980 அவன் அவள் அது அதே ஆண்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பொல்லாதவன், 1981 கீழ் வானம் சிவக்கும், 1982 கமலஹாசனின் சிம்லா ஸ்பெஷல், 82 பரீட்சைக்கு நேரமாச்சு, 83 சிவப்பு சூரியன், அதே ஆண்டில் தம்பதிகள், 84-85 இரு மேதைகள் ஒரு மலரின் பயணம் ஆகிய திரைப்படங்களை தமிழ் திரையுலகிற்கு தனது இயக்கத்தின் மூலமாக வெற்றி படங்களாக வழங்கியிருந்தார் முக்தா பி. சீனிவாசன்.

கோடை மழை, நாயகன், எதிர்காற்று, கண்களின் வார்த்தைகள், 10,000 கோடி ஆகிய திரைப்படங்களை தயாரித்திருந்தார் முக்தா சீனிவாசன் தனது தயாரிப்பு நிறுவனமான முக்தா பிலிம்ஸ் வழியாக.

முக்தா வி சீனிவாசன் திரைப்படம் வரலாறு அறிவியல் இலக்கியம் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு பல சிறு கதைகளையும் நூல்களையும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியிருக்கிறார். 1994 தமிழ் திரைப்படத்துறை குறித்த கலைக்களஞ்சியத்தில் தமிழ் திரைப்பட வரலாறு என்ற தலைப்பில் தொகுத்திருந்தார். இந்த வரலாறு துக்ளக் இதழில்

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: அதனைத் தொடர்ந்து 20 நூற்றாண்டின் கதைகள் பாகம் 1-5 வரை, தேஜஸ்வி தலைமுறை கதைகள், உத்தமி தண்டனைக்கு தப்பிய குற்றங்கள், மனு முக்தாவின் சிறுகதைகள், ஆத்மா வென்றது, சொல்லாத ரகசியம், திருமணம் புனிதமானது, மனசந்திப்பு, மனுஷிய தர்மம், கூத்துக்காரன் தோப்பு, முக்தாவின் கட்டுரைகள், மனித நேய கதைகள், எதிர்வீட்டு ஹேமா, கால வெள்ளம், பாரம்பரியம்.

இலக்கியத்தின் சிறந்த கதைகள் பாகம் 1, 2 என்ற புத்தகமும், இலக்கியத்தின் இணையும் இந்தியா, தமிழ் திரைப்பட வரலாறு, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களின் வரலாறு, கலைஞர்களோடு நான், கதாசிரியர்களோடு நான், அறிஞர்களோடு நான், நினைவு ஏடுகள், கோபமும் சிரிப்பும், சமூக நீதி போராட்டங்கள், காளிதாசனின் மேகதூதம், நான் சந்தித்த கலைஞர்கள் போன்ற பல புத்தகங்களை தமிழ் உலகிற்கு வழங்கியிருந்தார் முக்தா வி. சீனிவாசன்.

முக்தா வி சீனிவாசன் அவர்களின் துணைவியார் பிரேமா. இவருடைய குழந்தைகள் ரவி, சுந்தர், மாயா. முக்தா சீனிவாசனின் தமையன் முக்தா ராமசாமி, அவருடைய தமக்கை ரேவதி. தமிழ் திரையுலகில் எண்ணற்ற திரைப்படங்களை இயக்கியவர் முக்தா வி சீனிவாசன், எண்ணற்ற திரைப்படங்களை தயாரித்தவர் முக்தா வி சீனிவாசன், எண்ணற்ற

தனது படைப்புகளுக்காக எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் முக்தா வி சீனிவாசன். குறிப்பாக தனது முதல் திரைப்படமான முதலாளி திரைப்படத்திற்காக தேசிய விருதினை பெற்றவர் முக்தா வி சீனிவாசன். 1977-78 ஆண்டிற்கான தமிழக அரசின் சிறந்த திரைப்பட விருதினை பெற்றது இவரது இயக்கத்தில் வந்த பல பரீட்சை என்ற திரைப்படம். 1981-82 ஆண்டுகளில் கீழ் வானம் சிவக்கும் என்ற திரைப்படம் தமிழக அரசின் சிறந்த திரைப்பட விருதினை தட்டி சென்றது. அதே ஆண்டில் தமிழக அரசின் சிறந்த திரைப்பட இயக்குனர் விருதினை பெற்றார் பரீட்சைக்கு நேரமாச்சு திரைப்படத்திற்காக முக்தா வி சீனிவாசன்.

0: அந்த காலத்தில் SSLC மட்டுமே படித்திருந்த முக்தா சீனிவாசன் தனது படைப்புகள் மூலமாக மக்கள் மனங்களில் மிக சிறந்த இடத்தை பிடித்திருந்தார். முக்தா வி சீனிவாசன் இந்தி மொழியினை சரளமாக பேசுவார். தமிழ் திரையுலகில் ஏறத்தாழ 65 படங்களுக்கு மேல் இயக்கியிருந்த தமிழ் திரைப்பட பழம்பெரும் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன் சென்னையில் தனது 88வது அகவையில் 2018 ஆண்டு மே மாதம் 30 தேதி, அதாவது இன்றைய நாளில் இவ்வுலகை விட்டு நீங்கினார். முக்தா வி சீனிவாசன் மிகச்சிறந்த தமிழ் படைப்பாளி. அவரது நினைவு அலைகளோடு இதுவரை வான் வழியே ஒலி உலா வந்தது இன்றைய உயிரில் உறைந்தவை. சந்திப்போம் நேச நேயங்களே. சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.
1: 1, 2, 3.

0: கோடை பன்மலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
1: பனைமரத்தில் உள்ள ஒரு சோறு இருக்கும், அதை எடுத்து வெட்டி அதுக்கு பொடி பண்ணி அதை அப்படியே காய வச்சு அதை இடிச்சு மாவா சளிச்சு களிக்குண்டு சாப்பிடுவாங்க.
0: நாளை பெரியகுளம் அகமலை மக்களோடு ஒரு சந்திப்பு.

0: வணக்கம் நேர்களே, நினைவே சுகம் கோடை பண்பலையில் இந்த அமைதியான இரவு வேளையில் உங்களை நேரலை வழியே சந்திக்க இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில தாமிரபரணி பாயும் திருநெல்வேலி மாவட்ட நேர்கள் பங்கேற்று பிடிச்ச பாடலை கேட்கலாம். நினைவே சுகத்தில் கலந்துக்க வரும் திருநெல்வேலி மாவட்ட அறிமுக நேர்களுக்கு 0-4-5-4-2-24-24-24 அறிமுக நேயர்களுக்கு 0-4-5-4-2-24-24-24 வழக்கமான நேயர்களுக்கு 0-4-5-4-2-24-24-29 வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க?
1: வணக்கம்.
0: பேருங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் தனசேகரன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: முந்தானி முடிச்சு விளக்கு வச்சு நேரத்தில்.
0: ஆஹா, கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றிங்க.

0: திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்கான நினைவே சுகம் வந்துட்டுருக்கு. முதல் முறையாக பேசக்கூடிய அறிமுக நேயர்களுக்கு 0454224424 தொலைபேசி எண் இருக்குங்க. வணக்கம், இப்போ யாரை சந்திக்க போகிறோம், யாருங்க?
1: வணக்கம் சார்,
0: பேர் சொல்லுங்க.
1: திருவண்ணாமலை மாவட்டம் கிள்ளிக்குளத்திலிருந்து குமார் பேசுறேங்க சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க குமார்?
1: அம்மன் கோயிலுக்கிலிருந்து பூவே.
0: ஆ, கேட்கலாங்க, நன்றி.
2: பூவை எடுத்து ஒரு மா

0: நேரமிரவு 10:10, கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்கு. வணக்கம், யாருங்க?
1: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க.
1: பாளையங்கோட்டையில இருந்து பாலசுப்ரமணியம், காந்தி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல தளவாத கைகள் படத்துல இருந்து
0: கேட்கலாங்க. நன்றி.

0: திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்கான நினைவே சுகம் வந்துட்டு இருக்கு கோடை எஃப்எம்எல். இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அருமை வழங்க கலைஞர் சாருக்கு வணக்கம் சொல்வதே. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் பார்க்கநேர்ந்து வசந்தா பேசுறேன். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்குங்க வசந்தாக்கா. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வைதிக காத்துல இருந்து ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு.
0: அப்படியா, நீங்க ராசாவே ஒண்ணு அப்படின்னு பாடணும்ல? சரி, நன்றிங்க. நன்றி நன்றி
1: நன்றி சார். நன்றி.

0: பாடுது.
1: இசையால் தாளிட்டு கொண்டிருக்கும் கோடை எஃப்எம்மில் நினைவை சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டுருக்கு. நேரம் இரவு 10:20. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் சார்.
1: யாருங்க?
2: திருநெல்வேலி சட்டபாபன் நகர்
1: குன்றாணி சங்கர். என்ன பாடல் கேட்கலாம்? சிரிப்ப காணமே சிரிச்சிட்டாங்கப்பா. என்ன பாடல் கேட்கலாங்க்கா?
2: படம் வந்து குங்குமச்சமில். பாடல் இளவு தூங்கும் நேரம்.
1: தூங்கட்டும். நன்றி
2: நன்றி.

0: கொடைக்கானல் பண்பலை 100 புள்ளேந்தில் நினைவை சுகம் கேட்டுட்ருக்கோம். வணக்கம், யாருங்க?
1: வணக்கம், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சீவலப்பேரோட அண்ணா பெருமாள்.
0: பெருமாள், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: புது பாடல் படத்தை வந்து அதிகாலை டீ பாட்டு. பாடல்
0: அப்படியா? இரவு நேரத்தில் அதிகாலை வரட்டுமா? நன்றிங்க.
1: இரவு வந்தாலும் அதிகாலை வரட்டும்.

0: கொடைக்கானல் பண்பலை 100 புள்ளேந்தில் நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டுருக்கு நிகழ்ச்சியில் முதல் முறையாக பேச வரீங்கன்னா உங்களுக்கான தொலைபேசி எண் குறித்து வச்சுக்கோங்க, 045-42-24-24-24. வணக்கம், யாருங்க பேச வந்திருக்கீங்க? பேச சொல்லுங்க.
1: திருநெல்வேலி மாவட்டம் காந்தி கிராமத்தில்
0: என்ன பேருங்க?
1: ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பாசப்படைகள் படத்தை
0: வந்து, சரி, நன்றிங்க.

0: கோடை பண்பலை கேட்டாலே மன நிம்மதி தாங்க இல்லையா? கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவை சுகம் கேட்டுட்ருக்கோம். திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டுருக்கு. நேரம் 10:36. வணக்கம், யாருங்க பேச வந்திருக்கீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் பழையபேட்டை சிவானந்தம் பேசுகிறோம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க சிவானந்தம்? கேட்கலாங்க, நன்றி. முதல் முறையாக பேசுகிறீங்களா?
1: ஆமாம் சார்.
0: சரிங்க சரிங்க.

0: திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்கான நினைவை சுகம் வந்துட்டு இருக்கு. வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க?
1: திருநெல்வேலியிலிருந்து ராஜாசி.
0: என்ன பேருங்க?
1: ராஜாசி.
0: ராஜாசி, அம்மா திருநெல்வேலியில எங்க இருந்து பேசுறீங்க?
1: சிந்துபுந்துரை.
0: அப்படியா, ராஜுன்னு தான் சொல்லுவீங்களா? சுருக்கமா என்ன பாடல் கேட்கலாம்?
1: வீரப்படத்தில் மாடத்தில்.
0: சரிங்க, கேட்கலாமா? நன்றி.
1: ஆ சரி.

0: நேரம் இரவு 10:46. நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்கு. வணக்கம், யாருங்க பேச வந்திருக்கீங்க? என்ன பாடல் கேட்கலாங்கம்மா? அம்பிகம்
1: எனக்கு ஆவரம் பாடல. அடுக்கு மல்லி
0: கேட்கலாங்கம்மா. நன்றி.

0: நேரம் இரவு 10:51, கொடைக்கானல் பண்பலையில் நினைவை சுகம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம்.
1: திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியில இருந்து லட்சுமணன் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க லட்சுமணன்?
1: வாழ்வே மாயம் படத்துல இருந்து நீல வானம் போடை.
0: அப்படியா, வானத்தை பாருங்க. நன்றிங்க.
1: ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: திருநெல்வேலியிலிருந்து டவுன் கல்லணி நடராஜன்.
0: நடராஜன், ஆஹா, நிறைவாவது சந்திச்சோமே நடராஜரை. என்ன பாட்டு வேணுங்க? கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றி சார்.
0: இதுவரைக்கும் நினைவு திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை சந்திச்சது கோடை பண்பலையின் நினைவே சுகம். எல்லாருக்கும் நன்றி.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. கூட தேடிய காற்றின் இசையில் இலைகளெல்லாம் உறங்க துவங்கிவிட்டது. தூரத்து மரங்களின் மீது மெல்லியதாக இருள் போர்வை கவிழ்ந்துவிட்டது. மழை நனைத்த மண் வாசனை மனதின் கதவுகளை திறந்து நினைவுகளை வரவழைக்கிறது. இவ்வளவு அழகான இரவு மௌனத்துக்கு கூட ஒரு மென்மையான இசையை உருவாக்குகிறது. அவினி இசையோடு இணைந்து நாமும் இரவு சிறகில் பயணிக்கலாமா நேயர்களே? சிறகில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன். பீனா வீரபத்ரன்.

0: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
1: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
2: கவுன்சிலிங் கோட் 1010. பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.

காற்றலைகளில் இன்னிசை பாடல்களை கானம் பாடிய மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் சிறகு பிரிக்கும் நாளை இரவு 11 மணிக்கு மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

0: காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம். 8:05 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனேன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். 8:40 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி வழங்கும் வானவில். நாளைய வானவில்லின் வண்ணம் தவிர்க்க வேண்டும் புகையிலையை. 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கும் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா. காலை 11 மணிக்கு மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் கேட்கலாம். பகல் 12 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகளின் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாகா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து கரூர் பூபதி அவர்களின் தெருவில். 3:10 நாமக்கல் MM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் வண்ண தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் செப்புக செந்தமிழ். மாலை 5 மணிக்கு சித்திரச்ச வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திரச்ச வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, பண்ணையும் பசுமையும் ஆகியன கேட்கலாம். 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல். 9:00 கொடை தென்றல், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை கிராம மக்களுடன் ஒரு சந்திப்பு. 10:00 மதுரை மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது நினைவே சுகம். 11:00 விரியும் இரவு சிறகு. இவையாவும் நமது கொடை பண்பலை 100.5 நாளை வலமர் இருக்கும் நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 20 அச்சம் குரல் எண் 1063.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. காலை 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னவேரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம்.

0: வறுமையின் துன்பத்தை பிச்சை எடுத்தே தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற கொடுமையை விட கொடுமையானது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 1063, அதிகாரம் 2.
1: இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் பாட்டது இல்.
0: வறுமையின் துன்பத்தை பிச்சை எடுத்தே தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற கொடுமையை விட கொடுமையானது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 1063, அதிகாரம் 2.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:51 தஞ்சை சுற்று வட்டார நேயர்கள் 101.2 MHz-லும் மற்ற அனைத்து மாவட்ட நேயர்களும் நமது வள்ளமையான அலைவரிசை 100.5 MHz-லும் கேட்டு ரசிக்கலாம். பண்பலையோடு இணைந்து பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

நேயர்களுக்கு அதிகாலை வணக்கம் சொல்லி இப்போது முதல் ஒளிபரப்பாகும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ வரவேற்குது வளமையான அலைவரிசை 100.5 MHz. தஞ்சாவூர் சுற்று வட்டார நேயர்களுக்கு 101.2 MHz.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சகவரிடம் 1948 ஜெயிஸ்த 10 பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 17 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே 31 2026 ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை 4 மணி 57 நிமிடம்.